ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 14 நாள் ஸ்ரீ பராபவ வருடம் ஆணி திங்கள் 21 நாள் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 5 தேதி ஞாயிற்றுக்கிழமை 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

குரல் அமுதம் அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. குரல் 2. குரல் கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழா அர் எனின். பொருள் தூய்மையான அறிவினையுடைய இறைவன்

நின் திரைவிடுகளை வணங்காத போது கல்வி கற்றதால் என்ன பயன்? மீண்டும் குரல் மற்றும் பொருள். அதிகாரம் 1, கடவுள் வாழ்த்து. குரல் 2. குரல் கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். பொருள் தூய்மையான அறிவினையுடைய இறைவனின் திருவடிகளை வணங்காத போது கல்வி கற்றதால் என்ன பயன்?

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று எமது நிலையத்தில் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 எனிதானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குழந்தை பாலு அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. நெகிழியால் ஏற்படும் பாதிப்புகளும் அதை கையாளும் முறைகளும் குறித்து நீலகிரி மாவட்ட பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7 மணிக்கு காலை கதிர் நலமுடன் வாழ. உயர் இரத்த அழுத்த நோய் குறித்து மருத்துவர் ஏஞ்சல் சன்னி அவர்கள் வழங்கும் தகவல்கள். இதைத் தொடர்ந்து திரைகாணம் நிறைவாக சட்டம் அறிவோம். இதில் இந்திய தண்டனை சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள். ஏழு மணிக்கு தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ட்ரெண்டிங் ஹிட்ஸ் பாடலை தொடர்ந்து புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் மற்றும் ஆங்கிலம் ஆன் ஏரை தொடர்ந்து ஊரை சுற்றும் காற்று. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 திரை காணம். 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் இதைத் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள் கேட்கலாம். 10:30 பூங்காவனம் இதில் குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சி இடம்பெறும். 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம் இன்றைய தலைப்பு உங்கள் ஊர் வார சந்தை என்றைக்கு அங்கு என்ன ஸ்பெஷல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 ஸ்னேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை வாழ்வியல்.

2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி. உள்ளம் கவர்ந்த பாடல், நேயன் நெஞ்சங்களில் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. மாலை 4 மணிக்கு நாடகம் ஒளி சித்திரம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது, வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விலக்கேற்றும் வேளையில் திரையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு திரைகானம். 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும், இதில் வீட்டு தோட்டம் அமைத்தல் குறித்து விவசாயி ரேகா அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
2: நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள் என்றார் திருவள்ளுவர். மனிதன் என்பவன் மற்றவர்களுடன் கூடி பேசி மகிழ்வுடன் வாழ வேண்டும். அவ்வாறு வாழ முடியாதவருக்கு பரந்த இந்த உலகம் பகலிலும் இருளாகவே தோன்றும் என்றார் திருவள்ளுவர். இன்னொரு குறளில் நிலம் என்னும் நல்லாளின் நகையை கூறுகின்றார். நிலத்தை மட்டும் வைத்து கொண்டு உழைக்காமல் இருப்பவர்கள் தம்மிடம் எதுவும் இல்லை என்று வருந்துகிறார்கள். அவர்களை கண்டு நிலம் என்னும் நல்லாள் சிரிப்பதாக கூறுகின்றார் வள்ளுவர். இளமென்று அசை இருப்பாரை காடின் நிலமென்னும் நல்லாள் நகும் என்பது திருக்குறள். 50 காப்பியங்களில் முதன்மை கொண்டது சிலப்பதிகாரம். அதில் ஒரு காட்சி, கோவலனுடன் கண்ணகி மதுரை மாநகருக்கு செல்லுகிறாள். பூம்புகாரை தாண்டுவதற்கு முன்னமே அவள் பாதங்கள் நொந்தன, பெருமூச்சு விடுகிறாள். இன்னும் எவ்வளவு தூரத்தில் மதுரை இருக்கிறது என்று கேட்கின்றாள். இருங்குடி நுசுப்போடு இணையடி வருந்தி நரும்பள் கூந்தல் குறும்பள உயிர்த்து உயரா கிளவியின் முள் எயிறு இலங்க மதுரை மூதூர் யாதன என்று கேட்கின்றாள். கண்ணகி கேட்டதற்கு விடையாக கோவலன் கூறுகின்றான், 6-5 அகநாட்டும்பர் நாரைங்கூந்தல் நனித்தனக்கு என்று சொல்லி சிரிக்கின்றான் கோவலன். 6-5 என்பதை மறைத்து 5 or 6 என்று கண்ணகிக்கு ஆறுதலாக கூறி அவன் சிரிப்பதாக ஒரு நகைச்சுவை ஓவியத்தை வரைந்து காட்டுகின்றார் இளங்கோ அடிகளார். சீவக சிந்தாமணி காப்பியத்தில் திருத்தக்க தேவர் வரைந்து காட்டும் ஒரு காட்சியும் நகைச்சுவைக்கு மாட்சியாகும். பழிப்போக்கன் ஒருவனுக்கு சீவகன் அறிவுரை கூறுகின்றான், அகப்பற்றை நீக்காமல் வேள்வி செய்வதாலோ விரதம் இருப்பதாலோ பயன் இல்லை என்று கூறும்போது அங்கே நகைச்சுவை தெரிகின்றது. ஓங்கிய மரத்தில் தங்கும் வௌவால் தலைகீழாக தொங்குகிறது. அது அயலில் கிடக்கும் பழத்தை தின்கிறது, அதனால் அதற்கு வீடு பேறு கிடைக்குமா? அதுபோல துறவிகள் உரிகளில் தலைகீழாக தொங்குவதாலும் பழங்களை உண்பதாலும் வீடு பேறு அடைய முடியாது என்று கூறுகின்றான் சீவகன். தூங்குறி கிடந்து காயும் பழங்களும் தொய்ப்பனில்லா பாங்களா வினைகள் என்றார் பகவனார் எங்கட்கு எண்ணின். ஓங்க நீன் மரத்தில் தூங்கும் முன் சிறை ஒடுங்கள் வாவல் பாங்கரிற் பழங்கள் துய்ப்ப பழவினை பறியுமன்றே என்பது சீவக சிந்தாமணி பாடல். காவிய கவிஞர்கள் வாய்ப்பு நேரும் போதெல்லாம் எப்படி நகைச்சுவையை கையாளுகிறார்கள் என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகள். புலவர் பலர் பாடிய பாடல்களின் ஒரு தொகுப்பு தனிப்பாடல்கள். அவற்றிலும் நகைச்சுவை இடையோடும் சில பாடல்களை காணலாம். குறிப்பாக காலமேக புலவர் பாடிய பாடல்கள் மிகச்சுவையானவை. ஒரு முறை காலமேக புலவர் கோடை நாளில் தெருவில் சென்று கொண்டிருக்கின்றார். அப்போது அவருக்கு மிகுந்த தாகம் எடுத்தது. அந்த நேரம் மோர் விற்றுக்கொண்டு ஒரு பெண் அந்த வழியே சென்றாள். உடனே அவளை அடைத்து அவரிடம் மோரை வாங்கி குடிக்கின்றார் புலவர். அந்த மோர் அவருக்கு நிறைவாக இல்லை. உடனே ஒரு பாடல் படிக்கின்றார். எப்படி? வானில் இருக்கும்போது நீ மேகம் என்று பெயர் பெற்றாய், மண்ணுலகை சேர்ந்தபோது நீர் என்று பெயர் பெற்றாய், இந்த ஆட்சியர் கையில் வந்தவுடன் மோர் என்று பெயர் பெற்றாயே என்று கிண்டலுடன் பாடுகின்றார். அந்த பாடல் இதுதான். காரென்று பெயர் படைத்தாய் ககனத்து வரும்போது, நீரென்று பெயர் படைத்தாய் நெடுந்தரையில் வந்ததன் பின், வாரொன்று மின்முளையார் ஆட்சியர் கை வந்ததன் பின், மோரென்று பெயர் படைத்தாய் முப்பேரும் பெற்றாயே, நாளும் சிரிப்போம் நலமாய் வாழ்வோம். குறிப்பாக ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்பு நகைச்சுவை பகுதிகளை படித்தோ காட்சியாக பார்த்தோ மகிழ்வோம், அக மலர்ச்சி அடைவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் உடி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:15. இனி கேட்கலாம் அருளிசை பக்தி பாடல்கள். கேட்பதற்கு முன்னதாக
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் உடைய எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:40. இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்பு. கேட்பதற்கு முன்னதாக
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 17 முதல் 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 10 முதல் 12 டிகிரி செல்சியஸ் ஆகும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% ஆகும். மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100% இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும்.

விவசாயிகளுக்கான அறிவிப்பு. முட்டைக்கோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைட் 2.5 கிராம் க்கு 1 லிட்டர் என்ற அளவில் இலை வழி மூலம் மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். வாழை 5 மாத வயதுள்ள மரக்கம்பங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல். பூண்டு ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை. பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்ட சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். பூண்டு பயிரில் இலை புள்ளி மற்றும் ஊதா நிற கருகல் நோய் ஏற்படுவதை நிர்வகிக்க மான்கோசெப் 2 கிராமுக்கு 1 லிட்டர் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைட் 2.5 கிராமுக்கு 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும்.

கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மை விதைத்த 45 மற்றும் 50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோரன் ராணி லிப்ரோல் என்ற குறுணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கலாம்.

இன்று இரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் வீட்டு தோட்டம் அமைத்தல் குறித்து விவசாயி ரேகா அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். கேட்க தவறாதீர்கள். இத்துடன் விவசாயிகளுக்கான அறிவிப்பு நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் முறை 100 ஆண்டுகளாக இருந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் செயல்பாடுகள் குறித்த கருத்துக்களை பரிசீலனை செய்து அவற்றை உரிய முறையில் செயல்படுத்துவதற்கு தேவையான திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் அரசு தயாராக உள்ளது என்று அவர் கூறினார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் யோசனை முதலில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சிக் காலத்தில் அமல்படுத்தப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 2006 மற்றும் 2008 ஆண்டுகளில் 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 5% அளவிற்கு எத்தனால் கலப்பதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்ததாக திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். போதைப் பொருள் புழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்தர்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதைப் பொருள் பழக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் மக்களை மையமாக கொண்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விழிப்புணர்வு, சிகிச்சை, மறுவாழ்வு, மறு ஒருங்கிணைப்பு போன்ற நடவடிக்கைகள் மூலம் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் கூறினார். சமூகத்தில் இருந்து போதைப் பொருள் பழக்கத்தை அகற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகள், அமைச்சகங்கள், சமூக அமைப்புகள், பொதுமக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு வீரேந்திரகுமார் கேட்டுக் கொண்டார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெங்காயத்தின் விலை குவிண்டால் 1,875 ரூபாயிலிருந்து 2,125 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இத்தகைய கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் வெங்காயம் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். மாநிலத்தில் பிஜேபி கட்சியின் அமைப்பை வலுப்படுத்துவதுடன் அரசியல் பணிகளை தொண்டர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடியதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள், போதைப் பொருள் புழக்கம் போன்றவை அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக மாநில அரசு எவ்வித நடவடிக்கையையும் மேற்கொள்ளாத காரணத்தால் ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டதாக அவர் தெளிவுபடுத்தினார். ஆட்சியில் நடைபெறும் தவறுகளை சுட்டிக்காட்டுவது எதிர்க்கட்சியின் ஜனநாயக கடமை என்று திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணையின் கட்டுமானம், தமிழகத்தின் நீர் உரிமையும், காவிரி டெல்டா பகுதியின் விவசாயமும் கடுமையாக பாதிக்கப்படும் என்று கூறினார். இது தொடர்பான சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் மாநில அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகள், விவசாயிகள், இளைஞர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாநில அரசு சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பிரதமர் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து தமிழகத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டார். தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக இம்மாவட்டத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து குற்றாலத்தில் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் குற்றாலம் என்றாலே இயற்கை அழகு. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே பெய்ததின் காரணமாக சீசன் துவங்கியுள்ள நிலையில் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதால் சுற்றுலாப் பயணிகளுடைய பாதுகாப்பு நலன் கருதி மாவட்ட நிர்வாகம் சார்பில் தற்காலிகமாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அருவிக்கரையின் ஓரமாக சாரல் மலையில் நனைந்தபடி செல்போனில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 3 நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களின் வடபகுதியை அடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்காவில் நிலவும் கடும் வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் நாடுகளில் நிலவி வரும் கடும் வெப்பத்தால் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 10,000+ மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் வடபகுதியில் உள்ள நகரங்களை குறிவைத்து கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு ராணுவம் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் ஆசிரியர் தகுதித் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்கில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வங்கி மோசடி தொடர்பான வழக்கில் சிபிஐ நடத்திய சோதனையின் போது சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்தது உட்பட பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிலரங்கு நேற்று நிறைவடைந்தது. நாமக்கல் மாவட்டம் இறையமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சத்துணவு கூட மற்றும் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் திறந்து வைத்தார். டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து மாநில அரசு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் புலிக்கரையில் நபார்டு திட்டத்தின் கீழ் 42 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வரும் புதிய கால்வாய் பணிகளை ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பாவ்னா தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 3 வெள்ளி, 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வாஸ்திகா கோச்சா இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்கூர் ஸ்வாஸ்திகா இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாயாலிவாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை மாநில அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நிலையத்தில் நேரம் சரியா 6:55 ஆயிட்டு நேர்களே. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறதுக்காக நான் உங்க கூட இணைஞ்சிருக்கேன் அஜய் எஸ் பிரீத்தி. ஸ்டேடியம் ODFM 101.8 இங்க எல்லாமே சமஹிட். ஆறு மணி 55 ஆயிட்டு நேரத்தில் கேட்க போகும் நிகழ்ச்சி இயற்கையின் மொழி.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இயற்கையின் மொழி.
1: நெகிழியால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அதனை கையாளும் முறைகள் குறித்த தேசிய பசுமைப்படை தீர்ப்பாயத்தின் நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: ஜூலை மாதம் முழுவதுமே முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். நெகிழி இல்லாத மாதமா அதை நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கறதுல வந்து உலகளாவிய நிலையில இதை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்திய அரசாங்கமும் இந்த மாதிரியான நெகிழிய பிளாஸ்டிக்க பெரும்பாலும் இதை வந்து குறைக்கணும், பிளாஸ்டிக்கு ஒரு மாற்று பொருள்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை வந்து இங்க நடத்திட்டு இருக்கு. பிளாஸ்டிக்கு ஒழிக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து பொதுமக்கள், அதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளில் மருத்துவத்துறை சார்ந்த பகுதிகள், எதில் எல்லாம் பிளாஸ்டிக் அதிகமாக பயன்பட்டு இருக்கோ அந்த பிளாஸ்டிக்கு மாற்று கொண்டு வர முடியுமா அப்படிங்கறத வந்து நிறைய யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் இல்லாத ஒரு மாவட்டமா இந்தியாவிலேயே வச்சு முதல் மாவட்டமா டிக்ளேர் பண்ணது வந்து நீலகிரி மாவட்டம் தான், பிளாஸ்டிக் ஃப்ரீ நீலகிரிஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம்தான் இந்த பிளாஸ்டிக் இவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கா, இயற்கைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பாதகமான சூழ்நிலை இந்த பிளாஸ்டிக்கால நடந்துட்டு இருக்கா அப்படிங்கறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய மாநிலங்களை இந்த திட்டத்தை வந்து எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாமே வந்து சிக்கிம், நார்த் இந்தியில் இருக்கக்கூடிய அருணாச்சல் பிரதேசம் போன்ற பல மாநிலங்கள் இருந்து நீலகிரி மாவட்டத்துக்கு வந்து நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இந்த பிளாஸ்டிக்கை வந்து இல்லாமல் பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்கோம், எப்படி இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கறத பத்தி ட்ரைனிங்காகவும் பயிற்சிக்காகவும் பல மாநிலங்கள்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய இயற்கையாளர்கள் அதிகாரிகள் வந்து இங்க பயிற்சி எடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு நீலகிரி மாவட்டம் பிளாஸ்டிக் இல்லாமல் இருக்கிறதுக்கான முன்னெடுப்பு எடுத்த ஒரு டிஸ்ட்ரிக் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பிளாஸ்டிக்கை வந்து நம்ம இல்லாமல் பண்றதுக்கான முயற்சி நம்ம எடுக்கும்போது நிறைய சவால்களை வந்து நீலகிரி மாவட்டம் எதிர்கொண்டிருந்தது. இது வந்து ஒரு சர்வதேச சுற்றுலா தலமா நீலகிரி மாவட்டம் இருக்கிறதுனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமே நம்ம விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திட்டாக்கா இந்த பிளாஸ்டிக்ல இருந்து இந்த நீலகிரி மாவட்டத்தை பாதுகாக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது. இந்த உலகளாவிய நிலையிலிருந்து ஒரு சுற்றுலா பயணிகள் இங்க வந்துட்டு இருக்காங்க, குறிப்பா அதிக அளவுல கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டினுடைய பகுதிகளில் இந்த நீலகிரி மாவட்டத்திற்கு அதிக சுற்றுலா பயணிகள், லட்சக்கணக்கான மக்கள் வருடந்தோறும் வரும்போது அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயமே நமக்கு வந்து பெரிய நிலையா இருந்துட்டு இருந்தது. கேரளாவில இருந்தெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி கேரளாவில இருக்கக்கூடிய டூரிஸ்ட் எல்லாருமே ரொம்ப சிம்பிளா டூர் வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க கையில பிளாஸ்டிக் இல்லாம பேக், கையில பிளாஸ்டிக் பேக் இல்லாம அவங்க வந்து இங்க வந்து டூர் வரமாட்டாங்க. அவங்களுடைய எல்லா பேக்ல இருக்கக்கூடிய எல்லாமே அந்த பிளாஸ்டிக் பேக்ல தான் போட்டிருப்பாங்க. இங்க வாங்கக்கூடிய எல்லா பொருட்களும் இந்த பிளாஸ்டிக்ல போட்டுதான் கொண்டு போவாங்க. அப்படிப்பட்ட பிளாஸ்டிக்ஸினுடைய உபயோகத்தை பத்தி அவங்க தெரியாது. மிகப்பெரிய ஒரு போராட்டமா அவங்ககிட்ட இருந்து அந்த பிளாஸ்டிக் எல்லாம் வாங்கி மீண்டும் அவர்களுக்கு அந்த பிளாஸ்டிக் பேக்கு பதிலாக பேப்பர் பேக் எல்லாம் கொடுத்து மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சியை வந்து பேசிக்கான லெவல்ல இருந்து நம்ம தொடங்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கை கொடுக்க மாட்டோம், நாங்கள் இந்த பேக் கொடுக்க மாட்டோம், நீங்கள் இவங்க எங்களுடைய உரிமையை மீறுறீங்க, வழக்கு தொடருவோம், இப்படியெல்லாம் அந்த சுற்றுலா பயணிகள்கிட்ட இருந்தே மாறுபட்ட கருத்துக்கள் எல்லாமே இருந்து அங்கிருந்து கலெக்ஷன் பண்ணுவோம்.
1: நெகிழியால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அதனை கையாளும் முறைகள் குறித்த தேசிய பசுமைப்படை தீர்ப்பாயத்தின் நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: ആകാശവാണി ഉദകമണ്ഡലം വാനൊളി നിലയം ഊട്ടി എഫ് എം 101.8 സ്റ്റുഡിയോയിലെ ടൈം ശരിയാ 7 മണി ആയിട്ടുകളെ കേൾക്ക പോകും നികഴ്ചി കാലേക്കതിർ. കാലേക്കതിർ നികഴ്ചിയില നലമുടൻ വാള അപ്പൊ പ്രോഗ്രാമും മറ്റും സട്ടം അറിവും നികഴ്ചിയെ കേൾക്ക പോറോ. സോ അത് കേൾക്കുന്നതിനു മുന്നാടി,
1: சுத்தம் என்பது ஒரு நல வாழ்வு.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
2: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ.
4: இன்றைய நிகழ்ச்சியில் உயர் இரத்த அழுத்த நோய் குறித்து பொதுநல மருத்துவர் ஏஞ்சல் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
5: இன்னொரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான் ஹைப்பர் டென்ஷன். இதோட பெர்சன்டேஜ் இப்ப ரொம்ப அதிகமா ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. எதனாலே ஹைப்பர் டென்ஷன் வருது? ரத்த குடல்களில் ரத்தத்தோட பிரஷர் ஜாஸ்தி ஆகுதுனாலே தான் ஹைப்பர் டென்ஷன் வந்துட்டு இருக்கு. நார்மல் பிளட் பிரஷர் வேல்யூ 120/80 தான். 130/139 to 80/89 தான் ஸ்டேஜ் 1 ஹைப்பர் டென்ஷன். ஸ்டேஜ் 2னா சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் 140 மேலே இல்லைன்னா டயஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் 90 மேலே இருக்குன்னா அது ஸ்டேஜ் 2 ஹைப்பர் டென்ஷன் தான். என்னென்ன சிம்டம்ஸ் பிபி ஜாஸ்தி இருக்கிற பேஷண்ட்ஸ் காட்டுறது? 1, ரொம்ப தலைவலி இருக்கும், தலை சுத்தல் வந்துடும், மங்களான பார்வை வந்துடும், நெஞ்சு வலி வந்துடும், ஆங்ஸைட்டி வந்துடும், இதெல்லாமே தான் சிம்டமாக காட்டுறது. சில மனுஷர் சிம்டம்ஸ் காட்ட மாட்டேன், ரெகுலர் ஹாஸ்பிட்டல் செக்கப்பில் தான் ஹை பிபி இருக்குன்னு தெரிய போகிறது. அப்படி வரும்போது ஒரு 3 கண்டினியூஸாக பிபி மானிட்டர் பண்ணுறது தான் சொல்கிறது. 3 இல்லைன்னா 1 கண்டினியூஸாக பிபி செக் பண்ணும்போது அப்பவும் பிபி டெய்லி அதிகமாக காட்டுறேன் அப்படி இருக்குன்னா அவருக்கு பிபி இருக்குன்னு தான் அர்த்தம், ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னு தான் அர்த்தம். பிபி செக் பண்ணுறதுக்கு முன்னாடி வாக்கிங் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஒன்றும் பண்ணாமல் 30 ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பிபி செக் பண்ணணும். பிபி செக் பண்ணுறதுக்கு 1 காஃபி டீ ஒன்றுமே குடிக்காமல் பண்ணுறது தான் நல்லதாக இருக்கும். காஃபி குடிக்கும்போது அப்போவே பிபி செக் பண்ணுறேன்னா அது கொஞ்சம் எலவேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இனி பிபி பேஷண்ட்ஸ் என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிட முடியும்? பச்சை இலை காய்கறிகள், வாழைப்பழம், மீன், வெண்ணெய்ப்பழம், பூண்டு, டேட்ஸ், ஒலிவ் ஆயில், ஓட்ஸ், இதெல்லாமே பிபி பேஷண்ட்ஸுக்கு சாப்பிட்றது நல்லதாக தான் இருக்கும். என்னென்ன ஃபுட்ஸ் அவர் அவாய்ட் பண்ணணும்? உப்பு, சோடா, ஊறுகாய், ஃப்ரைட் சிக்கன், பப்படோ, பேஸ்ட்ரீஸ், அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணணும். எப்படி பிபி தடுக்க முடியும்? 1, டயட்டு தான். இப்போ சொன்ன மாதிரி எப்படி பிபி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்? அதில் 1, முன்னாடி சொன்ன மாதிரி என்னென்ன ஃபுட்ஸ் எடுக்க முடியும், என்னென்ன ஃபுட்ஸ் சாப்பிட முடியாது பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணணும். இன்னொன்று எக்ஸசைஸ் தான். நடைப்பு இயற்சி அல்லது சைக்கிள் ஓட்டுதல் போன்ற எக்ஸசைஸ் செய்யுங்கள். வாரத்தில் 5 தினமும் 30 ஆரோக்கியத்திற்கு நல்லது. எக்ஸசைஸ் பண்ணுறது ஓரளவுக்கு வரை பிபியும் சுகரும் தடுத்துடும். பிபி சுகர் கண்ட்ரோல் இருக்குன்னா அதனாலே வருது ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, அந்த மாதிரி பார்வை, மங்களான பார்வை, அதெல்லாமே தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிடும். பிபி ஜாஸ்தி ஆனால் என்ன ஆயிடும்? பிபி ஜாஸ்தி ஆச்சுன்னா ஸ்ட்ரோக் வருதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது, ஹார்ட் அட்டாக் வருதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது, மங்களான பார்வை வருதுக்கு அதிகம் சான்ஸ் இருக்குது. இன்னொன்று ஹைப்பர்டென்சிஸ் கிரைசிஸ்னு சொல்லிடும். அதாவது பிபி 180/220 மேலே இருக்குன்னா ஹைப்பர்டென்சிவ் கிரைசிஸ்னு தான் சொல்கிறது. அது ஓர்கன் உடம்பில் இருக்கிற ஓர்கன்ஸுக்கு பாதிப்பு வந்துடும். பிபி 180/120 மேலே எப்போவது வீட்டில் செக் பண்ணும்போது கண்டுபிடிக்கிறேன் அப்படி இருக்குன்னா அப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும்.

0: தேசத்திற்காக அந்த அருமையான பாடலை கேட்டு முடிச்சோம். நம்மளோட ஓடிஎஃப்எம் 91.8 ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்ல காலைக்கதி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இதை தொடர்ந்து சட்டம் அறிவோம். இன்னைக்கு சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில இந்திய தண்டனை சட்டம் குறித்து தகவல்களை வழங்குறதுக்காக வராங்க வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள்.
1: காலைக்கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் இந்திய தண்டனை சட்டம் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள்.
3: வன்கொடுமைகளை ஈடுபடுகின்ற நபர்கள் எந்த காலத்திலும் அதை கேட்டு அல்லது இது பற்றிய செய்திகளை தெரிந்து கொண்டவர்கள் இதுபோன்ற எந்த விதமான ஒரு செயல்களிலும் ஈடுபடக்கூடாது. இதுபோன்ற செயல்கள் சமுதாயத்திலே மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களது குடும்ப நலனை கருத்தில் கொண்டு எதிர்காலத்திலே எந்த விதமான இந்த வன்கொடுமைகளோ அல்லது பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களோ எந்த குழந்தைக்கும் ஏற்படக்கூடாது என்பதை கூறிக்கொண்டு அனைத்து மக்களும் இதுபோன்ற ஒரு மோசமான இந்த வன்கொடுமைகளிலே எவரும் ஈடுபடுத்தப்படாமல் இருப்பதற்கு தக்க அறிவுரைகளை கூற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இதிலே பல்வேறு பிரிவுகள் மிக மிக அதிகமான ஒரு தண்டனையை கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற தண்டனைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு அதன் மூலமாவது இந்த பாலியல் குற்றங்களிலே ஈடுபடுபவர்கள் திருந்தி இது போன்ற ஒரு பாலியல் துன்புறுத்தல்களே ஏற்படுத்தப்படக்கூடாது என்பதை அனைவரும் தெரிந்து கொள்வோமாக. சமுதாயத்திலே பல்வேறு குற்ற நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது இதுபோன்ற குற்ற நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்பதை ஆராய்ந்து அதுபோன்ற குற்ற நிகழ்வுகள் ஏற்படாமல் தடுப்பது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமையாகும். இதுபோன்ற குற்றங்கள் பல்வேறு சமுதாய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வன்கொடுமையான குற்றங்களும் மிகவும் மோசமாக இந்த சமுதாயத்திலே உணரப்படுகின்ற பல்வேறு குற்றங்களும் நடைபெற்று கொண்டிருந்தாலும் அதுபோன்ற குற்றங்கள் எந்த காலத்திலும் நடைபெறாமலும் இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களினுடைய சதவீதம் குறைய வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகவும் அந்த மாதிரியான இந்த குற்ற நிகழ்வுகளுக்கு என்ன காரணமாக இருக்கும் என்கின்ற பின்புலத்தை கட்டாயமாக அறிந்து அதுபோன்ற பின்புலத்தை அறவே இந்த சமுதாயத்திலிருந்து நீக்க வேண்டும். அப்படி நீக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலையிலே குற்ற செயல்களுக்கு அடிப்படை காரணமாக கருதப்படுவதாக போதைப் பொருள் பழக்கத்தை குறிப்பிடுகிறார்கள். ட்ரக் அபியூஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த போதைப் பொருள் பழக்கம் என்பது சிறுவயது முதல் பழகி வரக்கூடிய ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக நாம் செய்திகளிலே காணுகின்ற ஒரு சாராம்சம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு பள்ளிக்கு செல்கின்ற குழந்தைகளுக்கு சாக்லேட் வடிவிலே விற்கப்படுகின்ற பொருட்களிலே போதை தருகின்ற ஒரு இரசாயனத்தை கலந்து அது அதிக லாபத்திற்கு விற்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு சிலர் அதனை விற்பனை செய்து வருவதாக அறியப்படுகிறது. அதுபோன்றே பள்ளி செல்லுகின்ற மாணவர்கள் இதுபோன்ற போதை பழக்கத்திலே அவர்கள் ஈடுபடாமல் இருப்பது அவர்களுடைய கல்விக்கும் எதிர்காலத்திற்கும் நல்ல சமுதாயத்தை ஏற்படுத்துவதற்கும் குடும்பங்களை நல்ல முறையிலே அவர்கள் பேணி பாதுகாப்பதற்கும் ஒரு குந்தகமாக அமைந்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை இந்திய தண்டனை சட்டம் குறித்த தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள்.
0: அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பை நம் சில நொடிகளில் தொடரும்.
4: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ஜனநாயக நடைமுறைகள் மீது இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத்துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்திய அமெரிக்க நாடுகள் ஜனநாயக நடைமுறைகள் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதில் சட்டத்தின் அடிப்படையிலான ஜனநாயக ஆட்சி முறை முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மற்றும் மக்களுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதன் மூலம் நீண்டகால அமைதி, வளம் மற்றும் வளர்ச்சிக்கு பெரும் உறுதுணையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத்துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், குஜராத் மாநிலம் சனந்த் நகரில் தொடங்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலை மற்றும் ஆய்வகம் இந்தியாவின் தொழில்நுட்பத்துறையின் வலிமையை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இளைஞர்களுக்கு பெருமளவிலான வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கத்தார், பஹ்ரைன், குவைத், ஒமான் ஆகிய நாடுகளில் இம்மாதம் 10ஆம் தேதி அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது அந்தந்த நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார். மேலும் அந்நாடுகளுடனான நலன் சார்ந்த அம்சங்கள், பிராந்திய மேம்பாடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து இம்மாதம் 13ஆம் தேதி நியூயார்க் செல்லும் அவர், 2028-2029ஆம் ஆண்டில் ஐநா பாதுகாப்பு சபையின் தற்காலிக உறுப்பினருக்கான நடவடிக்கைகளை தொடங்கி வைக்கிறார். பின்னர் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெறும் இந்திய ஐரோப்பிய யூனியன் வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில் கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் பங்கேற்கிறார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெங்காயத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1,875 ரூபாயிலிருந்து 2,125ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இத்தகைய கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் வெங்காயம் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. மிசோரம் மாநில வாக்காளர் பட்டியலில் எந்த ஒரு வெளிநாட்டினர் பெயரும் இடம்பெறவில்லை என்று அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி கரிமா குப்தா உறுதிபட தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் மே 30ஆம் தேதி முதல் ஜூன் 28ஆம் தேதி வரை நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நிறைவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியலில் வெளிநாட்டினர் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதா என்பது குறித்து அதிகாரிகள் முழுமையான சரிபார்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கூறினார். ஒவ்வொரு வாக்காளர்களின் வீடுகளுக்கும் நேரடியாக சென்று வாக்காளர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். 3வது கட்டமாக 16 மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மிசோரம் 100% பணிகளை நிறைவு செய்துள்ள முதல் மாநிலமாக திகழ்கிறது என்று அவர் மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
5: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
4: வானிலை வர்த்தக வங்கிகளை காட்டிலும் கூட்டுறவு வங்கிகள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், அம்மாநிலத்தில் 2,00,000 அதிகமான கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருவதாகவும், நாட்டிலேயே பெருமளவிலான கூட்டுறவு சங்கங்கள் நிறைந்த மாநிலமாக மகாராஷ்டிரா திகழ்வதாகவும் திரு பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். நாகாலாந்து மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நெஃப்யூரியோ தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் மேம்பாட்டு நிதியிலிருந்து 35 டிராக்டர் மற்றும் 6 பயன்பாட்டு வாகனங்களை அம்மாநில விவசாயிகளுக்கு வழங்கி பேசினார். அம்மாநிலத்தின் மண் வளத்தை விவசாயிகள் பயன்படுத்திக் கொண்டு வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் திரு நெஃப்யூரியோ கேட்டுக் கொண்டுள்ளார். ஆஸ்திரேலியாவின் மிக முக்கிய பொருளாதார நட்பு நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனேஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாகவும் விரைவான பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாகவும் இந்தியா உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, பொருளாதார மற்றும் கலாச்சார துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, ஸ்திரத்தன்மை, வளம் ஆகியவற்றை உறுதி செய்வதில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் என்று திரு ஆண்டனி அல்பனீஸ் கூறியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மத்திய பிரதேசம், கர்நாடகா, ராஜஸ்தான், தெலங்கானா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் தென் மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளத்தில் உள்ள 14 மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து கேரளம், லட்சத்தீவு கடற்பகுதிகளில் அலைகளின் சீற்றம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அம்மாநில மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மும்பை, தானே, பால்கர் ஆகிய பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வாஸ்திகா தனிஷா கொட்டேச்சா இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்குர் பட்டாச்சார்ஜி ஸ்வாஸ்திகா கோஷ் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பாவ்னா தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஹர்விந்தர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் காம்பவுண்ட் பிரிவில் சீதல் தேவியும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் பூஜா ஜெயத்தினும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 3 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனநாயக நடைமுறைகள் மீது இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத் துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் உடைய எஃப்எம் 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 7:25 ஆயிருக்கு. நேர்களே, கேட்க போகும் நிகழ்ச்சி குட் மார்னிங் நீலகிரிஸ்ல ஒரு சூப்பரான பாடலை கேட்க போறோம். அது கேட்கறதுக்கு முன்னாடி,
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

கிரீட்டிங்ஸ். நீலகிரிஸ்ல ஒரு சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சோம். யூத் திரைப்படத்திற்காக கென் கருணாஸோட வாய்ஸ்ல ஜி வி பிரகாஷ் குமாரோட மியூசிக்ல அழகான பாடலை கேட்டு முடிச்சோம். ஸ்டுடியோல டைம்ஸ்ல 7:28 ஆயிட்டுக்குனீர்களே. இன்னைக்கு ஒரு சின்ன சிந்தனைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வெற்றி ஒரே இரவில் வந்து விடுவதில்லை, அது ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் செய்யப்படும் சிறு சிறு முயற்சிகளின் கூட்டுத்தொகையாகும். உண்மைதாங்க, நம்மளோட லைஃப்ல வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும், ஒரு கோல் இருக்கும். அது நடக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரே நைட்ல இல்ல ஒரே நாள்ல அது நடந்துராது. அதற்கான முயற்சிகள் நம்ம ஒவ்வொரு நாளும் போடும் போது மட்டும்தான் அந்த முயற்சி அப்படின்றதும் நம்மளோட லைஃப்ல சக்சஸ் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒடிஎஃப்எம் 101.8 7:29 ஆச்சுக்கு நேரத்தில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கூலி திரைப்படத்திற்காக.

உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9442643542 9442643542.

0: குட் மார்னிங். நீலகிரிஸ்ல ஒரு சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சோம். பைசன் திரைப்படத்திற்காக ஸ்டுடியோல டைம் செய்ய 7:39 ஆயிட்டு நேர்களே. அடுத்ததா கேட்க போகும் நிகழ்ச்சி ஆங்கிலம் ஆன் ஏர், அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ். நம்ம கிட்ட நிறைய பேர்த்துக்கிட்ட இன்னைக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது வந்து இங்கிலீஷ் பேசுறது தாங்க. பேசுறதுக்கு தெரியும், ஆனா வந்து வெளியே பேசினா யார் பார்த்து சிரிச்சிருவாங்க இல்ல கிண்டல் அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தயக்கத்தினாலேயே நம்ம வந்து நிறைய பேர் பேசுறதுக்கு பயப்படுறோம். ஏதோ ஒண்ணு பேசணும்னாலும் அது தெளிவா பேசணும்னா தான் நம்ம பண்ற மிஸ்டேக்ல இருந்து தான் நம்மளால அதை ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ பேசும் போது ட்ரை பண்ணி பேசுங்க, கண்டிப்பா நம்மளாலையும் சூப்பரா இங்கிலீஷ் வந்து பேச முடியும் அப்படின்ட்டு சொல்றேங்க. ஸோ அதனால உங்களுக்காக ஒரு சூப்பரான நிகழ்ச்சி ஆங்கிலம் ஆன் ஏர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் UTFM 101.8.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். ஆங்கிலம் ஆன் ஏர்.
2: நேர்களே, கடந்த ஒரு மாதமா 4 நிகழ்ச்சியில நம்ம இங்கிலீஷ் பேச கத்துக்கிட்டோம். முக்கியமா நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிறத எந்த மாதிரி நம்ம வெளிப்படுத்தலாம், நம்மளால என்ன முடியும் என்ன முடியாது, நம்ம ஆசைகள் தேவைகள் இதை பத்தி நம்ம எப்படி எல்லாம் பேசலாம் அப்படின்றத கத்துக்கிட்டோம். பேசிட்டே இருந்தா போதுமா? கேள்வி கேட்க வேண்டாமா? கேள்வி கேட்க கேட்க தான் நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். கேள்வி அப்படின்றத இங்கிலீஷ்ல குவெஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குவெஸ்டின்ஸ் அப்படின்றப்போ கேட்கறது ரொம்ப ஈஸி. நம்ம தமிழ்ல எப்படி கேட்குறோம் அதே மாதிரி தான் உங்களுக்கு இங்கிலீஷ்லயுமே வந்து கேட்கறது ரொம்ப ஈஸி. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு விஷயங்கள் கத்துக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இங்கிலீஷ்ல ரெண்டு டைப் ஆஃப் குவெஸ்டின்ஸ் இருக்கு, அதாவது ரெண்டு வகையான கேள்விகள் இருக்கு. என்னென்ன கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எஸ் ஆர் நோ டைப் குவெஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் ஆர் நோ, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேள்வி கேட்கறப்போ அதுக்கு ஆன்சர் ஒன்னு எஸ்ஸா இருக்கும் இல்லை நோவா இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப நான் உங்ககிட்ட சாப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்கறோம்னு வச்சுக்கலாம். அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? சாப்பிட்டேன்னு சொல்லுவீங்க. ஆமா சாப்பிட்டேன். அதே மாதிரிதான் எஸ் இல்லைன்னா நோ. சாப்பிட்டேன்னா எஸ் சொல்லலாம், இல்லைன்னா நோன்னு சொல்லலாம். இதே வந்து என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு நான் கேட்கறப்போ நீங்க ஆமா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன நினைப்பாங்க கேட்கறவங்க? என்ன இவன் நான் என்ன சாப்பிட்டேன்னு கேட்கறேன், ஆமான்னு சொல்லிட்டு போறான் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால ஒரு விஷயம் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி எஸ் ஆர் நோ டைப் குவெஸ்டின்ஸ். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு விவரத்தை கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வரியா அப்படின்னு கேட்டால் எஸ் இல்லை நோ சொல்லுவோம். இதே வந்து நீ எங்கே போகிற அப்படின்னு நம்ம கேட்குறப்போ எஸ் ஆர் நோ நம்ம சொல்ல முடியாது. அந்த இடத்துல நம்ம ஒரு விவரத்தை கொடுத்தாகணும், ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுத்தாகணும். இதுக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான டெக்னிக் யூஸ் பண்ணலாம். என்ன டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப் அப்படின்னு சொல்லுவாங்க. FLIP. ஃப்ளிப் அப்படின்னா என்னென்னா, முன்னாடி இருக்கிறத தூக்கி பின்னாடியும், பின்னாடி இருக்கிறத தூக்கி முன்னாடியும் போடுறது. முதல் வார்த்தையை இரண்டாவது வார்த்தையாகவும், இரண்டாவது வார்த்தையை முதல் வார்த்தையாகவும் போடுறது. இன்னும் தெளிவாக சொல்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒருத்தரை காட்டி நான் சொல்கிறேன், அவர் வந்து ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீ இஸ் அ டீச்சர். அவர் ஒரு ஆசிரியர். இப்போது இதை நான் எப்படி எஸ் ஆர் நோ டைப் குவெஸ்டினாக கேட்பேன்? எஸ்ஸா இல்லை நோவான்னு கேட்கறதுக்கு அவன் யாருன்னு நம்ம கேட்க முடியாது. ஆமாம் இல்லை அப்படின்னு நம்ம பதில் சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம என்னன்னு கேட்கலான்னா, அவர் ஒரு ஆசிரியரா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்போ அதை எப்படி கேட்கலான்னா, ஹீ இஸ் அ டீச்சர்னு இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே ஃபஸ்ட்டு ரெண்டு வார்த்தையை மாற்றி போட்டுருங்க. ஹீன்றத ரெண்டாவது வார்த்தையாகவும், இஸ்ஸுங்கிறத முதல் வார்த்தையாகவும் போடுங்க. இப்போ என்ன கிடைக்குது? இஸ் ஹீ அ டீச்சர். இஸ் ஹீ அ டீச்சர் அப்படின்னா அவர் ஒரு ஆசிரியரா. புரிஞ்சுதா? இப்போ ரெண்டாவதா, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம். நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம என்னன்னு சொல்லலான்னா, ஐ ஆம் ஈட்டிங். இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஆம் அப்படின்றது ஐ கூட மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ நானே என்கிட்ட நான் சாப்பிட்டுருக்கேனா அப்படின்னு கேட்க மாட்டேன். இன்னொருத்தவங்க தான் உங்ககிட்ட வந்து நீங்கள் என்ன சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது இந்த இடத்துல நம்ம ஐ யூஸ் பண்ணக்கூடாது, யூ யூஸ் பண்ணும். யூ கூட நம்ம ஆம் போடுவோமா? யோசிங்க, யூ கூட என்ன நம்ம போடணும்னு சொல்லியிருக்கோம்? ஆர். அப்போது ஆர் யூ ஈட்டிங், ஆர் யூ ஈட்டிங், ஆர் யூ ஈட்டிங் அப்படின்றப்போ நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இப்ப அடுத்ததா இன்னொருத்தவங்க பத்தி நம்ம பேசுறோம்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு பேர் கூட எடுத்துக்கலாம். நான் காவ்யா அப்படின்ற ஒரு பேர் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். காவ்யா ஒரு மாணவி அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப நீங்க வந்து காவ்யா ஒரு மாணவியா அப்படின்னு கேக்குறீங்க. அப்ப அதை எப்படி கேட்பீங்க? ஃபர்ஸ்ட் இதை ஒரு ஆன்சரா நீங்க ஃபார்ம் பண்ணிடுங்க. இது ஒரு விடையா சொல்லிடுங்க. அப்போ காவ்யா இஸ் எ ஸ்டூடெண்ட். காவ்யா இஸ் எ ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் அப்படின்னா மாணவர் அல்ல மாணவி. இதை நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு வார்த்தை இருக்கு இல்லைங்களா, நான் முன்னே சொல்லியிருந்த மாதிரி அதை மட்டும் மாத்தி போடுங்க. இஸ் காவ்யா அ ஸ்டூடெண்ட். இஸ் காவ்யா அ ஸ்டூடெண்ட். புரிஞ்சதா? இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப ஈஸி. கேள்வி கேட்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பதில்களும் தெரிய ஆரம்பிச்சிடும். இதுல ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா உங்களோட பதிலை வச்சு கேள்விகள் கேட்கறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்ததா நம்ம ஹீ கேன் ஸ்விம், ஹீ கேன் ரைட் அந்த மாதிரி பார்த்துருந்தோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இப்போ ஐ கேன் ஸ்விம் அப்படின்னு சொன்னா என்னால நீச்சல் அடிக்க முடியும். இப்போ நீங்க என்கிட்ட கேக்குறீங்க உன்னால நீச்சல் அடிக்க முடியுமா, அப்போ ஐ போடுவீங்களா யூ போடுவீங்களா? ஐனா என்ன? நான். யூனா தான் நீங்கள். அப்ப எப்படி கேட்கலாம்? கேன் யூ ஸ்விம். இப்போ நீங்க கேட்கலாம், நீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு வார்த்தையை தான் மாத்தி போட சொன்னீங்க, இப்போ என்ன நீங்க ஐ யூ எல்லாம் மாற்ற சொல்றீங்க அப்படின்னு. நம்ம யாரு கேட்குறோமோ அதை பொறுத்து நமக்கு இந்த ஐ யூன்றது மாறும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு சூழ்நிலை எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க தண்ணியில் விழுந்துட்டாங்க. அந்த இடத்துல நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்க, என்னோட ஃப்ரெண்டும் இருக்காங்க. அப்போ இவங்களை காப்பாத்துறதுக்கு யாரோ ஒருத்தருக்கு நீச்சல் தெரியணும். அப்போ நீங்க என்கிட்ட கேட்குறீங்க கேன் யூ ஸ்விம் அப்படின்னு. அப்போ நான் சொல்கிறேன் இல்லை இல்லைங்க என்னால் முடியாது, ஐ கேன் நாட் ஸ்விம் அப்படின்னு சொல்லிடுறேன். உங்களுக்கும் நீச்சல் தெரியாது. அப்போ என் பக்கத்தில் இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃப்ரெண்டை வந்து நீங்கள் கேட்கணும், அவங்களுக்காவது நீச்சல் தெரியுமா அப்படின்னு. இப்போது கேன் யூ ஸ்விம்னு நீங்கள் அவங்கக்கிட்டையும் கேட்கலாம், இல்லை என்கிட்ட அவங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்றப்போ கேன் ஷீ ஸ்விம். ஃபஸ்ட்டு கிளாஸில் சொன்ன நோட்ஸ் எடுத்து பாருங்க. ஷீனா அவள். இதே வந்து என் கூட இருக்கிறது ஒரு ஆண் அப்படின்ற பட்சத்தில் கேன் ஹீ ஸ்விம். அவராவது நீச்சல் அடிப்பாரா, அவருக்காவது நீச்சல் தெரியுமா, அவரால் நீச்சல் அடிக்க முடியுமா அப்படின்னா கேன் ஹீ ஸ்விம். புரிஞ்சதா? ஃபஸ்ட் இதை ஒரு ஆன்சராக ஃப்ரேம் பண்ணுங்க. அப்போது ஐ கேன் ஸ்விம் இல்லைனா ஹீ கேன் ஸ்விம் இல்லைனா யூ கேன் ஸ்விம், அதை அப்படியே நீங்கள் மாற்றி போடுங்க. ஆனால் யாரை பற்றி பேசுகிறோம், ஐ யூ ஹீ இல்லை ஷீ, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டு நான் கேன் ஐ ஸ்விம் அப்படின்னு நான் கேட்டேன்னா எனக்கு நீச்சல் தெரியுமா நானே கேட்டுக்கிறதா அர்த்தம். அதனால நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு விடையை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ரெண்டு வார்த்தையை மாற்றி போடுங்க. அடுத்ததாக யாரை பற்றி பேசணுன்ற அந்த வார்த்தையை மாற்றிக்கோங்க. இப்போ சில உதாரணங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐ வில் கால் யூ. ஐ வில் கால் யூ அப்படின்னா நான் உனக்கு கூப்பிடுறேன், நான் உனக்கு வந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இதை நீங்கள் ஒரு கேள்வியாக கேட்கணும். வில் யூ கால் மீ. கால் அப்படின்றப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா கூப்பிடுறது. அப்போது நீங்கள் வில் யூ கால் மீ எதுக்கு யூஸ் பண்ணுறேன், நீங்கள் என்கிட்ட கேட்குறப்போ நீ எனக்கு கூப்பிடுவியான்னு கேட்போம் இல்லைங்களா. அப்போது அந்த எனக்குன்றது தான் மீ. வில் யூ கால் மீ. இதுக்கான பதில் என்னவா இருக்கும்? ஐ வில் கால் யூ. அடுத்ததா இப்போது ஒரு பேர் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து மாயா அப்படின்னு ஒரு பேர் எடுத்துக்கலன்னு வச்சுக்கலாம். இப்போது மாயா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மாயா தூங்கிட்டு இருக்காங்க. மாயா இஸ் ஸ்லீப்பிங். மாயா இஸ் ஸ்லீப்பிங். இப்போது நான் வந்து உங்ககிட்ட மாயா தூங்கிட்டு இருக்காளா அப்படின்னு கேட்டால் தான் அது வந்து எஸ் ஆர் நோ டைப் குவெஸ்டின். இதே மாயா என்ன பண்ணுறான்னு கேட்குறப்போ நமக்கு அந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். இன்ஃபர்மேஷன் பற்றி நம்ம அடுத்த வாரம் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம எஸ் ஆர் நோ டைப்பை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் மாயா தூங்கிட்டு இருக்கா அப்படின்றதுக்கு என்ன கேள்வி கேட்க முடியும், மாயா தூங்கிட்டு இருக்காளா. அப்போது மாயா இஸ் ஸ்லீப்பிங் அப்படின்றது இஸ் மாயா ஸ்லீப்பிங். அவ்வளவே தாங்க இங்கிலீஷ். இன்னைக்கு நீங்க இந்த எஸ் ஆர் நோ டைப் குவெஸ்டனை எப்படி வந்து ஒரு வாக்கியத்திலிருந்தே எடுக்கிறது அப்படின்றத நம்ம கத்துக்கிட்டோம். என்னைக்குமே நம்ம ஒரு புது வார்த்தை கத்துப்போம் இல்லைங்களா. இன்னைக்கு நம்மளோட தலைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு வார்த்தை, வேர்ட் ஆஃப் த டே என்னன்னு பாத்தீங்கன்னா கியூரியஸ். கியூரியஸ் கியூரியஸ் அப்படின்னா சி யூஆர் ஐ ஓ யூ எஸ் கியூரியஸ். கியூரியஸ் அப்படின்றது ஆர்வம். நம்ம எப்போ வந்து ஆர்வமாக இருப்போமோ அப்போ வந்து நிறைய கேள்விகள் கேட்போம். அதனால தான் இன்னைக்கு உங்களுக்காகவே இந்த வார்த்தையை எடுத்துகிட்டு வந்தேன். இன்னைக்கு இந்த கியூரியஸ் அப்படின்றத வச்சு என்ன சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஐ ஆம் கியூரியஸ் டு லேர்ன். ஐ ஆம் கியூரியஸ் டு லேர்ன். நம்ம ஃபஸ்ட்லேருந்து படித்தது அப்படியே இதில் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. ஐஎம்னா நான், க்யூரியஸ்னா ஆர்வம், டு லேர்ன் அப்படின்னா கற்றுக்க. அப்போ என்ன அர்த்தம், நான் கற்றுக்க ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸுமே சொல்கிறேன், இன்னொரு வாக்கியம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ எம் க்யூரியஸ் டு நோ அபவுட் த சிச்சுவேஷன். ஐ எம் க்யூரியஸ் டு நோ அபவுட் த சிச்சுவேஷன். சிச்சுவேஷன்னா சூழ்நிலை. நான் இந்த சூழ்நிலையை பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான் நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி எப்படி கேட்குறது அப்படின்றத கற்றுக்கிட்டோம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம ஆங்கிலம் ஆன்லைன் நிகழ்ச்சியில் கற்றுக்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் சோன்யா. அமைப்பில் உதவி ஆர் சோன்யா, நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

நேயர்களே, இன்னைக்கு குட் மார்னிங் நீலகிரிஸ்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல கேள்வி கேட்கறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சோனியா சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குட் மார்னிங் நீலகிரிஸ்ல ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு 3BHK திரைப்படத்திற்காக.

0: 101.8 இது
1: குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
2: என்னமா கீழே சத்தம்
3: பேசிட்டு இருக்கீங்க மாமா?
0: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.

0: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப் எம் இல். தொடர்புக்கு 9442643542 9442643542.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க, ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
3: ஸ்டுடியோல டைம் சரி 7:59 ஆயிடுச்சு. நேர்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் குட் மார்னிங் நீலகிரிஸ்ல. ஸோ குட் மார்னிங் நீலகிரிஸ்ல அடுத்ததா ஒரு நிகழ்ச்சி வந்துட்டே இருக்கு, ஊரை சுற்றும் காற்று. யாருக்காவது எங்கேயாவது போகணும், ஏதாவது பிளான் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஸோ தொடர்ந்து கேளுங்க ஊட்டி எஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே சமையிட்டு.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேர்களை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல்கிரீஸ்ல ஊரை சுற்றும் காற்று. ஒவ்வொரு வாரமும் ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியில ஒவ்வொரு பிளேஸ பத்தின இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட ஒரு சூப்பரான பிளேஸ பத்தி தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். நம்ம வாழ்க்கை ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கு இல்லையா? மார்னிங் அலாரம், வேலைக்கு போகணும், டிராபிக், போன் கால், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி ரொம்ப

வேகமாக ஓடிட்டுருக்கு. ஒரு நாள் நம்ம மனசை கேட்கும், எனக்கு கொஞ்சம் அமைதி வேணும், எங்கே தான் அந்த அமைதி இருக்குது அப்படின்னு கேட்கும். அந்த அமைதிக்கான இடத்த பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அது என்ன இடம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுதாங்க கோயம்புத்தூர் அருகில் இருக்கிற பரளிக்காடு. கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை அருகே பில்லூர் அணைப்பகுதியில் அமைந்துள்ளது இந்த பரளிக்காடு. இது வனத்துறையினால் நிர்வகிக்கப்படும் ஒரு சிறந்த சுற்றுச்சூழல் சுற்றுலாத்தலங்க. இங்கே என்னென்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, பவானி ஆற்றில் பரிசல் பயணம் செய்யலாம், மலைப்பகுதியில் ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் கூட போய் நடைப்பயணம் செய்யலாம், பழங்குடி நேர் தயாரிக்க ஒரு சத்தான உணவை சாப்பிட்லாம். பரளிக்காடோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பரிசல் பயணம். பில்லூர் அணையில நீர்த்தேக்க பகுதியிலிருந்து சுமார் ஒரு மணி நேரம் பரிசல் பயணம் செய்யலாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். மலையில நடைப்பயணம் செய்யலாம். மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் இயற்கையான நடைப்பயணம் ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் நம்மள கூப்பிட்டு போவாங்க. அங்க இருக்க ஆற்றுல குளியல் செய்யலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பாதுகாப்பான பகுதிகளில் ஆற்றுல நம்ம குளியல் செய்யலாம். பரளிக்காடு போன உடனே எல்லாரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு இடம் தொங்கும் பாலம். இதுதான் அந்த இடத்தோட மெயின் அட்ராக்ஷன். ஏன் இது ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா, ஆற்றின் மேல கட்டப்பட்டிருக்கும் அந்த பாலம் கயிறு இரும்பு கொண்டு செய்தது, நடக்கும்போது மெதுவா ஆடும், அதனால தான் தொங்கும் பாலம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க அந்த பாலத்தை நடக்கும்போது கீழே தண்ணி ஓடும், சுற்றிலும் காடா இருக்கும், குளிர்ந்த காற்று இருக்கும், ஒரு அட்வென்ச்சர் ஃபீல் வருங்க. போட்டோஷூட்டுக்கு சிறந்த லொகேஷன் இந்த தொங்கும் பாலம். எல்லாமே ஒரே ஃப்ரேம்ல கிடைக்கும். ஒரே நேரத்துல அதிகம் பேர் போகக்கூடாது, குழந்தைங்களை கவனமா பிடிக்கணும், மெதுவா நடக்கணும். இதெல்லாம் தான் இதோட சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ். பரளிக்காடு தொங்கும் பாலம் அப்படின்றது ஒரு பாலம் மட்டும் இல்ல, அது நேச்சருக்கு போகும் பாதை. இந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்ல இருந்து காரமடை, காரமடையில இருந்து வெள்ளையங்காடு, வெள்ளையங்காடிலிருந்து முல்லை சோதனை சாவடி, முல்லை சோதனை சாவடியிலிருந்து பரளிக்காடு. இதுதாங்க இதோட ரூட் மேப். சுற்றிலும் மலைகள் மெதுவா நம்ம கட்டி அணைப்பது போல இருக்குங்க. ரோடு நேரோவா இருக்கும், டிராபிக் இல்ல, ஆரன் சத்தம் கூட இல்ல. அதுக்கு பதிலா பறவைகளோட சத்தம் மட்டும்தாங்க இருக்கும். இந்த நேரத்திலேயே நம்ம மனசு அப்படியே காமாக ஆரம்பிச்சிடும். அங்க தெளிவான ஆறு, அடர்ந்த காடு, குளிர்ந்த காற்று, தொங்கும் பாலம், எல்லாமே சிம்பிள், ஆனா மனச கொள்ளை கொள்ளும்னே சொல்லலாம். அங்க இருக்க ஆறோட சத்தம் கேட்கும்போது நம்ம வாழ்க்கையில ரஷ் எல்லாம் மெதுவா குறையும். நீரோட்டத்தை நம்ம பார்க்கும்போது கவலைகளும் போயிடும்னு சொல்லலாங்க. தொங்கும் பாலத்துல நின்னு கீழே நம்ம தண்ணிய பார்க்கும்போது ஒரு ஃபீல் வரும், நம்ம வாழ்க்கை எவ்வளவு சின்னது, இயற்கை எவ்வளவு பெரியது அப்படின்னு. அங்க நெட்ஒர்க் சில நேரம் கிடைக்காது, ஆனா ப்ராப்ளம் இல்ல, அது ஒரு பிளெஸிங்னே சொல்லலாம். பரளிக்காடு பகுதியில வாழ்ற மக்கள் பெரும்பாலும் டிரைபல் பீப்புள் தாங்க, பழங்குடியினர் மக்கள் தான் வாழ்ந்துட்டு வராங்க. அவர்கள் இயற்கையோடு இணைந்து வாழும் மக்கள். அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, காட்டின் அருகில சிறிய சிறிய குடிசைகள் இருக்கும், எளிமையான வாழ்க்கை, தேவைக்கு மட்டும் வாழும் பழக்கம் அவங்க கிட்ட இருக்குங்க. லக்ஸுரி லைஃப் இல்ல, ஆனா மன அமைதி நிறையவே இருக்கும். இவங்க காட்டு பொருட்களை சேகரிப்பாங்க, தேன் எடுப்பாங்க, சிறிய சிறிய விவசாயம் செய்வாங்க, கால்நடை வளர்ப்பு இவங்க கிட்ட இருக்கு. இயற்கையே அவர்களுடைய வாழ்வு அப்படின்னு சொல்லலாம். இவர்களுடைய உணவு என்னன்னு பாத்தீங்கன்னா, கேழ்வரகு, கம்பு போன்ற திணை வகைகளை இவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க, காட்டு காய்கறிகளை யூஸ் பண்ணிப்பாங்க, இயற்கை உணவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களோடது எல்லாமே ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். அவங்களுடைய திறமைகள் என்னென்னு பார்க்கும்போது, காட்டு வழிகள் நன்றாக தெரியும், எந்த வழி எப்படி போகுன்றது நல்லா தெரியும், விலங்குகளை நல்லா புரிஞ்சுகிட்டு விலங்குகளுக்கு எந்த அபாயமும் நேரிடாமல் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வராங்க. மூலிகை மருத்துவம் நன்றாகவே அவங்களுக்கு தெரியுங்க, அதனாலதான் இவங்க ஃபாரஸ்ட் எக்ஸ்பர்ட் போல. முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க நேச்சரை கடவுள் மாதிரி மதிக்கிறாங்க, காட்டை காப்பது அவங்களுடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க. பரளிக்காடு காடு மட்டும் இல்லங்க, அது இயற்கையோடு இணைந்து வாழும் மனிதர்களின் உலகம். நம்ம வாழ்க்கையில ஃபுட்டு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன நினைவுக்கு வரும், பீஸா, பர்கர், ஃபாஸ்ட் ஃபுட் தான் நம்மளுக்கு நினைவுக்கு வரும். ஆனா ஒரு காலத்துல நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட உணவு இன்னும் உயிரோட தாங்க இருக்கு, அதுதான் பழங்குடி மக்களின் உணவு. பரளிக்காடு போன்ற காட்டுப்பகுதியில வாழும் மக்கள் நேச்சர் கொடுக்கறத சாப்பிட்டு வாழ்றாங்க. அவங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் தேவையில்லை, ஆன்லைன் டெலிவரி தேவையில்லை, காடுதான் அவங்களுடைய கிச்சன். பரளிக்காடு பகுதியில இருக்க பழங்குடியினர் மக்கள் அங்க வரக்கூடிய டூரிஸ்ட் பீப்புளுக்கு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை செஞ்சு கொடுக்கறாங்க. இது ஹோட்டல் ஃபுட் மாதிரி இருக்காது, பியூர் வில்லேஜ் பிளஸ் ஃபாரஸ்ட் ஸ்டைல இருக்கும். அவங்க கொடுக்கக்கூடிய உணவு என்னென்னு பாத்தீங்கன்னா, ராகி களி, ரொம்பவே ஹெல்தியானது ராகி களி, இது ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். சாம்பார் கீரை குழம்புடன் கொடுப்பாங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய உணவு கம்பு கூழ், சம்மருக்கு சூப்பரா இருக்கும். அங்க இருக்க கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு அந்த கம்பு கூழ் குடிச்சிங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும், உடல் சூட்டை குறைக்கும், பட்டர் மில்க் டேஸ்ட்ல இருக்கும். அதுக்கப்புறம் மில்லட் சாதம், இயற்கை விவசாயத்துல செஞ்ச திணை, கேழ்வரகு, சாமையை கொண்டு அவங்க சாதம் செஞ்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம காட்டு தேன், பியூர் ஃபாரஸ்ட் ஹனியும் நமக்கு கொடுப்பாங்க, அது மிகவும் டேஸ்டி அண்ட் ரேர் அப்படின்னே சொல்லலாம். காட்டு காய்கறி குழம்பு, காட்டுல கிடைக்கக்கூடிய காய்கறியை வச்சு ஒரு குழம்பு செய்வாங்க, அது ஹெர்பல் ஃபிளேவர்ல இருக்கும். இந்த உணவு கெமிக்கல் இல்ல, வெறும் ஆர்கானிக் மட்டும்தான்.

0: வயக்காடு க்ரௌட் அவ்வளோக்கு இல்லாததுனால தான் ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே ரெசார்ட் கிடையாது, பெரிய பெரிய கடைங்க இருக்காது, லவுட் மியூசிக் இல்லை, நேச்சர் மட்டும்தாங்க நம்ம கிட்ட பேசும். அங்கே உள்ள ட்ரைபல் மக்கள் இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு லக்ஸுரி லைஃப்னா என்னன்னு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சது ரியல் ஹாப்பினஸ் மட்டும்தான். இப்போ வாழ்க்கையில் சம்டைம்ஸ் பிரேக் வேணும். மால் இல்லாமல், சினிமா இல்லாமல், ஜஸ்ட் சைலண்ட் மட்டும் இருக்கிற ஒரு இடம் தாங்க பரளிக்காடு. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, எங்காவது பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு நாள் டிரைவ் பண்ணி பரளிக்காடு போயிட்டு வாங்க. காற்றை ஆழமாக சுவாசிங்க, தண்ணியோட சத்தத்தை கேளுங்க, உங்கள் மனசு சொல்வது கேட்கும், நான் இங்கே தான் இருக்கேன், கவலைப்படாத அப்படின்னு. க்ரௌட் இல்லாத பியோர் நேச்சரை தேடுறீங்களா, அப்போ கோயம்புத்தூர் சைடில் இருக்க பரளிக்காடு உங்கள் மனசுக்கு மருந்துனே சொல்லலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு பரளிக்காடு அப்படின்ற ஈக்கோ டூரிசம் பற்றி பார்த்தோம். அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் வேற ஒரு பிளேஸை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே எல்ஷியா பிராங்க்லின். நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி எல்ஷியா பிராங்க்லின்.
2: இன்னும் ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான இடத்த பற்றி தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிற நீங்களும் அமைதியாக இயற்கையோட ஒன்றி ஒரு அழகான இடத்த ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பரளிக்காடு அப்படின்ற இடத்த வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கோட் திரைப்படத்திற்காக 8:07.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையமுடி எஃப்எம் 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 8:30 ஆயிடுச்சு. நேர்களை கேட்க போகும் நிகழ்ச்சி திரைகானம். திரைகானத்துல சூப்பரான பாடல் அடுத்தடுத்து வரப்போகுது. பட் கேட்கறதுக்கு முன்னதாக
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
4: ஏற்பாடு ஆயிடுச்சு.
5: எதுக்கு?
4: குட்டியோட ஃபீஸுக்கு.
5: காட்டு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்க. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸ் அனுப்பியிருக்கேன்.
6: RBI சொல்கிறது,
7: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.

0: திரைக்கானம் நிகழ்ச்சியில அருமையான பாடலை கேட்டு முடிச்சோம். த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவி குழுவினர் இணைந்து பாடிய பாடல் நம்மளோட ஓடிஎஃப்எம் 101.8. அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு தெரி திரைப்படத்திற்காக.
1: தூங்கு மூஞ்சி லேசி கோஸ் லாஸ்ட் பெஞ்ச் மரவாண்டா
2: டிஃபன் பாக்ஸ் சமய கட்ட அயன் பண்ணு யூனிஃபார்ம்
1: மேட்ச் கிளாஸ் நீல் டவுன் பெஞ்ச் மேல ஏறி நில்லு
2: லேட் நைட் பாலிஷ் போடு அடுக்கு சாக்ஸ் வாஷ் பண்ணு
1: டெய்லி லேட் கெட் அவுட்
2: தூக்கம் போச்சு டயர்ட் ஆச்சு
1: ஹோம் வர்க் எஸ்கேப்
2: டெய்லி இதே வேலையா போச்சு
1: சிச்சிலிக்கி பிச்சிலிக்கி
2: பிம்பிலிக்கி பிலாபி

விக்ரம் மற்றும் கீர்த்தி சுரேஷ் குரல்ல கேட பாடல் சாமிடோ திரைப்படத்திற்காக நம்மளுடைய திரைகானம் நிகழ்ச்சியில ஸ்டுடியோல டைம்ஸ்ல 8:45 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, தனி ஒருவன் திரைப்படத்திற்காக.

சூப்பரான ஒரு பீட் சாங்கை கேட்டு முடிச்சோம். குலே பகாவலி திரைப்படத்துக்காக அனிருத் ரவிச்சந்திரனோட வாய்ஸ்ல பா விஜய் அவர்களோட வரிகள்ல ஸ்டுடியோல டைம் சரியா 8:53 ஆயிடுச்சுங்களே. நம்ம திரைகானம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு சொல்ல, அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு நம்மளோட ஊட்டி FM 101.8 மாரி திரைப்படத்திற்காக.

மாரி திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டு முடிச்சோ. தனுஷ் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். ஸ்டுடியோல டைம் சரியா 8:58 நிமிடம் ஆயிடுச்சு. கேட்ட பாடலோடு திரைக்காணம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, व्हाट अ सरप्राइज, நீ டூக்கேலியும் இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும், பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரே வா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s please.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ரத்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில்
1: ஜிபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UDFM 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 9 மணி ஆயிட்டு. கேட்க போகும் நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள், அதாவது கோல்டன் ஹிட்ஸ் ஆஃப் த 80s 90s மற்றும் 2000 ஆண்டுகளில் வெளியான சூப்பர் ஹிட் பாடலை தான் இந்த 10 நிமிஷம் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். ஸோ அதுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. பட் அந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னதாக
4: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
5: பத்து லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
6: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
7: RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 9:10 ஆயிட்டு இருக்கு. கேட்க போகும் நிகழ்ச்சி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
1: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: காஞ்சிபுரத்துல பல்லவ ராஜா ஒரு கோவில் கட்டினார், கைலாசநாதர் கோவில். அதுக்கு கும்பாபிஷேகம், கும்பாபிஷேகம் பண்றதுக்கு ஒரு நாள் குறிப்பிட்டு அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணினார். முதல் காரியமா கடவுளை வேண்டிக்கிட்டார், நீங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கு நேரில் வந்து கலந்துக்கணும்னார். கடவுள் அந்த ராஜா கனவுல வந்தார், நீ கும்பாபிஷேகம் வச்சிருக்கிற அதே நாள்ல அதே நேரத்துல எனக்கு இன்னொரு ஊர்ல ஒரு கும்பாபிஷேகம் இருக்குது, அதுக்கு போக வேண்டியிருக்கு. அதாவது திருநின்ற ஊர்ல என்னுடைய பக்தர் ஒருத்தர், அவரும் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறார், நான் அதுக்கு போக வேண்டியிருக்கு, அதனால உன்னுடைய தேதியை நீ மாத்தி வச்சுக்கோ அப்படின்னார். கடவுள் தான் எங்கேயும் இருக்கிறவராச்சே, அவர் நினைச்சா ரெண்டு இடத்துலயும் இருந்து கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாதா, ஏன் அப்படி செய்யல? அது ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான். திருநின்ற ஊரில் இருந்த பூசலாருங்கிற அந்த அடியாரின் பெருமையை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டணுங்கிறதுக்காக தான் கடவுள் அந்த ராஜா கிட்ட அப்படி சொன்னார். சரி, அந்த அடியார் அப்படி என்னதான் பெருசா கோயில் கட்டிவிட்டார், ராஜா கட்டின கோயிலை விட பெருசா? அவர் கட்டினது கருங்கல்லாலேயோ மண்ணாலேயோ மரத்தாலேயோ இல்லை, அவர் கட்டின கோயில் வந்து

0: அது வேற மாதிரி. அது வந்து மனசால கட்டின கோயில், மனசுக்குள்ள இருக்கிற கோவில், மனக்கோவில். அந்த அடியார் தன்னோட மனசுக்குள்ள மாசக்கணக்காக ஒவ்வொரு கல்லா சேர்த்து கட்டின கோவில். இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரியாது. அவர் என்ன நினைச்சுட்டாரு, அது நாம கட்டின கற்கோயிலை விட ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டாரு. சரி, அப்பேற்பட்ட அந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வருவோம் அப்படின்னு நினைச்சு ராஜா தெரு நின்ற ஊருக்கு போறார். அங்க போய் பார்த்தா கோயிலையும் காணும், ஒன்றையும் காணும். கடைசியில் பூசலார் கட்டின மனக்கோவில் தான் அதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். உடனே அந்த அடியாரின் காலில் விழுந்து வணங்குறார். அவரோ, இது மனசால முயன்ற கோவில், இதுக்கு இத்தனை பெருமையா அப்படின்னு ஆச்சரியப்படுறார். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆண்டவன் விரும்புறது அகபக்தியையே தவிர புற தோற்றங்களே அல்ல. இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ள எந்த வேறுபாடுகளும் வர்றதுக்கு வழியே இல்லை. இன்னொரு ராஜா இருந்தார். அவர் ஆண்டவனுக்கு படைக்கிறதுக்காக ஒரு தார் நல்ல செவ்வாழை பழமாக எடுத்துக்கிட்டு போகணும்னு நினைச்சார். அதனால் முத நாளே அதை வாங்கிட்டு வர சொன்னார் வேலைக்காரங்கிட்ட. வேலைக்காரன் போனால் கடைத்தெருவில் ஒரு தார் பழம் வாங்கினான். வர்ற வழியில் அவன் குடிசை அப்படியே எட்டி பார்த்துட்டு போவோமேனு நினச்சான். போனான், அங்கே இவனோட குழந்தை பாவம் பசியால் கத்திக்கிட்டு இருக்கு. இவன் பார்த்தான், இவ்வளவு பெரிய தாரில் ஒரு ரெண்டு பழம் எடுத்தா தெரியவா போகுது அப்படின்னு நினச்சி ஒரு ரெண்டு பழத்தை பிச்சு அந்த குழந்தைகிட்ட கொடுத்தான். அது அதை வாங்கி வயிறார சாப்பிட்டுது, பசி அடங்குச்சு, விளையாட போயிட்டுது. இவன் அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்தான். ரெண்டு பழம் பிச்சிருக்கிறது ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் உண்மையை சொல்லிவிட்டான். உடனே ராஜா, கடவுளுக்கு படைக்க வேண்டிய பொருளை குழந்தை வந்து எச்சில் பண்ண விட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி அவனை கட்டி வச்சு சாட்டையால் அடித்தார் பாவம். மறுநாள் பழத்தை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனார், கடவுள் முன்னாடி வச்சார். கடவுள் கண்ணை திறந்து பார்த்தார், பழம்லாம் அழுகி இருக்குது. என்ன இது அழுகி போன பழம் அப்படின்னார். ராஜா முழிச்சார், நல்லா தானே இருந்தது அப்படின்னு நினைச்சார். அப்போ கடவுள் அந்த ராஜா கிட்ட சொன்னாராம், இதை பார்ப்பா, இந்த தாரில் ரெண்டு பழம் தான் நல்ல பழம், அந்த ரெண்டு பழங்களையும் நேத்துக்கே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாராம். அப்போ தான் ராஜாவுக்கு புரிஞ்சுது, ஏழை குழந்தையின் பசியை தீர்க்கறதுக்காக உதவின அந்த ரெண்டு பழம் தான் இறைவன் சாப்பிட்ட பழம்னு. இறைவன் இருக்கிற இடம் எது? இதுதான்.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

இனி கேட்கலாம் உதகை உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம். காய்கறிகளின் விலை நிலவரம் கிலோவுக்கு 1. கத்திரிக்காய் 45 முதல் 50 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 44 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 28 முதல் 26 ரூபாய்க்கும், தக்காளி ஆப்பிள் ரகம் 35 ரூபாய்க்கும், அவரை 65 ரூபாய்க்கும், புடலங்காய் 30 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. சுரைக்காய் 30 ரூபாய்க்கும், பாக்கெட்காய் 50 முதல் 55 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கொத்தவரை 35 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 18 ரூபாய்க்கும், அரசாணிக்காய் 20 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பச்சை மிளகாய் 45 முதல் 55 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 58 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 38 முதல் 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பொரியல் தட்டை 35 ரூபாய்க்கும்,

முருங்கைக்காய் 55 ரூபாய்க்கும், தேங்காய் 44 ரூபாய்க்கும், மாங்காய் 25 ரூபாய்க்கும், வாழைக்காய் 45 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மரவள்ளிக்கிழங்கு 38 ரூபாய்க்கும், சர்க்கரைவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 48 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.

மேரக்காய் 25 ரூபாய்க்கும் முள்ளங்கி 30 ரூபாய்க்கும் கேரட் 45 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பீட்ரூட் 40 முதல் 45 ரூபாய்க்கும் நூல்கோல் 40 ரூபாய்க்கும் டர்னிப் 35 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. முட்டைகோஸ் 30 ரூபாய்க்கும் காலிஃப்ளவர் 40 ரூபாய்க்கும் பட்டாணி 140 ரூபாய்க்கும் வெள்ளைப்பூண்டு 170 முதல் 190 ரூபாய்க்கும் இஞ்சி 200 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. புஷ் பீன்ஸ் 70 ரூபாய்க்கும் டபுள் பீன்ஸ் 100 ரூபாய்க்கும் ஊட்டி அவரை 100 முதல் 130 ரூபாய்க்கும் கலர்கோஸ் 40 ரூபாய்க்கும் குடைமிளகாய் 80 ரூபாய்க்கும் பஜ்ஜி மிளகாய் 40 ரூபாய்க்கும் புரோக்கோலி 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கறிவேப்பிலை 40 ரூபாய்க்கும் கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும் புதினா 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கீரை வகைகளான அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, சுக்கட்டிக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு, பருப்புக்கீரை, காசனிக்கீரை, முருங்கைக்கீரை 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும் வாழை இலை 40 ரூபாய்க்கும் வாழைப்பூ 10 ரூபாய்க்கும் நெல்லிக்காய் 90 ரூபாய்க்கும் வெள்ளரிக்காய் 40 ரூபாய்க்கும் மக்காச்சோள கதிர் 30 ரூபாய்க்கும் எலும்புச்சம்பழம் 70 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதுவரை

தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 40 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 90 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 40 ரூபாய்க்கும், மக்காச்சோள கதிர் 30 ரூபாய்க்கும், எலும்புச்சம்பளம் 70 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதுவரை

சித்ராமாவோட வாய்ஸ்ல ரொம்பவே அருமையான பாடலை கேட்டு முடிச்சோம். சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திற்காக கங்கை அமரனோட மியூசிக்ல நம்மளோட ஓடிஎஃப்எம் 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 9:38 ஆயிருக்கு. நேரில் அடுத்து சூப்பரான 80s 90s மற்றும் 2000 வெளியான பாடல்களை ரெட்ரோ சாங்ஸ் கோல்டன் இட்ஸ் ஆஃப் த சாங்ஸ் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததான் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு.

காளிதாசனோட வரிகள்ல கேட்ட பாடல் தேவாவோட இசையில மண்ணுக்கேத்த மனிதன் திரைப்படத்திற்காக மனோ மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடியது நம்மளுடைய ஊட்டிஎஃப்எம் 101.8 அடுத்தடுத்து ரொம்பவுமே அருமையான பாடலை நம்மளுடைய ஊட்டிஎஃப்எம் 101.8 கேட்டுட்டே இருக்கோம். ரெட்ரோ பாடல்களான 80s 90s மற்றும் 2000 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு காதல் பரிசு திரைப்படத்திற்காக.

காதல் பரிசு திரைப்படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி இணைந்து பாடியது அந்த பாடல். நம்மளோட ஊட்டிஎஃப்எம் 101.8 அடுத்த பாடல் நட்புக்காக திரைப்படத்திற்காக வந்துட்டே இருக்கு. 9:48 நிமிடம் ஆயிட்டு இருக்க நேரத்தில்

உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9442643542 9442643542.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
2: பிரியங்கா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட மியூசிக்ல.

உன்னிமேனன் சுஜாதா பாடியது அந்த பாடல் உயிரே படத்துக்காக. நேரம் 10:09:52. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள் உங்கள்

உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9442643542 9442643542.

உன்னிகிருஷ்ணன் சுஜாதாவின் குரல் ஒலிக்க கேட்டீர்கள். ஜீன்ஸ் படத்துக்காக. இந்த குயில் மட்டும் இல்லைங்க, உங்கள் ஊரில் நிறைய குயில் இருக்கும். எங்கள் ஊரில் குயில் ரொம்ப கம்மி தான், ஏன்னா சூடு பிரதேசத்தில் தான் குயில் அதிகமாக இருக்கும். இப்போ ஒன்று ரெண்டு எங்கள் ஊர் பக்கத்தில் கூட எட்டி பார்க்குது அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி மழை பெஞ்சா குயில் அப்படி தென்னாவட்டாக உட்காந்துருக்கும், ஈரத்தில் நனைஞ்சிக்கிட்டே கோபமான ஒரு முகம் வச்சுட்டு உட்காந்துருக்கும். இது உங்கள் ஊர் குயில். ஆனால் எங்கள் ஊர்லேயும் இதே மாதிரி ஒரு பறவை இருக்குது, அது மைனா. இந்த மைனா என்ன செய்யுதுன்னா, மழை அப்படியே கொட்டிகிட்ருக்கு, வண்டிங்கெல்லாம் வந்துட்டுருக்கு, ஆனாலும் கூட அந்த சைட்லேருந்து இந்த சைடில் மழையில் நனைஞ்சிட்டே கிராஸ் பண்ணும் பாருங்களேன், பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராகவே இருக்கும். இதை யோசிச்சுட்டே அடுத்த பாடல் கூட கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி FM 101.8.

0: சங்கர் மகாதேவன், கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடியது அந்த பாடல். முதல்வன் பட பாடல் அது.
1: நேர்லே உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

0: 16 படத்திற்காக ஸ்ரீனிவாசன் பாடிய அந்த பாடலோடு ரெட்ரோ ராகங்கள் நிறைவடைகின்றன. நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. பூங்காவனம். சிறுவர் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் புதுமந்து நகராட்சி ஆரம்பப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதல் பகுதி இடம்பெற கேட்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். இப்போது புதுமந்து நகராட்சி துவக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் நாங்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். பள்ளி திறந்தால் மகிழ்ச்சி. புத்தகங்கள் பல வாங்கலாம். புது புது பாடங்கள் படிக்கலாம். பற்பல பாடல்கள் பாடலாம். விதவிதமாக கதைகள் கேட்கலாம். அன்பு காட்டும் ஆசிரியரை காணலாம். குறும்புக்கார நண்பர்களோடு ஆடலாம். புது துணிகள் பல தைக்கலாம். வண்ணமயமான குடைகள் வாங்கலாம். புத்தம் புது செருப்பு வாங்கலாம். என்றும் பள்ளிக்கு போகலாமே. நன்றாக கற்று தேரலாமே.
3: என் பெயர் ரஷ்மிதா. நான் முதலாம் வகுப்பில் படிக்கிறேன். நான் இப்போது பாடல் பாடப் போகிறேன். ஆடலாம் பாடலாம் ஆடிக்கொண்டே பாடலாம் பாடலாம் பாடலாம் பாடிக்கொண்டே குதிக்கலாம் குதிக்கலாம் குதிக்கலாம் செய்ய தட்டி குதிக்கலாம் தட்டலாம் தட்டலாம் தட்டி கொண்டே சிரிக்கலாம் சிரிக்கலாம் சிரிக்கலாம் சேர்ந்து நாமும் சிரிக்கலாம்.

0: அரசிந்து அசைந்து நடந்ததை பார்க்க வாருங்க. பூனைக்குட்டிய பனைய விட்டாரே, பசு தீர்க்க பால் தனமே பனைய விட்டாரே, ஆட்டுக்குட்டிய ஆட்டுக்குட்டிய வெளிய தந்தாரே, பசு தீர்க்க தலை தருவேன் வெளிய தந்தாரே, பச்சை கிளிய பறந்து போகாதே, பழுத்த நல்ல பழ தருவே பறந்து போகாதே.
1: என் பெயர் ரியா, நான் 3 வகுப்பு படிக்கிறேன். ஏன் கோழி தேடும் கோழி கதை சொல்ல போகிறேன். பீட்டர் ஒரு நாள் கோழியும் கோழியும் வாங்கினான். அடிக்கடி நண்பர்களோடு கோழி வாங்கினான். பீட்டர் குரல் கேட்டதும் ஓடி வரும் கோழி. எங்கு இருந்தாலும் கோழி கோழியை எடுத்து வரும். அழகே அழகு, ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் எடுத்து வரும். இப்படியே கோழிக்கும் கோழிக்கும் நட்பு ஏற்பட்டது. பீட்டர் இல்லாத போது இரண்டும் விளையாடும். ஒரு நாள் கண்ணாம்பூச்சி விளையாடின. அங்கே ஒளிகிறேன், கண்டுபிடிக்க வருகிறேன். அடடா, கோலத்தில் உருண்டு வந்தேன். இதோ உன்னை கண்டுபிடித்து விட்டேன். இப்போது நான் ஒளிகிறேன். ஆஹா, மாட்டிக்கொண்டாயா? இங்கே ஒளிந்தால் கோழியால் கண்டுபிடிக்க முடியாது. ஆ நண்பா, நண்பா எங்கே இருக்கிறார்? இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறது கோழி. நன்றி.
2: என் பெயர் ரக்ஷிதா, நான் 3 வகுப்பு படிக்கிறேன்.
1: என் பெயர் ரியா, நான் 3 வகுப்பு படிக்கிறேன்.
3: விண்ணில் வீடு கட்டலாம்.
1: பாட்டு பாட போறோம்.

0: நன்றி.
1: வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான். இது எப்படி சாத்தியம்? வான்மேகம் தோன்றி விண்மழை பெய்தால்

0: தெனாலிராமனும் இரண்டாம் புலிகேசியும் நாடகம். ராஜா வராரு,
1: ராஜா வராரு,
0: ராஜாதி ராஜர், ராஜ கம்பீரர், ராஜ மார்த்தாண்ட, ராஜ குலத்திலகர், இரண்டாம் புலிகேசி வரார், வரார், வரார். என்ன இது? இரவும் பகலும் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், டிக்டாக் அனைத்தும் விளையாடி விட்டு இப்பொழுது உறக்கமா?
2: மன்னித்து விடுங்கள் மன்னா.
0: சரி, ஒருங்காக வேலையை பார்
3: மன்னா. நம் நாட்டில்
0: இரண்டு பிரச்சனைகள்
3: தலை விரித்து ஆடுகிறது மன்னா.
2: அப்படி என்றால் இழுத்து கட்டிவிடலாம்.
0: ஆஹா, ஓஹோ, அருமை அருமை.
2: சரி, அப்படி என்ன பிரச்சனை கூறுங்கள்.
0: முதலாவது கொசு தொல்லை, இரண்டாவது செல்போன் தொல்லை.
2: முதலில் கொசு தொல்லையை ஒழித்து விடலாம், அதற்கான வழிகளை கூறுங்கள்.
0: கொசுவை கையில் பிடித்து நசுக்கிவிட்டால் என்ன?
2: அப்படியே உன்னை நசுக்கிவிட்டால் என்ன?
0: ஆஹா, ஓஹோ, அருமை அருமை.
3: கொசுவை துரத்தி விட்டால் என்ன?
2: அப்படியே உன்னை துரத்தி விட்டால் என்ன?
0: ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. கொசுவை பிடித்து அறையில் பூட்டி வைத்தால் என்ன?
2: அப்படியே உன்னை பூட்டி வைத்தால் என்ன?
0: ஆஹா, ஓஹோ, அருமை அருமை.
2: தெனாலிராமனை அழைத்து வாருங்கள்.
3: சரி மன்னா. தெனாலிராமன் வருகிறார், வருகிறார், வருகிறார்.
0: கூறுங்கள் மன்னா.
2: நம் நாட்டில் கொசு தொல்லை அதிகமாகிவிட்டது, அதற்கு ஒரு வழி சொல்லு.
0: இப்படி செய்தால் என்ன?
2: எப்படி செய்தால் என்ன?
0: உணவை கீழே கொட்டாமல், குப்பையை கீழே போடாமல் வைத்து கொண்டால் கொசு தொல்லையே இருக்காது.
2: டும்டும் காரனை அழைத்து வாருங்கள்.
0: எல்லோரும் கேட்டுக்கொள்கள். மன்னர் ஒரு அழைப்பை கூறினார். உணவை கீழே கொட்டாமல், குப்பையை கீழே போடாமல் இருப்பவர்களுக்கு 100 பொற்காசுகள் அளிப்பார் என்று கூறியிருக்கிறார்.
2: கூறிவிட்டாயா?
0: கூறிவிட்டேன் மன்னா.
3: மன்னா, மன்னா.
2: என்ன?
3: நம் நாட்டில் ஒரு பிரச்சனை மன்னா.
2: இந்த பிரச்சனை போகாதா, இன்னி ஒரு பிரச்சனையா?
3: என் பிள்ளை இரவு முழுதும் செல்போன் பார்த்து மனநிலை பாதித்து விட்டது மன்னா.
2: முதலில் இதுக்கு ஒரு விடையை அளிக்க வேண்டும். தெனாலிராமனை அழைத்து வாருங்கள்.
3: அப்படியே ஆகட்டும் மன்னா. தெனாலிராமன் வருகிறார், வருகிறார், வருகிறார்.
0: வணக்கம், வணக்கம்.
3: வந்துட்டாயா, வந்துட்டாயா?
0: ஏன் மன்னா என்னை அழைத்தீர்கள்?
2: செல்போன் தொல்லையை அழிக்க ஒரு வழி சொல்லு.
0: இப்படி செய்தால் என்ன மன்னா?
2: எப்படி செய்தால் என்ன?
0: செல்போனை யாரும் பார்க்க விடாமல் தடுத்து விட்டால்?
2: செல்போன் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க கூடாது, கொடுத்தவர்களுக்கு சிறை தண்டனை உண்டு. அது மட்டும் இல்ல, பெற்றோர்களும் செல்போனை பார்க்க கூடாது. என் கட்டளையே சாசனம், சாசனமே கட்டளை.
3: நன்றி, வணக்கம்.
4: சித்திரையிலிருந்து பங்குனி வர தமிழ் மாதங்கள் 12. அத அறிவியலார் பிரிச்சதோ 6 பருவங்களா. அத போல நமக்கு ஊட்டம் தர்ற உயிர் சத்து இருக்கிறது நவதானியத்துல. அழகுக்கு அழகு சேர்க்கிறதோட உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் தருதான் நவமணிகள்.

0: ஏஞ்சல், நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
1: என் பெயர் யாழினி, நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன்.
0: நாங்கள் இருவரும் இன்று தமிழின் இனிமை பாட்டு பாடப் போகிறோம்.
2: தமிழின் இனிமை.

0: கண்டீர்.
1: இந்த பாடலின் பொருள்,
0: பழத்தில் உள்ள சுளையின் சுவையும் முற்றின் கரும்பு சாற்றின் சுவையும் மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனின் சுவையும் காய்ச்சும் பாகின் சுவையும் சிறந்த பசு தந்த பாலின் சுவையும் தென்னை மரத்திலிருந்து பெறப்பட்ட குளிர்ந்த இளநீரின் சுவையும் இனிமையானவை. ஆனால் தமிழ் சுவை இவற்றை விட உயர்ந்தது. மேலும் தமிழை எண்ணுயிருக்கு இணைத்ததாக என்பேன் என்கிறார் பாரதிதாசன். நன்றி, வணக்கம்.
2: என் பெயர் ரியா, நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். அம்மா சமைத்தார், அப்பாய் காய்கறி நறுக்கினார், கண்ணா இதை குப்பையில் போடு என்றார் அப்பா. அவன் புதினா தண்டுகளை குப்பையில் போட போனான். இதை நட்டு வைக்கலாம் யோசித்தான் கண்ணா. ஒரு பெரிய புதினா தண்டு, அதை மட்டும் எடுத்தான், மற்றதை குப்பையில் போட்டான். வீட்டில் பின்புறம் சென்றான், ஒரு குச்சி எடுத்தான், சின்ன குழி பறித்தான், புதினா தண்டுகளை குழியில் வைத்தான், மண்ணை மூடினான், வட்டமான பாத்தி கட்டினான், தண்ணீர் ஊற்றினான், வெயில் காலம் தினமும் தண்ணீர் ஊற்றினான், புதினா முளைத்தது தினமும் பார்த்தான். சில நாட்கள் சென்றது, காலை 6 மணி கண்ணன் எழுந்தான், செடியை பார்த்தான், புதினா செடி குட்டி இலை. ஐ, புதினா முளைச்சிருக்கு, கண்ணா குதித்தான். அப்பா இங்கே வந்து பார், கத்திக்கொண்டு வீட்டுக்குள் ஓடினான். நன்றி.
3: இடுப்புக்கும் தோளுக்குமான உடற்பயிற்சியை குத்தடி குத்தடி சீலக்கா பாட்டு கற்றுத்தருகிறது. சீலக்காளுக்கு பணம் கொடுக்கும் பாட்டி சிக்கன பாடத்தையும் கற்றுத்தருகிறாள்.

0: தாங்கிக்கோ, சில்லறைய மாத்திக்கோ, சிலுக்கு பையில போட்டுக்கோ.
1: முக்கிய செலவு செஞ்சுக்கோ, எழுதாம செலவழிக்க அழுதாலும் கிடைக்காது.
2: என் பெயர் வினித்வர்ஷன், நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன்.
3: என் பெயர் பிரியா, நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன்.
2: நாங்கள் விடுகதைகள் கூறப்போகின்றோம். நான் வெட்டுப்பட்டால் வெட்டியவனை அளவைப்பேன். நான் யார்?
3: வெங்காயம்.
2: உலகமெங்கும் படுக்கை விரித்தும் உறங்காமல் அலைகிறான் அவன் யார்?
3: கடலலை.
2: உயிரில்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம் அது என்ன?
3: தராசு.
2: தாடிக்காரன் மீசைக்காரன் கோவிலுக்கு போனால் வெள்ளைக்காரன் அவன் யார்?
3: தேங்காய்.
2: என் குதிரை கருப்பு குதிரை குளிப்பாட்டினால் வெள்ளை குதிரை அது என்ன?
3: உளுந்து.
2: மண்ணை சாப்பிட்டு மண்ணிலேயே வாழ்ந்து மண்ணோடு மண்ணாவான் அவன் யார்?
3: மண்புழு.
2: உயரத்திலிருந்து விழுவான் அடியே படாது தரைக்குத்தான் சேதாரம் ஆகும் அது என்ன?
3: அருவிநீர்.
2: பச்சை கீரை சமைக்க உதவாது வழுக்க உதவும் அது என்ன?
3: பாசி.
2: அடர்ந்த காட்டில் ஒற்றையடி பாதை அது என்ன?
3: தலைவகீடு.
2: முதுகை தொட்டால் மூச்சு விடுவான், பல்லை தொட்டால் பாட்டு பாடுவான் அவன் யார்?
3: ஹார்மோனிய பெட்டி.
2: காது பெரியது ஆனால் காது கேளாது, வாய் பெரியது ஆனால் பேசாது, வயிறு பெரியது ஆனால் உண்ணாது அது என்ன?
3: அண்டா.
2: நன்றி.
4: உடலுக்கு உயிர் எவ்வளவு அவசியமோ அதுபோல் தமிழுக்கு அவசியம் உயிரெழுத்து.
5: அம்மா.

0: என் பெயர் வினித் வர்ஷன். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது ஒரு கதை சொல்ல போகிறேன். குட்டி ஆந்தையின் தைரியம். பொதுவாக ஆந்தைகளுக்கு இரவில் நன்கு கண் தெரியும். ஆனால் அந்த ஒரு சிறிய குட்டி ஆந்தைக்கு மட்டும் இரவில் கண் தெரியாது. தனக்கு இந்த குறைபாடு உள்ளது என்று அதற்கும் தெரியாது. இருட்டில் கண்டால் தனக்கு பயம் என எண்ணி கொண்டது. அதனால் அந்த குட்டி ஆந்தை இரவு நேரங்களில் பறக்க பயந்து இருட்டு என்றால் எனக்கு மிகவும் பயம் என்று அம்மாவிடம் சொன்னது. அம்மா, ஆந்தையும் வளர வளர சரியாகிவிடும் என்று நினைத்து அதற்கு உணவு ஊட்டி வந்தது. மற்ற குட்டி ஆந்தைகள் அதை பார்த்து கேலி பேசின. ஒரு நாள் இரவு அந்த காட்டில் தீ பரவியது. எல்லா விலங்குகளும் ஓசை எழுப்பியபடி ஓடின. ஒரு குட்டி முயல் தீக்குள் சிக்கி கொண்டது. அனைவரும் பயந்து போனார்கள். நெருப்பு வெளிச்சத்தில் பறந்து வந்த அந்த குட்டி ஆந்தை நெருப்புக்குள் பறந்து சென்ற அந்த முயல்குட்டியை தன் கால் நகங்களால் இறுக பற்றி கொண்டு பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்தது. எல்லா பறவைகளும் விலங்குகளும் அந்த குட்டி ஆந்தையை பாராட்டின. நன்றி.
1: வெண்டை பூசணி புடலை சாப்பிட மட்டுமின்றி வண்ண பூக்களும் அங்கே மலரும். அதுக்கு வீட்டுத் தோட்டம் வேணும், அதில் விளைந்திடும் இன்பம் நாளும்.

0: humans, we should not have eaten it. My stomach ashes. Yes, let us sprite it out, said the old turtle. The fish and turtles tried to vomit. The biscuit ferments. The water turned murky. But soon after it cleared once more. These kinds of food are harmful for our bodies, said the old turtle wisely. From now on, we will not eat food meant for humans. We will eat only what nature produces. They all did it together. Thank you.
1: இதுவரை புதுமந்து நகராட்சி ஆரம்பப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியின் முதல் பகுதி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சி வரும் ஞாயிறன்று பூங்காவனத்தில் இடம்பெறும்.

உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9442643542 9442643542.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள் நீர்வழி கால்வாய்களில் தூர்வாருதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளி பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் 3 தங்கம் 3 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கம் என மொத்தம் 9 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 2வது இடத்தை பெற்றது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றது. சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா தனிஷா கொட்டேச்சா இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் அன்கூர் பட்டாச்சார்ஜி ஸ்வஸ்திகா கோஷ் இணையும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. ஜெர்மனியில் நடைபெற்ற ஸ்ட்ரைட் ஹார்ஸ் ஃபுளோரியானா போட்டியில் இந்தியாவின் அனுஷ் அகர்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் இப்பொழுது கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதலாவதாக சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் முடி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் சரியா 11:05 ஆயிட்டு இருக்கே. கேட்க போகும் நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. ஸோ நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான தலைப்பு கொடுத்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஊர் வார சந்தை எண்ணிக்கு அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்றத பற்றி தான் கால் பண்ணுற நேயர்கள் எல்லாருமே வந்து கால் பண்ணி இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். ஸோ நீங்கள் கால் பண்ணணும்னா அதுக்கான நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9344901018. அப்படி இல்லாட்டினா 0423 என்ற இணைப்பெண்ணை சேர்த்து 2966781 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய, அதாவது உங்கள் ஊர் சந்தை எப்போ ஸ்டார்ட் ஆகுது, என்ன ஸ்பெஷல் அப்படின்றத ஷேர் பண்ணலாம். ஸோ ஷேர் பண்ணுறதுக்காக நம்ம கூட நேயர் லைனில் இணைஞ்சிருக்காங்க. யார் எங்கேருந்துன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பு நெஞ்சமே.
0: வணக்கம்.
1: சண்டே ஸ்பெஷலுடன் உங்கள் அன்பு நெஞ்சம் கோவை வைதேகி சாரல் நரசிபுரம் என்கே கந்தசாமி.
0: ஓகேங்க, எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கிற மேடம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் ஆச்சுங்களா?
0: ஆமாங்க, சண்டே ஸ்பெஷல் தான். வீட்டுல என்ன ஸ்பெஷல்?
1: ஆலாந்தரில் கறிக்கடையில் உட்காந்துட்டு மட்டன் வெட்டிட்டு இருக்கிறேன்.
0: சூப்பருங்க. ஓகே, சோ டாபிக் கேட்டிங்களா?
1: கேட்டேங்க. எங்க ஊர் சந்தைங்க வெள்ளிக்கிழமை.
0: சூப்பர். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை.
1: வெள்ளிக்கிழமை ஆலாந்துறை.
0: ஓகேங்க.
1: ஆலாந்துறை பக்கம் பூலுபவட்டி. இங்க ஆடு கோழி நல்ல பயங்கரமான சேல்ஸ் மேடம்.
0: நாட்டுக்கோழி அருமையான கோழி இருக்கு. ஓகே, சோ எவ்ரி ஃப்ரைடே உங்க வீட்டுல நாட்டுக்கோழி?

0: அஞ்சு கிலோமீட்டர்.
1: ஆஹா, ஓ
0: சரி, இடத்துல 10 நிமிஷத்துல போயிடலாங்க.
1: ஓகேங்க, சூப்பருங்க. ஓகேங்க, இன்னைக்கு ஷோல என்ன பாட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு?
0: மேடம் இந்த காலையில் நல்ல சுறுசுறுப்பான வேட்டையின் படத்துலங்க அடி, ரொம்ப நன்றி மேடம்,
1: நன்றி.

கண்ணா அண்டர் பேப்பர்ல தண்டர் தொந்தர் அண்டர் வந்தர் ஜூட்டு கண்ணா அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்போது ஜோட்டு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்போது ஜோட்டு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்போது ஜோட்டு

0: வேடன் திரைப்படத்துக்காக ரொம்பவே அருமையான பாடலை கேட்டு முடிச்சோம். 11:12 ஆயிட்டு இருக்க நேரத்துல நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நேயர் வந்து கால் பண்ணலாம். கால் பண்ணி உங்க ஊர் சந்தை எண்ணிக்கு அங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணலாம். அதோட உங்களுக்கு பிடித்த பாடலும் இந்த ஷோல கேட்டு என்ஜாய் பண்ணலாம். சோ பாடல் கேட்கறதுக்காக நேயர் ரெடியா இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மூட்டி எஃப்எம், சொல்லுங்க யாரீங்க இருந்து பேசுறீங்க?
1: பதமச்சேரியிலிருந்து செல்வராஜ் மஞ்சுளா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கிறீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கிறோம் மேடம்.
0: ஓகேங்க, கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்கு?
1: கிளைமேட் காலை விட்டு விட்டு மழை பெய்யுதுங்க மேடம்.
0: ஓகே.
1: வெடி வெடி வெடி

0: பாத்தீங்கன்னா விட்டு விட்டு மழை பெய்ஞ்சிட்டே இருக்குது.
1: ஓகேங்க,
0: இன்னைக்கு வந்து எங்க ஊர் சந்தைங்க மேடம்
1: சொல்லுங்க.
0: அதாவது சந்தைக்கு பாத்தீங்கன்னா மாசமே போற இந்த மாசத்துலயே வருஷ வருஷம் இந்த மாசம் மழை பெய்ஞ்சனா மழை பெய்ஞ்சிட்டே இருக்கு மேடம் டெய்லியுமே. ஆனா இந்த சந்தனைக்கு மட்டும் மழை பெய்யாது மேடம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வரலாறு காணாத மழை இன்னைக்கு மட்டும் பெய்யுதுங்க மேடம்.
1: ஓ, இன்னைக்கு உங்க ஊர் சந்தைங்களா? சண்டே.
0: ஆமா ஆமா, சந்தைங்க மேடம்.
1: ஓகேங்க.
0: ஏழு நாளும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு ஏழு டு ஒன்பது மணி வரைக்கும் மழை பெய்யாதுங்க மேடம். இது வரைக்கும் அப்படித்தான் மேடம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலை விடுத்து மழை பெஞ்சிட்டே இருக்குது மேடம்.
1: ஓ, நாங்க தலைப்பு கொடுத்தா அதுமா பாருங்களேன், இன்னைக்கு சண்டே அதுமா அங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு.
0: எனக்கு வயசு 58 மேடம். இது வரைக்கும் இந்த மாதிரி சந்தைக்கு மழை பெய்யாதே பெய்யாது மேடம். இன்னைக்கு மழை பெய்யுது மேடம்.
1: ஓகேங்க. அங்க என்னங்க ஸ்பெஷல் உங்க ஊர் சந்தையில?
0: சந்தை ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா கடலை பொரி ஃபேமஸ் மேடம். பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடலை பொரி தான், அதாவது காலை டிப்பன் அதுதாங்க மேடம்.
1: ஓ சரி சரிங்க. இப்ப உங்க வீட்லயும் அதே தானா?
0: எங்க வீட்டுல அதேதாங்க மேடம்.
1: ஓகேங்க, சூப்பர்.
0: பாத்தீங்கன்னா மத்தியானத்துக்கு பாத்தீங்கன்னா சிக்கன் மட்டன் எல்லாம் மத்தியானத்துக்கு எல்லா வீட்லயும் நாச்சிக்காம தவறாம எல்லா வீட்லயுமே மட்டன் சிக்கன் தான் இருக்குங்க மேடம்.
1: ஓகேங்க. அதுமே எங்க சந்தையில ஃபேமஸா இல்ல அது வேற இடத்துல இருந்து
0: வாங்குவீங்க? அது வந்து அவுட்டர்ல எடுக்கணும் மேடம்.
1: சரிங்க.
0: எங்க சந்தையில பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சந்தை வந்து 6 மணிக்கு கூடுங்க மேடம்.
1: சரிங்க.
0: 6 மணிக்கு 9 மணிக்கு கூட்டமாவே இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஊருக்கு மேல வருவாங்க, கிராமத்துல இருந்து வருவாங்க மேடம்.
1: விளைச்சல் பண்ணி எடுத்துக்கிறாங்க
0: எல்லாமே தோட்டத்திலேயே, அவங்களே விவசாயிகளை கொண்டு சந்தையில விற்பாங்க மேடம்.
1: ஓ சரி சரிங்க.
0: அதான் பசுமையா நல்லா கீரை காய்கறி நல்லா இருக்குதுல்ல, என்ன பண்றாங்க இப்ப 7-6 மணிக்கு சந்தை கூடிரும் மேடம். 6 மணிக்கு சந்தை கூடுனானா ஒரு 8 மணி வரைக்கும் நல்லா கூட்டமா இருக்கு மேடம்.
1: ஓகேங்க ஓகேங்க. சோ ஃப்ரெஷ்ஷான எல்லாமே
0: இன்னைக்குன்னே பாத்தீங்கன்னா மழை ஜோரா பெஞ்சனால சந்த மாதிரி இன்னைக்கு இல்லைங்க மேடம்.
1: சரி சரிங்க.
0: அதனால எங்க ஊர் இப்ப ஃபேமஸ் பாத்தீங்கன்னா அந்தந்த மாதிரி ஒரு காலத்துக்கு ஏத்த எல்லாம் மாறிட்டே இருக்கிறாங்க மேடம்.
1: ஆமாங்க. ஆமா
0: நன்றி.
1: Okay.

0: டைம் சரியா 11:21 ஆயிடுச்சு. நீங்கள் கேட்டவ நிகழ்ச்சியில பாடல் கேட்டுருக்கோம், அதோட தலைப்புமை கொடுத்துருக்கோம், உங்கள் ஊர் சந்தைக்கு என்றைக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். அதோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து நேயர் லைன்ல வந்துட்டே இருக்காங்க. இப்போ அவங்க ஊர் சந்தை என்ன என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பேசுறதுக்காக லைன்ல இருக்காங்க. யார் எங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். எஃப்எம்
1: வணக்கம் மேம், நான் வேலூர் கட்பாடி சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் மேம், ரொம்ப சந்தோஷம்.
0: ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். தலைப்பு கேட்டீங்களா?
1: சூப்பரான ஒரு டாபிக் கொடுத்துருக்கீங்க. எங்க ஊர்ல மேம் யூஸ்வலா சண்டேஸ் அப்படிங்கறதுல சந்தை அப்படிங்கறது வரும். சண்டேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜகஜோதியா இருக்கும். வேலூர்ல ஒரு மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பேரு வேலூர் உழவர் சந்தை அப்படின்னு சொல்லிட்டு. அங்க ஜக ஜக ஜக ஜகன்னு காலையில 6 மணி கிழமையாடா இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க காலங்காத்தால. ஏன்னா ஃப்ரெஷ்ஷா பாத்தீங்கன்னா அங்க எல்லா காய்கறிகளும் கிடைக்கும். சுற்று வட்டத்திலேருந்து எல்லாருமே வந்து போவாங்க. அங்க ஃபார்மர்ஸ் வந்து இந்த கீரை, அதுக்கப்புறமா புது புது காய்கறிகள் அதெல்லாம் கொண்டு வருவாங்க. அதுவும் இங்க வேலூர் மாவட்டத்துல வந்து இந்த கத்தரிக்காய் அப்படிங்கறது ரொம்ப ஃபேமஸ் மேம். புவிசார் குறியீடு அப்படிங்கறது பெற்றிருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஊர் சந்தையில கொள்முதல் செய்வதற்கு மத்த ஊர்ல இருக்கிறவங்க, வணிக வியாபாரம் செய்யறவங்க, அவங்க எல்லாருமே வந்துருவாங்க. கத்திரிக்காய் வந்து இறங்கின அடுத்த நிமிஷம் காணுமே அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப டிமாண்டா இருக்கும்.
0: ஓகே, கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய், இன்னொரு லாவெண்டர் கலர், ரெண்டுமே இருக்கு.
1: எங்களுக்கு வந்து லாவெண்டர் கலர் இருக்கு இல்லையா, அது முள்ளு கத்திரிக்காய். அது வேலூர்ல ரொம்ப பாப்புலர். அதுதான் இங்க புவிசார் குறியீடு போயிட்டு இருக்கு. அது டிமாண்ட், நாங்க அது போய் சீக்கிரமா வாங்கணும்னு வாங்கிடுவோம். அப்புறமா மேம் ரொம்ப சீப்பாவும் இருக்கும், அதே மாதிரி தரமாகவும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப சூப்பரான டேஸ்டா இருக்கும். அங்க காய்கறிகள் டைரக்டா நம்ம ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறதுனால. அதனால அது யூஷுவலா நான் காலங்காத்தால ஒரு 7:30 போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு 9:30 வருவேன். இன்னைக்கு கூட போனேன், ரொம்ப சூப்பரா இருந்தது. பர்ச்சேஸ் பண்ணிட்டு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு
0: முன்னாடி வந்தேன்.
1: ஆமா, வாரத்துக்கு ஒரு முறைதான் அந்த உழவர் சந்தை அப்படின்னு. மத்தபடி இன்னொரு ஒரு சந்தை இருக்கு மேம், காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல. அங்க தினமுமே இருக்கும் அந்த சந்தை அப்படிங்கறது. யார் யாரெல்லாம் வருவாங்களோ அவங்க வந்து விற்பாங்க. அதுக்கு ஒரு தனி இடம் மாதிரி இருக்கு. பட் வேலூரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் சண்டே உழவர் சந்தை இருக்கு.
0: ஓகேங்க, சூப்பர்ங்க. ஓகே, என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு?
1: இன்னைக்கு வந்து மழை, இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்த விண்ணோடு மேல சத்தம் என்ன, ரொம்ப சூப்பரா இருக்கும் மேம் சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ். அந்த சாங் ஒலிபரப்புறீங்களா?
0: கட்டாயமா ஒலிபரப்புறாங்க. கால் பண்ணதுக்காக நன்றிங்க.
1: தேங்க்யூ மேம், பை
0: பை. தேங்க்யூ.

0: ஸ்டுடியோல டைம் சரியா 11:29 ஆயிடுச்சு. நேர்களே, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில ஒரு தலைப்போடு சேர்ந்து நேர்கள் கால் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து அவங்களுக்கான பாடலையும், அதோடு இல்லாம அவங்க ஊர் வார சந்தை எப்போ, அங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்றதும் அழகா சொல்லிட்டு இருக்காங்க. சந்தை அப்படின்னு என்னன்னு சொன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த சந்தை அப்படின்றது நேரடியாக விற்பவர்களுக்கும் நேரடியாக பொருட்களை வந்து மறைமுகமாகவும் வந்து சந்தித்து பொருட்களை பரிமாறும் கொள்ளும் முறைதான் சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தையிலே வந்து பல வகை இருக்கு அப்படின்னு சொல்ல, அதாவது தமிழர்களோட பண்பாட்டில் வார சந்தை, உழவர் சந்தை மற்றும் கால்நடை சந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான சந்தைகள் எல்லாமே இருக்கு. இந்த சந்தை அப்படின்னாலே ரொம்பவுமே ஸ்பெஷலாக இந்த கிராமப்புற பொருளாதாரத்தோட முதுகெலும்பாக விளங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். வாங்குறவங்களும் சரி விற்பவர்களும் சரி நேரடியாக இல்லாத மறைமுகமாகவும் இந்த பொருட்களை வந்து மாற்றிக்கொள்ளும் அப்படின்ற முறை தான் சந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட நேயர் இணைஞ்சு இருக்காங்க. யாரு எங்க இருந்துன்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், ஊட்டி எஃப்எம் சொல்லுங்க, யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல பேசுறேன் மேடம்.
0: ஓகேங்க, எப்படி இருக்கீங்க சத்யநாராயணன்?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கங்க. தலைப்பு கேட்டீங்களா?
1: வந்து பாடல் வந்து எங்க ஊர் பாட்டுக்காரன், பாடல் வந்து மதுர மறைப்பொழுது.
0: ஓகேங்க, கொடுத்துடலாங்க. தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டேன். சந்தை பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த மருதூர் சந்தை இருக்கு. அது வந்து வெள்ளிக்கிழமையில போடுவாங்க ஈவினிங்ல. அது 6 மணிலிருந்து 9 மணி 10 மணி வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ் எல்லாம் போயிட்டு இருக்கும். எல்லா பக்கம் இந்த ஏரியால இருக்கிற எல்லாம் போய் வாங்கிட்டு வருவோம். ஃப்ரெஷ்ஷா காய்கறிகள் நல்லா இருக்கும் அங்க.
0: ஓகே, ஈவினிங் டைம்ஸ்ல சந்தை அங்க.
1: ஆமா, ஈவினிங் 6 மணிக்கு 5:00 6:00 இருந்து போடுவாங்க. ஆனா ஒரு 4-5 hoursல எல்லாமே பகவான் கூட்டம் இருக்கும், போனா வாங்கிட்டு வரலாம். எனக்கு வீட்டுக்கு பக்கத்துல இன்னொரு புலிகுளம் சர்ச் இருக்கு. அந்த புலிகுளத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே வார சந்தை போடுறாங்க. அங்க போனாலும் அதே மாதிரி காய்கறி வாங்கிட்டு வரலாம். அது மாதிரி கீரை எல்லாம் வாங்கிட்டு வரலாம். ஒன்லி வெஜிடேரியன் தான், நான்வெஜ் எல்லாம் இருக்காது. காய்கறி இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நல்லா இருக்கும், வாங்கிட்டு வரலாம். அதை விட்டா ஒவ்வொரு சந்தை வீட்டுக்கு பக்கத்துல, அது சிங்கநல்லூர்ல மெயின் சந்தை இருக்கு. ஒவ்வொரு சந்தை டெய்லி மார்னிங் 6-5 o'clock இருந்து 10 மணி வரைக்கும் போயிட்டு இருக்கும் ஒவ்வொரு
0: சந்தை.
1: இந்த மூணு இடத்துல எங்க வேணா என்ன வேணா வாங்கலாம்.
0: ஓகே, எப்பவுமே உங்களுக்கு ஸ்பெஷலா அப்ப ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம்.
1: நிச்சயமா கிடைக்கும். டெய்லி காலை ஒவ்வொரு சந்தைக்கு போன போது எனக்கு வீட்டுல இருந்து ஜஸ்ட் 1.5 kilometer தான்.
0: ஓகேங்க,
1: ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வரலாம்.
0: ஓகேங்க, ஓகேங்க, கால் பண்ணதுக்காக நன்றிங்க.
1: நன்றிங்க மேடம்.

0: எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக பாடலை கேட்டு முடிச்சோம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கோம் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில, அதாவது தலைப்பு உங்கள் ஊர் வார சந்தை என்னைக்கு அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கோம். சந்தையை பத்தி பார்த்தோம். இன்னொன்று வந்து இந்த சந்தையை வந்து எப்போ வந்து இந்த திட்டம் உருவானது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1999 தமிழக அரசால் உருவாக்கப்பட்ட சட்டம் திட்டம் தாங்க இது. இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாயிகள் வந்து இடைத்தரகர் இல்லாமலே அவங்களுடைய விளைபொருட்களை நேரடியாகவே மக்கள் கிட்ட வந்து விற்பனை செய்யும் ஒரு இடம் அப்படின்ட்டு சொல்லலாம். இதோட முக்கிய நோக்கம் வந்து அந்த பொருள் வந்து ரொம்ப தரமாகவும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முன்னாடியே சொன்னது போல கால்நடை சந்தை, அது மட்டும் இல்லாமல் வார சந்தை. இந்த கால்நடை சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மாடுகள் ஆடுகள் மற்றும் கோழிகள் அப்படின்னு சொல்லிட்டு போன்றவற்றை வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்கும் ஏற்படுத்தப்பட்ட சந்தை அப்படின்னு சொல்லலாம். வார சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கிராமப்புறங்களில் குறிப்பிட்ட நாட்கள், அதாவது ஏதாவது ஒரு டேஸ்ல புதன் சண்டே அந்த மாதிரி ஏதோ ஒரு டேஸ்ல வந்து அந்த இடத்துல வந்து மளிகை பொருட்கள் காய்கறிகள் ஆடு மாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விற்பனை செய்கிறது அப்படின்றது வந்து வார சந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வார சந்தை உங்க ஊர்ல எப்ப ஸ்டார்ட் ஆகுது, அங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேயர்கள் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இதை சொல்றதுக்காக அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க, யார் எங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். ஹலோ கேக்குதுங்களா?
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் ஓடிஎஃப்எம்.
1: ஓடிஎஃப்எம் வணக்கங்க.
0: வணக்கம் சொல்லுங்க, யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: முட்டில இருந்து ராஜ்குமார் பேசுறேங்க.
0: சொல்லுங்க ராஜ்குமார், தலைப்பு கேட்டிங்களா இன்னைக்கு?
1: கேட்டங்க.
0: சொல்லுங்க.
1: ஊட்டியில பாக்கும்போது சந்தை வந்து செவ்வாய்க்கிழமை தான் அதிகம் வந்து சந்தையில வந்து கீரைகள் நிறைய வரும். அப்ப வந்து அந்த நாள் வந்து அந்த சந்தையில வந்து கீரைகள் நிறைய வரத்து வரனால நிறைய வியாபாரம் எல்லாம் ஆகுங்க.
0: ஓகேங்க.
1: அதே மாதிரி சண்டேஸ்ல பாக்கும்போது இந்த நான்வெஜ் அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்களே, நச்சிகள் இந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் கலை கட்டுங்க.
0: ஓகேங்க.
1: இந்த ஊட்டியில அதே மாதிரி இந்த அருவாங்காட்டுல மாசத்துல ஒரு நாள் சந்தை வைப்பாங்க, பொருட்கள் எல்லாம் வந்து பாதி விலைக்கு விற்குவாங்க.
0: ஓகேங்க. 8th மார்க்கெட்டுங்களா?
1: அந்த 8th மார்க்கெட்ல விக்கிறது அது ஒரு நல்ல ஒரு மாசத்துல இருக்குங்க.
0: ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் கொடுக்கலாங்க?
1: வந்து சிட்டிசன் படத்துல இருந்து
0: ஐ லைக் யூ. ஓகேங்க.
1: நன்றி.
0: ஓகேங்க. நன்றி.
1: நன்றி.

0: வசுந்தரா தாஸ் வாய்ஸ்ல கேட்ட பாடல் சிட்டிசன் திரைப்படத்திற்காக வைரமுத்து வரிகள்ல தேவாவோட மியூசிக்ல கேட்டு முடிச்சோம். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியோட அடுத்த நியர். ஹலோ வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். திருப்பூர்ல இருந்து மனவை கா சந்திரசேகர்.
0: இனிய காலை வணக்கம்ங்க.
1: தலைப்பு
0: நல்ல தலைப்புங்களா?
1: ஒவ்வொருவருடைய சிறப்பு அப்படிங்கறத நல்ல நேயர்களுக்கு தெரிஞ்சுக்கூடிய அருமையான தலைப்பு குறிச்ச உங்களுக்கு நிலைய நன்றிங்க.
0: நன்றிங்க.
1: எங்க சொந்த ஊர் மணப்பாருங்க.
0: ஓகேங்க.
1: சந்த புதன்கிழமை தான் நடக்குங்க. இது வந்து எல்லாரும் தெரிஞ்சதுதாங்க. மாட்டுக்கு நல்லா ஃபேமஸ்ங்க. சுற்றுப்பட்டவர்கள் புதுக்கோட்டை தஞ்சாவூர் இந்த மாதிரி திண்டுக்கல் சைடு போல மாடு வாங்க எல்லாம் வருவாங்க. அப்புறம் அது போக விவசாயம் சுத்தி இருக்கறதுனால கத்திரிக்காய் நல்லா ஃபேமஸ். இந்த ப்ளூ கத்திரிக்காய் அது அங்கதான் கிடைக்குதுங்க.
0: ஓகேங்க.
1: இல்லைங்க, அதான் நாட்டு தக்காளி கிடைக்குங்க. இப்ப இந்த பக்கத்து விற்கிறது பூரா அந்த
0: என்ன பாடல் குடுக்கலாங்க?
1: கண்ணன் வருவாங்க. சீரக சம்பா நெல் குருத்தி.
0: ஓகேங்க, கட்டாயமா கொடுத்துடலாங்க. கால் பண்ணதுக்காக நன்றி.
1: நன்றிங்க. வாய்ப்புக்கு
0: நன்றி.

0: நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யார் எங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: அழகான காலை வணக்கம் சிஸ்டர். அன்புடன் நான் ராஜு, ஊட்டிசன் மேரிஸ்ல இருந்து. இனிமையான நாள் உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்க வாழ்த்துவதோடு பாடல் கேட்க வந்திருக்கேன்.
0: ஓகேங்க, காலை வணக்கம். உங்களுக்கும் கர்த்தரோட ஆசீர்வாதம் இருக்கட்டும். சொல்லுங்க, இன்னைக்கு ஷோல வந்து தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்களா?
1: நம்ம நீலகிரி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் சிஸ்டர், எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து செவ்வாய்க்கிழமை தான் சிஸ்டர் மார்க்கெட்.
0: ஓகேங்க, என்ன ஸ்பெஷல்?
1: சந்த நாளே இப்போலாம் பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் குறைஞ்சி வந்து சண்டேஸ்ல ஆயிடுச்சு இப்போ. ஆனா இப்போ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தினமும் சந்தை தான். நீலகிரி மாவட்டம் பொறுத்த வரைக்கும்
0: உழவர் சந்தையில
1: இருந்து டெய்லி மார்க்கெட் எல்லா இடத்துலயுமே. அதனால வந்து நீலகிரி மாவட்டம் போட்டு இப்படிதான் இப்போ இந்த மாதிரி தான் சந்தை நடந்துட்டு இருக்குது. அதனால வந்து நம்ம எந்த நாள்லயும் நம்ம மார்க்கெட்ல எல்லாம் வரணும். முதல்ல பஸ் எல்லாம் குறைவா இருந்தது. அப்போ சந்தை செவ்வாய்க்கிழமையில வந்து எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது, எல்லா ஊர்ல இருந்து எந்த நம்பினாலும் வரல. இப்ப அதை விட எல்லாரும் வீட்லயும் ஒரு வாகனம், ஒருனுக்கு நாலு வாகனம் இருக்கனால எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க.
0: இந்த டேக்குன்னு காத்துட்டு இருக்காம எந்த டே வேணாலும் போய் நம்ம ஃப்ரெஷ்ஷான காய்கறியை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம்.
1: நீலகிரி மாவட்டம் எல்லாமே ஃப்ரெஷ் தான், எது வேணாலும் இன்க்ளூடிங் பிஸ்கட்ல இருந்து வரிக்கில இருந்து ரொட்டில இருந்து எல்லாமே மட்டன் சிக்கன் எல்லாமே இப்ப எல்லாம் ஃப்ரெஷ் தான். அன்னைக்கு வேணும்னா அப்ப வந்து வாங்கிட்டு
0: போயிருவாங்க.
1: அதனால மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு இதா இருக்கு, ரொம்ப ரேவா இருக்கு, ரொம்ப அடிஷனலா எதுவுமே நம்ம பெற்றுக்கொள்ளலாம்.
0: ஊட்டினாலே ஸ்பெஷல், அதுலயும் ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்ல அப்படில.
1: ஆமா சார், காய்கறி பச்சை பச்சைன்னு வாங்கி பச்சை பச்சை சமைச்சிடலாம். அதுதான் இப்ப நடந்துக்க. அது மட்டும் இல்ல சார், டெய்லி மார்க்கெட் சந்தையே வீட்டுக்கு வருது சார். கடை எத்தனை காரங்கள்ல வராங்க, மாருதி கார்ல கொண்டாடுறாங்க, பின்ன வந்து ஆட்டோல கொண்டாந்து போய் சப்ளை பண்றாங்க. அதனால நீலகிரி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் காய்கறிக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, எல்லாமே வந்துருது. மட்டன் சிக்கனை தவிர பேக்கரி ஐட்டம் தவிர மற்றது எல்லாம் வீட்டுக்கே வந்துருது.
0: ஓகேங்க, ஓகே சூப்பருங்க. ஓகேங்க, என்ன பாடல் கொடுக்கலாங்க உங்களுக்கு?
1: ஒரு தாய்மையை போற்றும் வகையில ஒரு அழகான பாடல் சிஸ்டர், உள்ளம் கவர்ந்தல் பாடல், மனசு நிறைந்த பாடல்.
0: ஓகேங்க, உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல். நீங்கள் கேட்ட விஷயம் வந்துட்டே இருக்கு, கேட்ட என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணதுக்காக நன்றி.
1: ஆமா சார், தேங்க்யூ சிஸ்டர்,
0: நன்றி.

கேட்ட பாடலோடு நீங்கள் கேடவே நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே எஸ் பிரீதி. ஸ்டேடியோ நோடி FM 101.8 இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: பிற்பகல் 2:30 மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 ஹலோ ஊட்டி உள்ளம் கவர்ந்த பாடல், நேயர் நெஞ்சங்களின் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு, 4:00 நாடகம் ஒளிச்சித்திரம். எழுதியவர் நாடகம் கேட்கலாம், எழுதியவர் ஜே மெட்டில்டா விமலா, படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 5:00 செய்தி சுருக்கம், 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள், 7:00 திரை கானம், 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும் வீட்டுத் தோட்டம் அமைத்தல் குறித்து விவசாயி ரேகா அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 8:15 செய்தி சுடர், 9:30 திரைகானம், 10:00 ரவிவாஷ்ரி அகில் பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் பி டி கைலாஷ் சந்த் சர்மா அவர்களின் பாட்டு, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேர்களை நினைவில் கொள்ளுங்கள், இன்று மாலை 4:00 நாடகம், எழுதியவர் டி மெட்டில்டா விமலா, படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. நேர்களது வரை எமது நிலையத்திலிருந்து இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: சுத்தம் என்பது ஒரு நல வாழ்வின் அடிப்படை. வீடு, வீதி, பள்ளி மற்றும் அலுவலகம் என அனைத்தும் சுத்தமாக இருக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பாகும். சுத்தமாக இருக்கும் போது மனமும் ஒழுங்காக செயல்படும். சுத்தமில்லாத சூழல் பல நோய்களுக்கு வழிவகுக்கின்றது. குப்பைகளை உரிய இடத்தில் போடுதல், கழிவுகளை சுத்தமாக அகற்றுதல் போன்றவற்றால் சுகாதாரம் மேம்படுகிறது. சுத்தம் செய், சுகமாய் வாழ். சுத்தம் இல்லையெனில் நல வாழ்வில்லை.
2: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள். உங்கள் ஊட்டி எஃப்எம் இல் தொடர்புக்கு 9442643542 9444634352.

0: ಸ್ನೇಹಿತರಿಯೇ,
1: ನಳವಾಳ್ವಿನ್ ನಂಬಿಕೆ ಕುರಳ್.
2: ஸ்னேகிதியே, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி நிறைய டிப்ஸ் எல்லாமே சொல்ல போகிறீங்க. அது ஆரோக்கிய குறிப்புகளாக இருக்கலாம், சமையல் குறிப்புகளாக இருக்கலாம், அழகு குறிப்புகளாக இருக்கலாம், இல்லை வாழ்க்கைக்கு தேவையான டிப்ஸாக இருக்கலாம். எதை வேணால் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் சொல்ல போகிறீங்க. 9344-9010-18 என்ற எண்ணை அழைக்கலாம், அல்லது 8300-0019-10-18 என்ற எண்ணை அழைக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களது குறிப்புகளை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். 8300-0019-10-18 இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யலாம். அதில் உங்களது குறிப்புகளை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இந்த ஸ்நேகிதி நிகழ்ச்சி முழுக்க முழுக்க மகளிருக்கான நிகழ்ச்சி. நீங்கள் தொடர்பு கொள்ளும் முன்பாக
3: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் அழகான டிப்ஸ் எல்லாமே நம்ம பெற போகிறோம். இன்னைக்கு நான் கூட உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸை நீங்கள் கேட்டுட்டு அதே மாதிரி செய்யலாம். அதாவது, பொதுவாகவே இந்த வீட்டு தோட்டம் அமைத்தல் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் அப்படி தான் சொல்லணும். இந்த வீட்டு தோட்டம் அமைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. நல்ல மண்ணை தேடி எடுத்துகிட்டு வந்து போடணும். அதுக்கப்புறம் செடிகளை நட்டு வைக்கிறோம். அதற்கு உரம் எல்லாம் போடுறோம். அப்படி உரங்களாக போடும்போது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற காய்கறிகள், அதோடைய தோல்கள், அதெல்லாமே என்ன செய்யலாம்னா எடுத்து நம்ம வந்து இந்த ஃபெர்டிலைசராக, அதாவது உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை போட்டு நல்லா மண் மூடிட்டாலே போதும், அது கூட ஓரளவுக்கு உரமாக செயல்படும். முட்டையினுடைய ஓடுகள், கொஞ்சம் டீ டஸ்ட் கூட நம்ம வந்து வடித்து எடுத்ததுக்கப்புறமா அதை கூட போட்டு நம்ம வந்து அழகாக வளர்க்க முடியும். இனி ஒரு காலர் இருக்காங்க, அவங்களுக்கு முதலே நம்ம தரலாம்.

ஹலோ ஹலோ. ஓகே, அந்த கால் கட் ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல. அழகான ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். இணைந்திருங்கள். இது UTFM 101.8 நிகழ்ச்சி ஸ்நேகிதியே.

0: பாவனே.
1: சூப்பரா ஒரு பாடல் கேட்டோம். அது மட்டும் இல்ல, புலி புல்லை சாப்பிட்டா என்ன, விட்டு கொடுக்க வேண்டியதுதானேன்னு. வாழ்க்கையும் அதே மாதிரிதான், விட்டு கொடுத்து வாழ்ந்தோம்னு சொல்லி சொன்னா கெட்டு போகாம நல்லா இருக்குமா, இதை மனசுல வச்சுட்டு. ஸ்நேகிதி இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஊட்டி எஃப்எம் ஸ்நேகிதியே, ஹலோ.
2: ஹலோ, வணக்கம் மேடம். நான் மகா தாராபுரத்திலிருந்து பேசுறேன் மேடம். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: ஆமா பாருங்க, நிலையத்துல எல்லாருமே அருமையா இருக்கும். நீங்களும் நல்லா இருக்கீங்க இல்லையா?
2: நல்லா இருக்குங்க மேடம்.
1: இன்றைக்கு
2: வந்துங்க மேடம், இந்த சிறுதானியங்கள் வந்து தெனை, வரகு, சாம, இதெல்லாம் இத பத்தி பேசுற ஆர்கானிக் முறையில விளைஞ்ச பொருளை வாங்கணும். அப்படி இல்லைன்னா மலைவாழ் மக்கள் கிட்ட வாங்கணும்னா அது ஒரிஜினலா நல்லா இருக்கும். இந்த இதெல்லாம் இல்லாம, விதை மாற்று இது இல்லாம இது நல்லா இருக்கும். அதை வந்து கடையில எல்லாம் போய் நீங்க வாங்கினீங்கன்னா, தினை அரிசி சாமி அரிசி எல்லாம் வாங்கினீங்கன்னா, நம்ம பச்சரிசி எப்படி இருக்கு அந்த மாதிரி பச்சையா தினையில எல்லாம் தயாரிச்சு கொடுப்பாங்க. அப்படி இல்லாம இது வந்து இந்த அவிக்கிறதுங்கிறது வந்து வயசானவங்களுக்கு தான் தெரியும். பக்குவமா ஊற வைக்கணும், பக்குவமா வேக வைக்கணும், பக்குவமா காய வைக்கணும், பக்குவமா போய் அரைச்சிட்டு வரணும். மில்லில் அரைச்சிக்கலாம், குத்தருக்கு திறமை இருந்தா அந்த உரல்ல குத்திக்கலாம், உலக்க வச்சு குத்திக்கலாம். அது அவங்கவுங்க திறமை போறது. அதே மாதிரி செஞ்சுட்டு சாப்பாடு செஞ்சு, தினை சாப்பாடு, வரகு சாப்பாடு, சாம சாப்பாடு செஞ்சு எந்திரிக்கவே மாட்டேங்குது சமையல் வீட்டுல இருந்து, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். தயிரும் நல்லா இருக்கு, நல்ல கெட்டி தயிர் வச்சு உப்பு போட்டு அப்படி தொட்டுக்க, சும்மா வெங்காயம் இந்த இது மிளகாய் ஊர்காம மிளகாய்ன்னு சொல்லுவாங்களா, மோர் மிளகாய் அதெல்லாம் போட்டு தொட்டு கடிச்சிட்டீங்கனாலும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் மெனக்கடணும், மெனக்காதான் டேஸ்ட். டேஸ்டா செய்யறதுனால சத்தெல்லாம் போகவே போகாது. யார் சொன்னாங்க போகவே போகாது? டேஸ்டா இருக்கும். ஒண்ணும் இல்ல, இப்ப முட்டைக்கோஸ் எல்லாம் வந்து நாளெல்லாம் வந்தீங்க, ஒரு ஸ்பூன் பால், காசுல முட்டைக்கோஸ்னா ஒரு ஸ்பூன் பால் ஊற்றி அவிச்சிட்டு அந்த ஒரு டம்ளர் அரை டம்ளர் தண்ணியாவது வடிக்கணும். வடிச்சு செஞ்சு பாருங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அந்த தண்ணியை சூப்பு வச்சு குடிச்சுக்கலாம். அதையே நம்ம கீழே ஊத்த போறோம். சத்தா இருக்கணும், டேஸ்டாங்க இருக்கணும், அப்பதான் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் மக்காசோளம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து குண்டு மக்காசோளம் வாங்கணும். வாங்கினா அது கொஞ்சம் கல்லு மாதிரிதான் இருக்கும், ஊறக்கணும். ஒரு முதல் நீர் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி கீழே ஊத்திட்டு வடிகட்டிட்டு மறுபடியும் வேற தண்ணியில் ஊற, அப்படி ஒரு ரெண்டு ஒரு நாளாவது ஊற வச்சோம்னா தான் கொஞ்சம் சாஃப்டா வரும். அது வந்த பிறகு அதை கொஞ்சம் அவியல் போட்டு கொஞ்சம் அரை அவியல் அரை குக்கர்ல வச்சு அரை அவியல் அரைச்சிட்டு காய போட்டுருங்க. காய போட்டுட்டு மில்லில் கொண்டு கொடுத்தீங்கன்னா ரவையா வறுத்து கொடுப்பாங்க. அந்த ரவையில பீன்ஸு, இது கறி பீன்ஸு, பட்டர் பீன்ஸு, அப்புறம் இன்னும் ஏதாவது கலர் பீன்ஸுக பீன்ஸ், அப்புறம் இந்த பீன்ஸ் அவரைக்காய், அப்புறம் வந்து பீன்ஸ் கேரட்டு, இதெல்லாம் போட்டு இந்த பட்டாணி எல்லாம் போட்டு ஒரு இது மாதிரி செய்யுங்களே, நல்லா இருக்கும். அவ்வளோ ஐயோ குழந்தைங்களும் இது என்ன மஞ்சள் கலர்ல இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. உடம்புக்கும் சத்து, டேஸ்டுக்குன்னா பயங்கர டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் நெய் கொஞ்சம் கடைசியில ஊத்திடலாம். அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு செஞ்சு கொடுத்தோம்னா உடம்பு ஆரோக்கியமா சாப்பிடுறவங்க தான் பாருங்க ஆரோக்கியமா, நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் வரும். நாட்டுக்கோழி எல்லாம் சாப்பிட்டா எந்த ஒரு சீக்குமே வராது. வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஒரிஜினல், டூப்ளிகேட் தான் இப்ப நிறைய இருக்கு, ஒரிஜினலா வாங்கி சாப்பிடணும். சாப்பிட்டோம்னா அவ்வளவு உடம்புக்கு நல்லது. நம்ம உணவுலதான் லேடிஸ்னாலே உணவு தான் தயாரிச்சுட்டே இருக்கணும். வாழைப்பூ, வாழைத்தண்டி இதெல்லாம் சேர்த்துக்கிட்டா நோயே வராது. வருங்க குருவித்தலை, குருவித்தலை பாவக்காய்னு ஒரு பாவக்காய் இருக்கு, அதுல போண்டா போடலாம், அதுவும் நல்லா இருக்கும். போண்டா எப்படி போடணும்னா அதை நல்லா வயிற்ற கீறிட்டு அந்த விதையெல்லாம் தீக்கி எரிஞ்சு போட்டு கொஞ்சம் புளியை கரைச்சி மிளகாத்தூள் போட்டு மஞ்சள் போட்டு அரை வேக்காடு தான் வேக வைக்கணும். முழுசா வேக அரை வேக்காடு வேக வச்சு பஜ்ஜிமா, அப்புறம் இந்த பட்டாணி மசால் போட்டு இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் மசாலெல்லாம் செஞ்சு அந்த வயிற்றுக்குள்ள அமுத்தி விட்டுட்டு ஒரு வாழை நார் வாழை இருக்கு இல்லைங்க, அந்த நாரை போட்டு கட்டி பஜ்ஜி மாவுல போட்டு பஜ்ஜி சுட்டு சான்ஸ் குழந்தைங்களாம் இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாங்க. பாவக்காய் இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஏமாத்தி ஏமாத்தி கொடுத்துருங்க, நல்லா சாப்பிடுவாங்க.
1: சூப்பர், ரொம்ப அருமையா நிறைய டிப்ஸ் சொல்லிட்டீங்க. ஒன்னு ரெண்டு இல்லை, நிறைய டிப்ஸ் சொல்லிட்டீங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு.
2: இதே மாதிரி
1: நிறைய சொல்லிருக்கீங்க, நாளைக்கு கூட நிறைய சொல்லலாம். நீங்க இதே மாதிரி நிறைய கொண்டு வாங்க சரிங்களா? ரொம்ப அருமையா, ரொம்ப ரசிச்சு, ரொம்ப ருசிச்சு அருமையா சொல்லிருக்கீங்க. எல்லாருமே கட்டாயமா ஃபாலோ பண்ணுவாங்க. சொல்லுங்க, உங்களுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு அழகான பாடல் தரலான் இருக்கோம், என்ன பாடல் வேணும்?
2: காதலா காதலா அந்த பாட்டு மேடம்.
1: ஓகே, நீங்க ரசிச்சு கேக்குற மாதிரி அதே பாடல் உங்களுக்காக.
2: தேங்க்யூ மேடம்.
1: தேங்க்யூ.

0: வெல்கம் பேக் டு ஸ்நேகிதியே. ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்நேகிதியே. ஹலோ
1: ஹலோ,
0: சொல்லுங்க, யாரு? ஹலோ
1: மேடம், வணக்கம். மேடம்
0: வணக்கங்க.
1: மேடம் நான் உதயகை காந்தல் பள்ளியில ஆனந்தி பேசுறேங்க. மேடம்
0: ஆனந்தி, சொல்லுங்க, என்ன டிப்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு?
1: மேடம் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இருமல் சளி குணமாகிறதுக்காக ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க மேடம்.
0: அப்படிங்களா?
1: ஆமாங்க மேடம். என்ன, சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்க மேடம், அந்த சின்ன வெங்காயத்தை ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் டெய்லி நெருப்புல சுட்டு சாப்பிட்டு வந்தாங்கனாக்கா இருமல் சளி எல்லாம் குணமாயிருங்க மேடம். அது மட்டும் இல்லாம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிருக்கு மேடம். சிலருக்கு பாத்தீங்கன்னாக்கா முடியெல்லாம் கொட்டும் பாத்தீங்களா, அந்த முடி உதிரவு கூட நின்றுங்க மேடம்.
0: பொதுவா வந்து சின்ன வெங்காயம் கோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: கோல்டு தாங்க மேடம், அது நெருப்புல
0: சுடும் போது
1: கோல்டு இருக்காதுங்க.
0: சூப்பர் இல்லைங்களா? அப்படி சுடும் போது கோல்டு எல்லாமே போகுது.
1: ஆமாங்க மேடம்.
0: ஆமாங்க, நம்ம ஊட்டிக்கு ஏத்த ஒரு நல்ல அருமையான ஒரு டிப்ஸ் சொல்லிருக்கீங்க இல்லையா.
1: வீட்டுக்கிட்டே
0: நீங்க பாட்டு கேட்டுலாம்.

நம்மளுடைய நேயர்கள் வாட்ஸ்அப்பில் கூட விட்டுருக்கிறது இல்லை. வாட்ஸ்அப்பில் கூட விஷயத்தை அனுப்பிச்சிருக்காங்க, டிப்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த டிப்ஸ் என்னென்னா, யார் அனுப்பிச்சிருக்கான்னு கேட்டால், கூடலூர்லேருந்து வருஷம் அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப மழை அங்கேயும் கொட்டி தீக்குதான், அதனால் வந்து எங்களுக்கு ஃபோன் கிடைக்க மாட்டேங்குது, வாட்ஸ்அப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. அவங்க உங்களுக்காக ஒரு விஷயத்தை அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது, பருப்பு வேகும்போது மஞ்சத்தூள், அந்த மஞ்சத்தூளோட கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அந்த மாதிரி நம்ம ஊற்றி பருப்பை வேக வைக்கிறதுனால பருப்பினால் வர ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உடம்புக்கு எந்த விதமான சூடும் ஆகாதான். அது மட்டும் இல்லை, பார்க்குறதுக்கு ரொம்ப கலராக, எல்லோ கலராக அந்த பருப்பு சாம்பார் இருக்குமா, அதனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. சூப்பராக வருஷா ஒரு டிப்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. பாடல் கூட கேட்டிருக்காங்க, அவங்களுக்கான பாடல் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8 நிகழ்ச்சி ஸ்நேகிதியே.

சிநேகிதியே நிகழ்ச்சி அழகான டிப்ஸ் எல்லாத்தோட பாடல்களையும் கேட்டு இதோடு நம்ம அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிருக்கான அதிகாரம் குறித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியை பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மேற்கொண்டுள்ளது. நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளுக்கான 7 நாள் பயிற்சி இன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களை உயர்த்துவதற்கான அரும்பணியை ராம்விலாஸ் பாஸ்வான் மேற்கொண்டார் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் அர்ப்பணிப்போடு கடமையாற்றியவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில் தமது வாழ்க்கையை ஏழை எளிய மக்களின் நலனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக மாண்புகளையும் மக்களின் உரிமைகளையும் பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் அவர் ஈடுபட்டார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்திற்கு அவர் ஆற்றியுள்ள பங்கு எதிர்கால சந்ததியினருக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ராம்விலாஸ் பாஸ்வான் தனது வாழ்க்கையை சமூக நீதி மற்றும் ஜனநாயக மாண்புகளை பாதுகாக்கவும் ஷெட்யூல்டு வகுப்பினர் பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்ட பின்தங்கிய வகுப்பினரின் நலனுக்காகவும் அவர் அரும்பாடுபட்டவர் என்று கூறியுள்ளார். மனித உணர்வுகளுக்கு மிகுந்த மதிப்பளித்து வந்த அவர் அரசு நிர்வாகத்தில் சிறந்த கொள்கைகளை வடிவமைத்துக் கொடுத்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் 2 நாள் பிரிக்ஸ் மகளிர் செயற்குழு கூட்டம் நாளை கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. இது தொடர்பாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் முக்கிய அதிகாரிகள் இதில் பங்கேற்று மகளிருக்கான அதிகாரங்கள் குறித்தும் மகளிர் தலைமையிலான வளர்ச்சி குறித்தும் எடுத்துரைக்க உள்ளனர். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கு ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் ஒரு வாய்ப்பாகவும் பிரிக்ஸ் மகளிர் செயற்குழு கூட்டம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மின்னணு மற்றும் நிதி கட்டமைப்பில் பெண்களின் ஆக்கப்பூர்வமான பங்கு குறித்தும் அவர்களின் செயல்திறனை மேம்படுத்தி தொழில் முனைவோராக ஊக்குவிப்பது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் பருவநிலை செயல்பாடுகளில் மகளிரை கொண்டுவருவது குறித்தும் இதில் விவாதிக்கப்படுகிறது. இம்மாதம் 8-9 தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னோடியாக இந்த செயற்குழு கூட்டம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் கோவில் புனித யாத்திரை தொடங்கி கடந்த 2 நாட்களில் 32,000 மேற்பட்ட பக்தர்கள் பனிலிங்கத்தை தரிசித்துள்ளனர். நேற்று மட்டும் 20,000 மேற்பட்டோர் லிங்கத்தை வழிபட்டனர். இது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதலாக யாத்திரிகர்கள் வர தொடங்கியுள்ளனர். அமர்நாத் யாத்திரைக்கான பதிவுகளும் அதிகரித்துள்ளன. நேற்று 2ஆம் நாள் யாத்திரையில் 14,000 ஆண்கள், 4,000 பெண்கள், 380 குழந்தைகள், 142 சாதுக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 480 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே 4வது கட்ட யாத்திரிகர்கள் குழு பகவதி நகர் முகாமில் இருந்து இன்று அதிகாலை புறப்பட்டனர். இதில் 6,700 மேற்பட்ட

0: யாத்ரிகர்கள் 291 வாகனங்களில் பயணித்து வருகின்றனர். 4,131 யாத்ரிகர்கள் பெஹல்காம் வரியாக புனித யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். அமர்நாத் யாத்திரையை ஒட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. யாத்ரிகர்களுக்கு தேவையான வசதிகளை ஜம்மு காஷ்மீர் அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் இமாச்சல பிரதேச மாநிலம் பாலம்பூரில் 7 பயிற்சி இன்று தொடங்கியது. 40 மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொள்ளும் இந்த பயிற்சி திட்டத்தில் நவீன வேளாண் உத்திகளை பயன்படுத்தி விளைச்சலை பெருக்குவது, இயற்கை வேளாண் சாகுபடி முறைகள் உள்ளிட்டவற்றில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. காளான் சாகுபடி, தேனீ வளர்ப்பு, பாதுகாக்கப்பட்ட கட்டமைப்பில் பயிர் சாகுபடி, தோட்டக்கலை பயிர் அபிவிருத்தி, ஒருங்கிணைந்த சாகுபடி முறைகள், வேளாண் பொருட்களில் மதிப்பு கூட்டுவதற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்டவையும் இந்த பயிற்சி திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த பயிற்சி முகாமில் பங்கேற்று பேசிய ஜம்மு காஷ்மீர் தலைமை வேளாண் அதிகாரி திரு ரஜோரி ராஜேஷ் வர்மா, விவசாயிகளுக்கு கற்றுத்தரப்படும் தொழில்நுட்ப உத்திகள் அனைத்தும் முறையாக ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே நடைமுறைக்கு கொண்டுவரப்படுவதாக தெரிவித்தார். இந்த பயிற்சி திட்டத்தை விவசாயிகள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொண்டு தரமான வேளாண் உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அமெரிக்காவின் வளர்ச்சி மற்றும் விண்வெளி திட்டங்களுக்கு உத்வேகம் அளிக்கப்படும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி அந்நாட்டு ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி பேசிய அவர், ராணுவம் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்தவும், சந்திரன் மற்றும் செவ்வாய்க்கு விண்வெளி பயணத் திட்டம் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களும் வலுப்படுத்தப்படும் என்றும் திரு டிரம்ப் கூறியுள்ளார். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி ரஷ்ய அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்பிற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தையில் யுக்ரைன் சூழல் குறித்தும் இரு தலைவர்களும் பேசியதாக ரஷ்ய அதிபர் அலுவலகம் கூறியுள்ளது. யுக்ரைனில் ரஷ்ய படையினர் தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும், சில ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் நிலைப்பாட்டை சரியாக புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ராணுவ அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். இது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து பரிமாறிக்கொள்ளவும் இரு தலைவர்களும் ஒப்புக் கொண்டுள்ளதாக ரஷ்ய அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. யுக்ரைன் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் வலியுறுத்தியதாகவும் ரஷ்ய அதிபர் மாளிகை கூறியுள்ளது. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2,954 உயர்ந்துள்ளது. 16,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த தகவலை தெரிவித்த வெனிசுவேலா தேசிய சபைத் தலைவர் ஜார்ஜ் ரொட்ரிக்ஸ், 16,000 மேற்பட்ட மக்கள் வீடுகளை இழந்துள்ளதாக கூறியுள்ளார். மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். வெனிசுவேலாவின் இடைக்கால அதிபர் பெல்சி ரோட்ரிக்ஸ் இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த மக்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் 7 துக்கம் அனுசரிக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் அடுத்த சில நாட்களில் பருவமழை தீவிரமடையும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நாட்டின் மத்திய பகுதி மாநிலங்களில் அடுத்த 5 மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய பகுதிகளில் வலுப்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத், கொன்கன், கோவா, மத்திய பிரதேசம், ஒடிஷா ஆகிய பகுதிகளில் ஆங்காங்கே கன மற்றும் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர், கிழக்கு மத்திய பிரதேசம், கிழக்கு ராஜஸ்தான், கர்நாடகா, தெலங்கானா, விதர்பா ஆகிய இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளம், மாஹே, கடலோர ஆந்திரா ஆகிய இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், மணிப்பூர், மிசோரம், ராஜஸ்தான் ஆகிய இடங்களிலும் ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மும்பையில் கடந்த 4 கனமழை பெய்து வருகிறது. இதுவரை 59 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மும்பை புறநகர் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 31 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மும்பை கடலோரப் பகுதிகள், தானே ஆகிய இடங்களில் கடுமையான சூறைக்காற்று வீசுவதால் அப்பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 10,000 மேற்பட்டோர் தேங்கிய நீரை அப்புறப்படுத்துதல், போக்குவரத்திற்கு ஏதுவாக சாலைகள் சீரமைத்தல் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மும்பை, தானே, பால்கர் மாவட்டங்கள் மற்றும் வனப்பகுதிகளில் அடுத்த 2 மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராய்கடில் உள்ள சாவித்ரி, குண்டலிகா, அல்ஹாஸ் ஆகிய முக்கிய ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. மகாத் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கொன்கன் பகுதியில் பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள அணைகள் நிரம்பியுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் பராகுவேவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பிலடெல்பியாவில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றுப் போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் வெற்றி பெற்றது. காலிறுதியில் பிரான்ஸ் மொரோக்கோவை சந்திக்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிருக்கான அதிகாரம் குறித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியை பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மேற்கொண்டுள்ளது. நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளுக்கான 7 பயிற்சி இன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேர்களை இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

நம்முடைய அடிப்படை ஆதாரமான தாய்மண்ணின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது மற்றும் காலப்போக்கில் அதிகரித்துள்ள ரசாயன உரங்களின் பயன்பாட்டால் நம் மண் சந்திக்கும் சவால்களை பற்றியும் நாம் அறிவோம். இந்த சவால்களை எதிர்கொள்ளவும் விவசாயத்தில் ஒரு புதிய நிலையான பாதையை உருவாக்கவும் மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு சிறப்பான திட்டம்தான் PM பிரணாம் திட்டம். பிரணாம் என்பதின் விரிவாக்கம் தாய் பூமியின் மறுசீரமைப்பு, விழிப்புணர்வு, ஊட்டமளிப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான திட்டம். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை ஊக்கப்படுத்தி ரசாயன உரங்களின் நுகர்வை சமன் செய்து உயிர் உரங்கள் மற்றும் இயற்கை உரங்கள் போன்ற மாற்று உரங்களை பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதாகும். இந்த திட்டம் துவங்கப்படுவதற்கான காரணம் மண் ஆரோக்கியம். அதிக ரசாயன உர பயன்பாட்டால் மண் வளம் குன்றி நிலத்தடி நீர் மாசுபடுகிறது. இதனால் நீண்ட கால விவசாய உற்பத்தி பாதிக்கப்படுகிறது. அரசு மானிய சுமை. ரசாயன உரங்களுக்காக அரசு வழங்கும் மானியம் ஒவ்வொரு ஆண்டும் மிக அதிகமாக அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. சமச்சீரற்ற உர பயன்பாடு. பரிந்துரைக்கப்பட்ட அளவுக்கு அதிகமாக யூரியா போன்ற நைட்ரஜன் உரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த இரட்டை சவால்களை எதிர்கொள்ளவே PM பிரமான் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது 2023-24 மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டு விவசாயத்துறையில் ஒரு முக்கிய சீர்திருத்தமாக பார்க்கப்படுகிறது. PM பிரணாம் திட்டத்திற்கு என்று தனியாக நிதி ஒதுக்கப்படவில்லை, மாறாக இது மானிய சேமிப்பிலிருந்து நிதி பெறுகிறது. இதுதான் இந்த திட்டத்தின் தனி சிறப்பு. மாநிலங்களுக்கான ஊக்கத்தொகை. ஒரு மாநிலம் ரசாயன உரங்களின் நுகர்வை குறைப்பதன் மூலம் மானியம் எவ்வளவு மிச்சப்படுகிறதோ அந்த சேமிப்பில் 50% தொகையை மானியமாக அந்த மாநிலத்திற்கு மத்திய அரசு வழங்குகிறது. இந்த நிதி மாநிலங்களுக்கு ஒரு மானியமாக வழங்கப்படுகிறது. மாநிலங்களுக்கு கிடைக்கும் இந்த மானிய தொகையானது 2 முக்கிய பிரிவுகளாக பயன்படுத்தப்படுகிறது. அவை 70% நிதி. இந்த தொகையானது மாற்று உரங்கள் உற்பத்தி அலகுகளை அமைப்பதற்கும் புதிய தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கும் சொத்துக்களை உருவாக்குவதற்கும் பயன்படுத்தப்பட வேண்டும். உதாரணமாக பயோ பர்டிலைசர் உற்பத்தி நிலையங்கள், உரக்கலவை கூடங்கள் போன்றவை கிராம வட்டார மாவட்ட அளவில் உருவாக்கலாம். 30% நிதி. இந்த தொகையானது ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்க சிறப்பாக செயல்படும் விவசாயிகள், கிராம பஞ்சாயத்துக்கள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள், சுய உதவி குழுக்கள் போன்ற பங்குதாரர்களுக்கு ஊக்கமளிக்க பயன்படுத்தப்படும். இது விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உதவுகிறது. இந்த திட்டத்தினால் ஏற்படும் பலன்கள் விவசாயிகள்

இயற்கை மற்றும் உயிர் உரங்களால் மண்வளம் மேம்பட்டு நீண்ட கால உற்பத்தி திறன் உறுதி செய்யப்படுகிறது. ரசாயன செலவுகள் குறைவதால் விவசாயிகளின் வருமானம் உயரும் வாய்ப்புள்ளது. சுற்றுச்சூழலுக்கு ரசாயன நச்சுக்கள் நிலத்தடி நீர் மற்றும் சுற்றுச்சூழலில் கலப்பதை தடுக்கிறது. நிலைத்தன்மை கொண்ட விவசாய பழக்கங்களை வளர்க்கிறது. அரசுக்கு உர மானியத்திற்கான பெரும் நிதி சுமை படிப்படியாக குறைகிறது. உள்நாட்டில் மாற்று உரங்கள் உற்பத்தியை ஊக்குவிப்பதன் மூலம் உர இறக்குமதி மீதான சார்பு குறைகிறது. PM பிரணாம் திட்டம் என்பது ஒரு குறுகிய கால திட்டம் மட்டுமல்ல, இது நம் மண்ணின் எதிர்காலத்தை, நம் விவசாயத்தின் எதிர்காலத்தை உறுதி செய்யும் ஒரு தொலைநோக்கு திட்டம். ரசாயனங்களை விட்டு விலகி தாய் மண்ணை உணவூட்டி அதற்கு புத்துயிர் அளிக்கும் ஒரு கூட்டு பொறுப்பை நமக்கு நினைவூட்டுகிறது.

0: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9444263542 9442
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 12:55. இனி கேட்போம் மெல்லிசை.

0: registering a notable increase over more than 14,000 devotees who visited the shrine on the corresponding second day last year. The India Meteorological Department, IMD, has issued a red alert for heavy to very heavy rainfall, with isolated extremely heavy rainfall over Gujarat, Kutch, Konkan, Goa, central Maharashtra and Odisha today. The weather agency predicted heavy to very heavy rainfall over Chhattisgarh, Madhya Pradesh, Rajasthan, Karnataka, Uttarakhand during the day. In the Grand Chess Tour in Croatia, Grandmaster R. Pragyananda slipped to the fourth place after a disappointing start to the Blitz section. And that is the end of this news bulletin.
1: Akashvani Udagamandalam Vanuli Nilayam UTFM 101.8 Neram Orumani Pathinamidam Vanna Vanna Pookal பன்மொழி திரைசை பாடல்கள் உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8 ஹிந்தி, மலையாளம், கன்னடா, தெலுங்கு மொழி திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம். பன்மொழி பாடல்களை கேட்க மொழி தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ரசனை மட்டுமே போதும் பாடல்களை ரசிக்க. முதற் பாடல்
2: din din tagin tak din tagin din din tagin ta ta tagin.

சிற்றினி என்ற மலையாள மொழி திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். கபில் கபிலன் சனா முண்டுக்குட்டி பாடினது அந்த பாடல். 1:20 ஆயிடுச்சு. வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியில் அருமையான பாடலாம் கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இனி அடுத்து கன்னட மொழி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: കെ ജെ യേശുദാസ് പാടിയ പാടൽ ഈ ബന്ധം ചുപേറ മലയാളമൊഴി ഇത്രപ്പെടുത്തിലിരുന്ന്
1: நேயர்களே, உங்கள் ஊட்டியம் 101.8
2: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை 8:30
1: டி
2: கடி
3: பேச்சு நகைச்சுவை நிகழ்ச்சி
2: கேட்க தவறாதீர்கள்.

காஞ்சினா கங்கா படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டீங்க. கன்னட மொழி திரைப்பட பாடல் அது. நீங்கள் கேட்ட அந்த பாடலோடு வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைசை பாடல்கள் நிறைவு பெறுகின்றன. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் நிதி இன்று விடுவிக்கப்பட்டதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நெல்லை கூடங்குளம் முதலாவது அணுமின் நிலையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பழுது சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு பிரான்ஸ் மொராக்கோ நாடுகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார். அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் பிரதமர் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடுகிறார். இரு நாடுகளுக்கிடையே கடல்சார் பாதுகாப்பு, விண்வெளி ஒத்துழைப்பு, அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன. இரு நாடுகளுக்கிடையே $30 பில்லியன் வர்த்தகம் நடைபெறும் நிலையில் இதனை மேலும் அதிகரிக்க பிரதமரின் பயணம் வழிகோலுவதுடன் பரஸ்பர முதலீடுகள் அதிகரித்து சுகாதாரம், திறன் மேம்பாடு, கல்விசார் நடவடிக்கைகள் மேம்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் 2025 நாடு முழுவதும் கடந்த 1 தேதி முதல் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். இத்திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் நிதியை காணொலி மூலம் இன்று விடுவித்து பேசிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் இத்திட்டத்தின் கீழ் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் 7.5 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றார். இதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதிப்படும் என்றார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கத்தார், பஹ்ரைன், குவைத், ஓமன் நாடுகளுக்கு 6 நாள் பயணமாக இன்று புறப்படுகிறார். இப்பயணத்தின்போது அந்நாட்டு தலைவர்களை சந்திக்கும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாக முக்கிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். மண்டல அளவிலான வளர்ச்சி வாய்ப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான வழிமுறைகள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். மகளிர் ஆளுமை மற்றும் மகளிர் சார்ந்த மேம்பாடு தொடர்பான பிரிக்ஸ் மகளிர் பணிக்குழு கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் நாளை தொடங்குகிறது. மத்திய மகளிர் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இக்கூட்டத்தில் பிரேசில், ரஷ்யா, சீனா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளின் உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். நாடுகளுக்கிடையே மகளிர் மேம்பாட்டின் ஒத்துழைப்பு வலிமைப்படுத்தி முன்னுரிமை திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்படும். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு ஆளுமை பேச்சுவார்த்தைகள் சுவிட்சர்லாந்தில் நாளை தொடங்குகிறது. மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் தலைமையிலான இந்திய குழு இதில் பங்கேற்கிறது. இந்த ஆண்டிற்கான அமர்நாத் புனித யாத்திரையில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 32,313 பக்தர்கள் பனிலிங்க தரிசனம் மேற்கொண்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவு செய்யும் வகையில் அரசு முனைப்புடன் செயல்படுவதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் புதிய நியாய விலை கடையை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக

0: இதன் ஒரு பகுதியாக அனைத்து சமுதாய மக்களை சந்திப்பதுடன் முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் வரும் 22ஆம் தேதி வரை துறை சார்ந்த ஆய்வுப் பணிகள் நடைபெறுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பழமுதிர் சோலை அருள்மிகு சோலைமலை முருகன் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: கும்பாபிஷேகம் வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலையிலிருந்து வந்து இங்க இருக்காங்க. ஏற்பாடுகள்லாம் சிறப்பா இருக்கு. பக்தர்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் அடிப்படை வசதி எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. கண்டிப்பா அடுத்தடுத்த பல கும்பாபிஷேகங்கள் நடக்கிறது. மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இருக்கு, அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருது.
0: நெல்லை கூடங்குளம் முதலாவது அணுமின் உலையில் சீரமைப்பு பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. நேற்று மாலை முதலாவது அணு உலையில் பழுது ஏற்பட்டதையடுத்து 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்திய ரஷ்ய தொழில்நுட்ப வல்லுநர் குழு பழுதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் தலா 1000 மெகாவாட் மின்சார உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முதலாவது அணு உலையில் நேற்று மாலை ஜெனரேட்டர் பாதுகாப்பு அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய 562 மெகாவாட் மின்சாரம் கிடைப்பதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பழுதை சரி செய்யும் பணியில் இந்தியா மற்றும் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் இணைந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேரியில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பாக அமோனியா வாயு அகற்றும் பணிகள் 2வது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் 30 பேருடன் தமிழக பேரிடர் மீட்பு குழுவினர் 21 பேர் இணைந்து இப்பணியை மேற்கொண்டு வருகின்றனர். அமோனியா வாயு முற்றிலும் அகற்றப்படும் வரை ஜனபஞ்சத்திரம் பெரியபாளையம் இடையே போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னிகைப்பேர் கிராமத்தில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. 500 மீட்டர் சுற்றளவில் வசிக்கும் பொதுமக்களும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஈரோடு பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 5832 கனஅடியாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ளதால் நீலகிரி மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 492 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று நீர்வரத்து 5832 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பவானிசாகர் அணை நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பாசனப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: தமிழகத்தில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான 2ஆம் தாள் சிறப்பு தகுதி தேர்வு இன்று நடைபெற்றது. 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இத்தேர்வு எழுதினர். அறிவியல், தொழில்நுட்பம், சமூக சேவை, வீரதீரம், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய பிரிவுகளில் சிறந்து விளங்கும் 5 முதல் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது பெற நாகை, ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்தோர் விண்ணப்பிக்கலாம் என அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் வகுப்பினருக்கான கடனுதவிகளை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கும், புதிய முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதால் தொழில் முனைவோர் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்ட விவசாயிகள் பயிர் காப்பீடு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஆதித்ய செந்தில்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் 2,33,869 கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் சித்தனை கிராமத்தில் போதைப் பொருள் விற்பனை செய்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே கொரநாட்டு கருப்பூர் புறவழி சாலையில் இருசக்கர வாகனமும் டிப்பர் லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். விபத்து குறித்து கும்பகோணம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஸ்ரீ உலகளந்த பெருமாள் கோவில் குடமுழுக்கு விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். குற்றால அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்பட்டதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: குற்றால அருவிகளில் நேற்று மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, புலியருவிகளில் கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டது. தற்போது அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்ததையடுத்து மீண்டும் அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்கு தடை நீக்கப்பட்டதை தொடர்ந்து சுற்றுலாப் பயணிகள் தற்போது அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் போதைப் பொருள் ஒழிப்பு அவசியம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிச் சுற்றுக்கு பிரான்ஸ் மொராக்கோ நாடுகள் முன்னேறியுள்ளன. முன்னதாக இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் மொராக்கோ கனடாவை 3-0 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. லண்டன் லார்ட்ஸில் நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்தை இன்றிரவு 8 மணிக்கு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் நிதி இன்று விடுவிக்கப்பட்டதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நெல்லை கூடங்குளம் முதலாவது அணுமின் உலையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பழுது சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு பிரான்ஸ் மொராக்கோ நாடுகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் 101.8 நேரம் 1:55 நிமிடம் 40 நொடி. இனி திரைகானம் ஒன்று கேட்போம்.

ஜி வி பிரகாஷ் குமார் ஹரிச்சரன் ஸ்வேதா பாடிய பாடலது அமரன் படத்தில் இடம்பெற்றது. திரைக்கானம் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேரம் 2:15. ஊடிஎஃப்எம் 101.8 நிகழ்ச்சியை கேட்கும் முன்னதாக
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
4: நீலமலை வாழ்வியல். நீலகிரி மாவட்டத்தில் தொன்மையான கலாச்சாரங்களோடு வாழ்ந்து வரும் தொல் பழங்குடிகளின் வாழ்க்கை முறைகள் குறித்து பிரதிபலிக்கும் நிகழ்ச்சி இது. பழமையான பாரம்பரிய கலாச்சாரங்களை கொண்ட மிகப்பெரிய நாடு நம் இந்திய நாடுதான். அதிலும் அதிகமான பழங்குடி மக்கள் வாழும் மாநிலமான நம் தமிழ்நாட்டில் பழமையான தொன்மையான வாழ்வியலோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அதிக பழங்குடிகள் கொண்ட மாவட்டம் அப்படின்னா நம்மளுடைய நீலகிரி மாவட்டம் தான். இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் பழங்குடிகளான இருளர், தோடர், கோத்தர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர், முள்ளுக்குறும்பர், பணியர், காட்டுநாயக்கர் இவர்கள்தான் இந்த பழங்குடி மக்கள். குறைந்த மக்கள் தொகையை கொண்டவர்களாக இருந்தாலும் தங்களுடைய வாழ்வியலில் கட்டுப்பாடுகளோடு தங்களின் பாரம்பரிய மொழி, ஆடை, அணிகலன்கள், சடங்கு முறைகள், திருவிழாக்கள், இறை வழிபாடு என்று பழமையோடு இந்த நவீனமயமான உலகில் தங்களின் கலாச்சாரங்களில் எந்தவித நவீன முறையும் இல்லாமல் பழமையோடு பறைச்சாற்றிக் கொண்டிருக்கும் இவர்களின் இயற்கையான இசையோடும் பாடல்களோடும் ஆடல்களோடும் என நீலகிரி மலையின் இயற்கையோடு ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். இந்த பழங்குடிகளின் வாழ்வியலை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறது வாரந்தோறும் இந்த நீலமலை வாழ்வியல் நிகழ்ச்சி.

சென்ற வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக பண்டைய பழங்குடிகளான கோத்தர் பழங்குடிகள் சுமார் 7 கிராமத்தில் 300 முதல் 500 பேர்கள் என 7 கிராமங்களில் குறைந்த மக்கள் தொகையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் என சொல்லலாம். இவர்களுடைய கிராமங்கள் நீலகிரியில எங்கெல்லாம் இருக்கு என்றால் இவர்களின் மொழியில திசைகள் குறித்தும் கிராமத்தின் பெயர்களை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த கிராமங்களான மேனாடு, கிணாடு, பொறுகாடு, திஸ்காட், கொல்மேல், குருகோஜ், கலாஸ் என்ற 7 கோக்கால் என்று அழைக்கப்படுகின்ற கிராமங்களில் உள்ளதாக வந்து சொல்றாங்க. 7 கிராமங்கள் நீலமலையின் 4 திசைகளிலும் உள்ளதாகவும், ஏன் இந்த மலையின் கடைக்கோடி திசைகளில் வந்து இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கும் போது, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வேறு பகுதிகளிலிருந்து இந்த மலை பகுதிக்கு வருபவர்களை தடுத்து நிறுத்தவும் அல்லது அவர்களிடமிருந்து தங்களை தற்காத்து கொள்வதற்காகவுமே இந்த நீலகிரி மலையின் 4 பக்கங்களிலும் தங்களின் வாழ்விடத்தை அமைத்திருப்பதாக சொல்கின்றனர். நீலமலையின் 4 புறங்களிலும் இருக்கும் ஊர்கள்தான் இப்போது எங்கெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை சொல்ல போறோம். நீலகிரியின் மேற்கு திசையிலே இருக்கக்கூடிய ஊர்தான் மேனாடு எனும் இந்த ஊர் குந்தா மலைத்தொடர்ல வந்து காணப்படுது. அதுவே இப்போதைய குந்தா கோத்தகிரி என்று அழைக்கப்படுகின்ற கிராமம். கீழ் திசையில காணப்படுகின்ற கிராமத்தை கிணாடு என்று சொல்லுவாங்க. அந்த கிராமம்தான் கீழ்கோத்தகிரி என சொல்லப்படும் கிராமம். வட திசையில இருக்கக்கூடிய கிராமம் தான் குருகோஜ் கோக்கால். இதனை தற்போது கோக்கால் என்று சொல்றாங்க. வடமேற்கு திசையில கூடலூர் பகுதியில, மேல் கூடலூர் பகுதியில கோக்கால் என்று சொல்றாங்க. தென்பகுதியில இருக்கக்கூடிய கிராமம் தான் கொல்மேல். அதனை கொல்லிமலை என்று சொல்லப்படுகிறது. வடக்கு பகுதியில மலைத்தொடரில் திச்சுக்காடு கோக்கால் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிராமமும், கீழ்கோத்தகிரி பகுதிக்கு மேற்கே புதுக்கோக்கால் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம் என 7 கிராமங்கள் இருக்கு. இந்த புதுக்கோக்கால் எனும் கிராமம்தான் பழமையான கிராமமான அக்கால் கோத்தகிரி என்று அழைக்கப்பட்டது. இந்த கிராமமானது தாழ்வான பகுதியில இயற்கை சூழலிலிருந்து இவர்களை பாதுகாத்திட புதுக்கோக்கால் எனும் புதுக்கோத்தகிரி பகுதிக்கு இடம்பெயர செய்தது அன்றைய அரசு என சொல்லப்படுகிறது. பழங்குடிகள் குறித்து ஆய்வுகள் மேற்கொண்டு

ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பழங்குடிகள் எங்கிருந்து இந்த நீலகிரி மலையில் வந்து குடிபெயர்ந்திருக்கிறாங்க இந்த 6 பழங்குடி மக்கள் என்று ஆய்வுகளை மேற்கொண்ட அவர்களுக்கு இந்த கோத்தர் பழங்குடிகள் குறித்த ஆய்வுகளில் எங்கிருந்து வந்தனர் என்பதனையும் உலக அளவில் இருக்கக்கூடிய பழங்குடிகளோடு யாருடன் ஒப்பிட்டு ஒத்துப்போகிறது என்பதனையும் கண்டறியவும் மெய்ப்பிக்கவும் இல்லை என்றே சொல்றாங்க. இவர்கள் பேசும் மொழியினை வைத்து ஆய்வுகள் மேற்கொண்டதில் இவர்களுடைய மொழியானது திராவிட மொழியை வந்து ஒத்திருக்கிறது அப்படின்னு ஆய்வாளர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொன்னாலுமே அதுவும் நம்பகத்தன்மையானதா என்ற ஒரு சந்தேகம் இவர்களிடத்திலே காணப்படுகிறது. அதையும் கடந்து இவர்களின் ஆடை அணிகலன்களால் அறியப்படலாமா அப்படின்னு பார்க்கும்போது பழங்காலங்களில் வேட்டைக்கு பயன்படுத்தும் உபகரணங்களோட இவர்களுடைய உடைகள் மாறுபட்டு காணப்பட்டது. அதோடு இல்லாமல் திருவிழாக்கள்ல வந்து இவர்கள் தங்களுக்கே தனித்துவமான ஒரு ராஜ உடைகளை வந்து அணிகிறாங்க. அந்த உடையானது தங்களின் பாரம்பரிய இசை கருவிகளுக்கு நடனம் ஆடும் பழக்கத்தை கொண்டிருக்கும் இவர்கள் அந்த தருணங்களில் மட்டும் அந்த உடையை வந்து ஆடலுக்காக மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். அப்படி இருக்கும்போது அந்த ராஜ உடையணிந்து ஆடும் இவர்களின் அடையாளமோ இவர்களின் வாழ்வியலில் இல்லை என்பதை குறிக்கிறது என்றே சொல்றாங்க. இதனால் இப்படியான ஆடைகளை நவீன காலகட்டங்களில் இந்த முறையினை பின்பற்றி இருந்திருக்கலாம் என இவர்களால் சொல்லப்படுகிறது. குறிப்பாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்து இவர்கள் இந்த நீலமலையில் வாழ்ந்து வந்தாலும் பல ஏக்கர் நிலப்பரப்புகளை தங்களுக்கு வாழ்வியலுக்கேற்ப பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க. அதே சமயத்தில் நீலகிரி மலையான மலைத்தொடர்களில் மற்றொரு பழங்குடிகளான தோடர் பழங்குடிகளுக்கும் இவர்களுக்கும் என நெருக்கமான தொடர்பு இல்லை என்றாலுமே தங்களுக்கென தனித்தனியான நிலப்பரப்புகளை வந்து வைத்திருந்தார்கள் என்றும் இவர்களின் ஒரு சில கிராமத்தினர் மட்டும் தோடர் பழங்குடிகளோடு அதிகம் நட்பு ரீதியான பழக்கத்தை வந்து கொண்டிருந்ததாகவும் அப்போதைய சமயங்களில் தங்களின் நிலத்தில் விளைவித்த தானியங்களை அவர்களுக்கு வழங்கி பண்டமாற்று முறையை கொண்டிருந்ததாகவும் சொல்றாங்க. அதோடு அவர்கள் பேசும் மொழியினையும் தாங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது என்றும் அதே சமயத்தில் இருளர் ஆளுக்குறும்பர் பழங்குடிகளோடும் கோத்தர் பழங்குடிகள் தொடர்பில் இருந்ததாகவும் சொல்கின்றனர். இப்படி கோத்தர் பழங்குடிகளின் வாழ்வியலில் காணப்படுகின்றன. இதுபோன்ற நீலகிரியில் வாழ்ந்து வரும் தொன்மையான பழங்குடிகளின் வாழ்வியல் நிகழ்ச்சிகளைக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் நீலமலை வாழ்வியல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சி தொகுப்பு கோ கனகராஜ்.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, व्हाट अ सरप्राइज। நீ டூக்கேலயும் இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ரத்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில் நிலா நிலா.
1: ஜிபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.
4: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.
5: புதிரான கேள்விகள்,
4: எதிரான கருத்துக்கள்,
5: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
4: சுவாரஸ்யமான விவாதங்கள்,

0: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி.
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
0: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
0: கேட்க தவறாதீர்கள்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் 101.8 நேரம் 2:30. மேட்னி டைம். ஒருபட பாடல்களை கேட்கும் நிகழ்ச்சி இது. ஒரே நேரத்தில் அனைத்து பாடல்களையும் கேட்பதில் சுகம் அதிகமாகவே உள்ளது. நீங்கள் இன்று மேட்னி டைம் நிகழ்ச்சியில் கேட்கப் போகும் படம் அஜித் இரட்டை வேடத்தில் நடித்த படம். உடன் மீனா நடித்திருப்பார். கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனாலும் ஃபர்ஸ்ட் பாட்டை கேட்டுட்டு நிச்சயமாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். என்ஜாய் பண்ணுங்கள். இது மேட்னி டைம்.

வில்லன் படத்துக்காக அந்த சூப்பரான பாடலை கேட்டீங்க. உதித் நாராயண், சாதனா சர்கம் பாடியது அந்த பாடல். இந்த பாடல் படம் ஆகியவற்றின் இயக்கம் கே எஸ் ரவிக்குமார், இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் வித்யாசாகர். இந்த படத்தில் இருக்க அனைத்து பாடல்களுமே அருமையான பாடல்கள். இந்த பாடல்களை எழுதியிருக்காரு வைரமுத்து. அடுத்த பாடலும் கூட கேட்டு பாருங்க, சூப்பராகவே என்ஜாய் பண்ணுவீங்க. இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நீங்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி மேட்னி ஷோ.

கிளின்டன் சாதனா சர்கம், அனுராதா ஸ்ரீராம் இவங்கெல்லாம் சேர்ந்து பாடின பாடலது. சூப்பராக பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிங்க. அஜித் ரெட்டை வேடத்தில் நடிச்சிருந்தாலும் மீனா, கிரண் ராத்தோட் இவங்களும் ஹீரோயினாக நடித்து கலக்கின சூப்பரான படம் அது. 2002 வெளிவந்த படத்தில் வில்லன் படமும் ஒரு வெற்றிகரமான படம். இதில் பாடலை கேட்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இனி அடுத்த பாடல் கூட அதே மாதிரி இருக்குது, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நீங்கள் கேட்டுருக்க இந்த நிகழ்ச்சி மேட்னி ஷோ.

கார்த்திக் சுவர்ணலதா குழுவினர் பாடின ஒரு பாடலை கேட்டு சூப்பராகவே என்ஜாய் பண்ணீங்க. இந்த படத்தில் அஜித்தோட மீனா, கிரண்குமார் அவங்க மட்டும் இல்லாமல் சுஜாதா, விஜயகுமார், ரமேஷ் கண்ணா, கருணாஸ், நிழல்கள் ரவி இவங்க எல்லாமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க. முதத்தில் படம் சூப்பரான ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த பாடல் கூட ஒரு அருமையான பாடல், என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: மேட்னி ஷோ நிகழ்ச்சியில் ஒரு பட பாடல்களை இன்னைக்கு வில்லன் படத்துலேருந்து சூப்பராகவே கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. எல்லாருக்கும் இந்த பாடல்கள் எல்லாமே இனிமையாகவும் நல்ல பொறுமையாகவும் நல்ல ஒரு டூயட் சாங்காகவும் ரொம்ப அருமையாகவே அமைஞ்சிருக்கும். மேட்னி ஷோ நிறைவடைகிறது.
1: ஜி பூம்பா.
2: ஹாய் ஜி பூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2K-லயே இருக்கியா?
1: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
2: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
1: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
3: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள். இசை கோலங்கள், இமைஜாலங்கள், சுகம் தேடுங்கள்.
0: இதே மாதிரி சூப்பரா நீங்களும் பாடலாமே கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55:15. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், ஊத்து 6 சென்டிமீட்டர், மேல்பவானி, காக்காச்சி, முள்ளங்கினா விளை, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சோலையாறு, தேவாலா ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், எமரால்ட், விண்ட்வர்த், மாஞ்சோலை, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, மேல்கூடலூர், கூடலூர் பஜார், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், சிறுவாணி அடிவாரம், சூரலக்கோடு, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பாலமூர், களியல், குண்டாரணை, சின்கொனா ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், உபாசி, கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, அடவி நயினார் கோவில் அணை, உட்பிரையர், மாம்பழத்துறையாறு, பெருஞ்சாணி அணை, ஹாரிசான், அணைக்கிடங்கு, பெரியாறு, நடுவட்டம், குழித்துறை, கோழிப்போர் விளை, வால்பாறை, பார்வுட், அடையாமடை, கேட்டி, ராமநதி அணை, கிளன்மார்கன், குருந்தன்கோடு, பாபநாசம், கொளச்சல் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிக வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 37 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.3 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், கடலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. நீலகிரி, தருமபுரி, ஈரோடு, காரைக்கால், திண்டுக்கல், நாகப்பட்டினம், புதுச்சேரி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர், காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. சென்னை, கடலூர், கன்னியாகுமரி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வடமேற்கு வங்க கடற்பரப்பில் வடக்கு ஒடிஷா, மேற்கு வங்க கடலோரத்தை ஒட்டி உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஒடிஷா பாலசோருக்கு தெற்கு தென்கிழக்கே 50 கிலோமீட்டர் தொலைவிலும், சந்தன்பாகுக்கு 60 கிலோமீட்டர் தொலைவிலும், மேற்கு வங்கம் திகாவிற்கு தெற்கு தென்கிழக்கே 60 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது மையம் கொண்டுள்ளது. மேலும் மேற்கு வடமேற்கில் நகர்ந்து வடக்கு ஒடிஷா மற்றும் மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் சந்தன்பாக் மற்றும் திகாவுக்கு கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 37-38 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28-29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும். மழைத்தூறல் விழும் வாய்ப்பும் உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு 17 டிகிரி

செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 27.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22.3 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:10 ஆகாஷ்வாணி. வணக்கம் நேயர்களே, விடுமுறை விருப்பம் ஒலிபரப்பாகும் நேரம் இது. நேயர்கள் தொடர்பு கொண்டு தங்கள் விருப்ப பாடல்களை தெரிவிக்க தொலைபேசி எண்கள் 2498 7355 2498 7355 2498 6003 7 2 9 8 6 0 0 3 7 எஸ்டிடி குறியீட்டின் 0444. உங்கள் தொலைபேசி அழைப்பிற்காக காத்திருக்கிறோம் நேயர்களே.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் பூட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 3:02. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உள்ளம் கவர்ந்த பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு முத்துமணி மாலையை எப்படி அழகாக கோப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு வீக்கெண்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி சூப்பரான தமிழ் திரைப்பட பாடல்களை உங்களுக்கு தொகுத்து வழங்க இருக்கோம். உங்களுக்காக முதல் பாடல் வந்துட்டே இருக்கு, நினைவு சின்னம் திரைப்படத்திலிருந்து பி. சுசீலாவின் குரலில் இளையராஜாவின் இசையல்.

நினைவு சின்னம் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, தூரல் நின்னு போச்சு, திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையல்.

ஜானகி மலேசியா வாசுதேவன் இணைந்து பாடிய பாடல் ஒலித்தது தூரல் நின்று போச்சு. திரைப்படத்திலிருந்து உள்ளம் கவர்ந்த பாடல்கள் வரிசையில உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் ஒன் பை ஒன்னா வந்துட்டே இருக்கு. அந்த வரிசையில அடுத்த பாடல் கேட்டு ரசிக்கலாம். ஜப்பானில் கல்யாணராமன் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள் இசையோடும் ஊட்டி FM 101.8 ஓடும்.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

உள்ளம் கவர்ந்த பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க நேர்களே. உங்கள் மனசுக்கு பிடிச்சமான சூப்பரான தமிழ் பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்த பாடல் கேட்டு ரசிக்கலாம். மந்திர புன்னகை திரைப்படத்திலிருந்து.

சில பாடல்கள் நம்ம காதுகளுக்கு மட்டும் கேட்கும், ஆனால் சில பாடல்களுக்கு பார்த்தீங்கன்னா காதையும் தாண்டி நம்ம இதயத்தை தொட்டுரும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான பாடல் தான் கேட்டோம் எஸ் ஜானகியின் குரலில் மந்திர புன்னகை திரைப்படத்திலிருந்து. இதே மாதிரி ஒரு சூப்பரான உணர்வை தர அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து தேவேந்திரன் இசையில்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM-க்கு விளக்கேற்றும் வேளை.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
0: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
2: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
3: பாடுபட்டு பொழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
0: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடி ஜோக் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
4: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமாடா.
0: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

0: சித்ராவின் குரலில் இளையராஜாவின் இசையில் பாடல் ஒலித்தது கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து.
1: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர், உங்கள் ஊட்டி FM 101.8 கேட்போம்.

இளையராஜாவின் இசை மற்றும் குரலில் பாடல் ஒலித்தது கோடைமழை திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, ஜல்லிக்கட்டு திரைப்படத்திலிருந்து.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனச புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
2: அடுத்த நிகழ்ச்சிக்கான அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 4:15.
1: ஆகாஷ்வாணி நாடகம். வடு நாடகம் எழுதியவர் ஜே. மெட்டில்டா விமலா. கதை மாந்தர்கள்: குழந்தை காவியாவாக எம். தான்யா, குழந்தை செல்வியாக பி. நிலாயனா, குழந்தை ஆனந்தியாக பி. நட்சத்ரா, குழந்தை சுமதியாக எம். ரக்ஷனா, மச்சக்காளையாக மயிலப்பன், கோவிந்தம்மாளாக சாந்தி சுரேஷ், ஆசிரியர் விமலாவாக பாலின் லெனினா, தாமோதரனாக எஸ். எம். முத்துகிருஷ்ணன், தமயந்தியாக கீதா மணி, மாவட்ட ஆட்சியர் காவியாவாக சோபனா, விழா அமைப்பாளராக எல். என். ஜி. ரவிசங்கர்.

0: வணக்கம் குழந்தைகளே.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம் வணக்கம். வருகை பதிவு பண்ணிடலாமா? செல்வி
2: உள்ளேனம்மா.
0: ஆனந்தி
3: உள்ளேனம்மா.
0: காவ்யா காவ்யா
4: காவ்யா இன்னைக்கும் வரலாமா?
0: ஏன் காவ்யா வரவே மாட்டா? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? உங்க ஊர் பொண்ணுதானே காவ்யா? அவளை நீங்க யாரும் பார்க்கலையா? சரி, அவ வீட்டுக்கு போய் நாளைக்கு அவங்க அப்பா அம்மாவை வந்து என்னைய பார்க்க சொல்லுங்க, சரியா? அப்படியா? அப்ப அவ அப்பாவை வந்து பார்க்க சொல்லுங்க.
5: ஐயோ, நாங்கெல்லாம் அந்த வீட்டுக்கு போக மாட்டோம் டீச்சர்.
0: ஏமா, நான் தான் கூட்டிட்டு வர சொன்னேன்னு பயப்படாம கூட்டிட்டு வாங்க.
5: யார் சொன்னாலும் அவங்க அப்பா கேட்க மாட்டா டீச்சர். அவளை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம்.
0: அப்படியா? சரி, இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சோனே அவங்க வீட்டை காட்டுங்க, நானே வந்து அவரை பாக்குறேன்.
6: டீச்சர், அவங்க வீட்டுக்கு போனா அவங்களை பார்க்கவே முடியாது. அவர் எங்கயாவது குடிச்சிட்டு படுத்து கிடப்பாது.
0: அப்படியா? அப்போ அவ வீட்டுல வேற யாராவது இருப்பாங்களா?
6: காவியாவோட அப்பத்தா தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாம கோழி வேலைக்கு போயிட்டு ராத்திரி தான் வருவாங்க டீச்சர்.
7: டீச்சர், டீச்சர்.
0: யாருமா? சும்மா உள்ள வாங்க.
7: டீச்சர், நானு.
4: டீச்சர், இவங்கதான் காவியாவோட அப்பத்தா.
0: வாங்க வாங்க. காவியாவ பத்தி தான் இவ்வளவு நேரம் விசாரிச்சுட்டு இருந்தேன்.
7: காவியா என் பேத்திதாம்மா.
0: ஏன் நீங்க காவியாவ பள்ளிக்கு அனுப்ப மாட்டீங்க?
7: அது வந்து
0: பிள்ளைங்களா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நேத்து கொடுத்தேல வீட்டு பாடம், அதை திரும்பி பாத்துட்டு இருங்க. நான் கொஞ்ச நேரம் காவியா பாட்டிக்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். வாங்கம்மா, நம்ம வெளியே போய் பேசலாம்.
7: சரிங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா, ஏன் காவியாவ பள்ளிக்கு அனுப்புறதில்ல? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன?
7: உடம்புக்கெல்லாம் நல்லாதாமா இருக்கு. பள்ளிக்கூடனா அவளுக்கு உசுருமா. அதுலேயும் உங்களைனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் டீச்சரு எங்கள் டீச்சர்னு உங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாம்மா.
0: காவ்யா ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்னாக இருப்பா. அது மட்டும் இல்லை, பள்ளிக்கூடத்துலேயே அவளை ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். அவ்வளோ திறமையான பொண்ணு.
7: சந்தோஷம் தாயி, சந்தோஷம். தாயில்லா புள்ள மாது. எனக்கும் வர வர பாதி கண்ணு தெரியல தாயி. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து மற்ற பிள்ளைகள் எல்லாம் விளையாட போவோம். ஆனால் என் பேத்தி நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு கஞ்சி ஆக்கிட்டு உட்காந்துருப்பாம்மா. என் கொலசாமிம்மா அவ.
0: அழாதீங்கம்மா, ஒரு மூணாவது படிக்கிற பிள்ளை இவ்வளவு பொறுப்பா இருக்காளா? ஆனா அவ பள்ளிக்கூடம் வராதத நினைக்கும் போது மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா. நான் இத ஒரு டீச்சர்ன்ற முறையில மட்டும் சொல்லல, ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து கேக்குறேன். காவியா ஒரு புத்திசாலி பொண்ணு, அவ புத்தி கூர்மைக்கு பெரிய ஆளா வருவா. பள்ளிக்கு தயவு செஞ்சு அனுப்பிச்சு வைங்கம்மா.
7: அம்மா, நானாமா அனுப்ப மாட்டேன்னு சொல்றேன். ஒரு கொலகார பயல பெத்த வயிறு பத்தி எரியுதுமா. எந்த நேரத்துல பெத்தேனோ, முப்பிறவியில நான் செஞ்ச பாவம்மா. இவன் வந்து என் வயித்துல பிறந்தது.
0: யார பத்திமா சொல்றீங்க? காவியாவோட அப்பாவையா?
7: ஆமாமா, ஆமா. குடிகார பைய அவன் தாமா எல்லாத்துக்கும் காரணம்.
0: அப்போ காவியாவோட அம்மா?
7: அந்த புண்ணியவதி பாவப்பட்டு செம்மா. இந்த பயலோட கொடுமை தாங்காம போய் சேர்ந்துட்டா. என்னைக்கோ நானும் போய் சேர்ந்திருக்க வேண்டியதுமா. இந்த பச்சை மண்ணுக்காக போற உயிரை கையில புடிச்சிட்டு திரியறேம்மா.
0: அவ்வளவு மோசமான ஆளா இந்த காவியாவோட அப்பா?
7: ஆமா.
0: சரிம்மா, எது எப்படினாலும் காவியாவ மட்டும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைங்கம்மா.
7: முடியாதுமா, முடியாது.
0: ஏமா இப்படி சொல்றீங்க?
7: அதை எப்படிமா நான் சொல்லுவேன்? குடிக்கிறதுக்கு காசு பத்தலன்னு அந்த பைய ஒவ்வொரு வீட்லயும் பத்து பாத்திரம் தேய்க்க இவள வேலைக்கு அனுப்புறம்மா.
0: என்ன கொடுமை இது! இத என்னால ஏத்துக்கவே முடியாது. நானே நேர்ல வரேன், காவியாவோட அப்பா கிட்ட நானே பேசுறேன்.
7: வேணாம் தாயி, வேணாம். மரியாதை கெட்ட பயமா, நீ அவங்கிட்ட வர வேணாம் தாயி.
0: பரவாயில்லம்மா, அவர் என்னை எவ்வளவு மரியாதை குறைவா பேசினாலும் பரவாயில்ல. காவியா மாதிரி ஒரு நல்ல மாணவிய நான் இழக்க விரும்பலம்மா. அவளோட எதிர்காலம் பாழா போறதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்துடக் கூடாது இல்லையா?
7: மகராசி, நீ நல்லா இருக்கணுமா. யாரோ பெத்த பொண்ண தன்னோட பொண்ணா நினைச்சு பாக்குறிய பாரு. நீ நல்லா இருப்ப, நல்லா இருப்பதாயி.
0: நான் நல்லா இருக்குது இருக்கட்டுமா, காவியா நல்லா இருக்கணும். அவ நல்லா படிக்கணும். என் கிட்ட படிக்கிற குழந்தைங்களை கடவுள் தந்த பரிசுகளா நினைக்கிறேன். அத ஒருபோதும் இழக்க நான் விரும்பல.
7: சந்தோஷமா, இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். அவனா நானானே பாக்குறேன். என்ன ஆனாலும் சரி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேமா. என் பேத்தி காவியாவை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேமா. என்னைக்கு படிக்க வந்த பிள்ளைய கடவுள் தந்த பரிசுன்னு சொன்னீங்களோ அப்பவே உங்களை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேமா. உங்ககிட்ட என் பேத்தி பெரிய ஆளா வருவா. நாளைக்கு வருவா பள்ளிக்கூடத்துக்கு, கட்டாயம் வருவா. இது சத்தியம்மா, நான் வரேம்மா.
0: ரொம்ப நன்றிமா.

0: Эй, Ада! Эй, Ада! Хэлоу, Дура! А?
1: Бави, Пая, иннекки кудичиртан вандиркя.
0: Эй, койиндамма, Ада! Энге ирука? Энна, адукула падуда эрака? А?
2: Эй, инни Аатан купидадада. Вайр патти эриюду.
0: Эриюда? А? Эриюда? குடத்துல தண்ணி எடுத்த அப்படியே வாயில ஊத்தவா உன் வயிற்றுக்குள்ள போய் வயிறு சும்மா குழு குழுன்னு ஆயிரும்.
2: வாயில ஊத்த வேணாண்டா, அப்படியே குடத்தை என் தலையில போடு, நானும் போய் சேர்ந்துருவேன். இந்த அநியாயத்தை சகிக்க முடியலடா.
0: சகிக்க முடியலையா? கிளம்பு கிளம்பு, தெருவுக்கு போ.
2: நான் ஏண்டா தெருவுக்கு போகணும்? என் வயசுக்கு உழைச்சு கஞ்சி குடிக்கிறேன்டா.
0: உழைக்கிறியா? அதுக்கு சம்பளம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை எடு எடு எடு.
2: வாய கட்டி சம்பாதிக்கிற பணத்தை பூரா இப்படி குடிச்சே அழிக்கிறியடா படுவாவி. எப்படா நீ திருந்த போற?
0: திருந்திடுறேன் திருந்திடுறேன், துட்ட கூடு திருந்திடுறேன்.
2: வெக்கமா இல்ல காசு கேட்க, உக்கார வச்சு சோறு போட வேண்டிய வயசுல உசுரோட கொள்றியடா.
0: நீ பெரிய மகாராணி, உன்னை உக்கார வச்சு பூசா பண்ணணுமா? உக்கார வச்சு
2: நான் செஞ்ச பாவம்படா உன்னைய பெத்தது. ஒரு அப்பாவி பிள்ளை ஒருத்திய கட்டி வச்சது அதை விட பெரிய பாவம்டா. ஒரு கால் கட்டு போட்டா திருந்திருவேன்னு நானும் மனக்கணக்கு போட்டேன் பாரு, மனக்கணக்கு ரொம்ப தப்புடா. எல்லாம் பாழா போச்சு.
0: போகும் சீக்காளிய கொண்டாந்து கட்டி வச்சு கேட்டா உன் அண்ணே மகன் உறவு விட்டு போக கூடாதுன்னு
2: அடைச்சி வாய மூடுற, பேசாத இதுக்கு மேல. அழகும் பொறுமையும் நிறைஞ்ச மகாலட்சுமிடா அவ. ஒரு நாள் ஒரு பொழுதாவது அவளை நிம்மதியா வாழ விட்டுருக்கியா? தாலி கட்டின அன்னைக்கே குடிச்சு புட்டு தெருவுல கிடந்த வேண்டா நீ. அந்த புண்ணியவதிக்கு நான் செஞ்ச பாவம்டா உன்னைய கட்டி வச்சது.
0: பாவம் ஒரே போடு, மண்டைய உடச்சு போடுவேன்.
2: ஓடாடா முதல்ல ஓட, அதை செய் முதல்ல, நானும் போய் சேர்ந்துறேன்.
0: சீக்கு பிடிச்சு போய் சேர்ந்துட்டா அவளை பத்தி என்ன இப்ப பேச்சு உனக்கு?
2: யாருக்குடா சீக்கு பிடிச்சிச்சு? மாமா மாமான்னு உன்னைய சுத்தி சுத்தி வந்தாளேடா. அவளை ஐசு வச்சு

0: பொண்டாட்டி இருந்தா என்ன இப்படி கேட்டுருப்பானா?
1: அப்பா சாமி நிறுத்துடா, உன் பொண்டாட்டி பாசத்தை காய்ச்சல்னு படுத்தா, கவனிக்காம விட்டு இருந்தா இன்னும் உன் கொடுமையை அனுபவிப்பாளேன்னு கடவுள் சீக்கிரமா எடுத்துக்கிட்டாரடா அவளை. பெரிய பாசம், வேசக்காரா.
0: நான் பாசக்காரனோ வேசக்காரனோ மோசக்காரனோ அத பத்தி உனக்கு என்ன கவலை? சோத்த போடு.
1: சோறும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. எங்கேயாவது தெருவுல போய் படுப்போ.
0: நான் இதுக்கு தெருக்கு போனா வேலைக்கு போறேல, அங்க காசு சம்பளம் கொடுத்துருப்பாங்கல்ல, பெத்தையில ஆகி போடு.
1: பாவி பயல, என்னால முடியலடா, பாதி கண்ணுதான் தெரியுது. உக்காந்து எந்திரிச்சா கிருகிருன்னு வருதுடா.
0: உக்காந்து எந்திரிச்சா கிருகிருன்னு சுத்துதா உனக்கு? ஆனா வாய் அடே அப்பா, இந்த தெரு நீளத்துக்கு கிளியுது. சோற போடு, நேத்தெல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு இல்லையா?
1: எப்பையும் ராவில 9 மணிக்கு தானடா வருவேன், அதிசயமா 7 மணிக்கு வந்து சோறு கேக்குறானே, சோறு நான் எங்கடா போவே?
0: ஓ அப்படியா, இனி மணி பார்த்துதான் சோறு கேக்கணுமாண்ணா. நான் எப்ப வேணாலும் வருவேன், எப்படி வேணாலும் வருவேன். உன் வேலை என்ன? சோறாக்கி வைக்கிறது அக்னியா?
1: ஆடுற மட்டும் ஆடுற, இந்த ஆண்டவை தாண்டா உனக்கு கேட்கணும்.
0: கேப்பாரு கேப்பாரு ஆண்டவன், நாங்க கேட்டா பதில் சொல்லிக்கிறோம். சோழியா பாரு.
1: ஏன் சோழிய எங்கடா பாக்க விடுற? உன் சோழிய நீ உருப்படியா பாரு, குடும்பம் விளங்கும்.
0: என்ன அத்த ரொம்ப பேசுற?
1: ஏழை நிறுத்துறா, இருக்கிற 1-2 சாமானி உடைச்சிடாதரா, உனைய கெஞ்சி கேக்குறேன், நிப்பாட்டுறா.
0: அப்படிவா வலிக்கு? உன்னெல்லாம் 4 3 போட்டாதே வலிக்கு வருவேன். பெத்தவளாச்சன்னு பார்த்தா ரொம்ப பேசுற. எங்க நான் பெத்த அந்த அலுமூஞ்சி, அதை கூப்பிடு.
1: பள்ளிக்கூட போற பிள்ளைய அடிச்சு புத்தக பைய எரிச்ச பாவிடா நீயே. நீ தின்னு கொழுக்கிறதுக்கு 8 வயசு பிள்ளைய 4 வீட்டுக்கு 10 பாத்திரம் தைக்க அனுப்புறியாடா, அது நல்லா இருக்காடா உனக்கே? அந்த புள்ள உழைக்கிற காசுல சாப்பிடறது அவமானமா இல்லையா உனக்கு?
0: முதல்ல உன் மருமகள தூக்கி பேசின, இப்ப நான் பெத்த அந்த அலுமூஞ்சி, அதான் உன் பேத்தி காவியா. உனக்கு ஒசத்தி வரட்டும் வரட்டும், அந்த அலுமூஞ்சிய
1: பெத்த புள்ளன்னு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பாசம் இல்லாம இருக்கேடா, அது ஒரு ரத்தம்டா. உனக்கு ஒண்ணுன்னா அந்த புள்ள துடிக்கிற துடி எனக்கு தான்டா தெரியும். அவதான்டா பசித்த வயத்துக்கு சோறு போடுவா.
0: ஆத்தா அப்படிலாம் ஒரு அசம்பாவிதான் இந்த மச்ச கால இருக்க வர நடந்துடாது. நீ ஒன்றும் ரொம்ப வீத்தாத, ஆம்பளை சிங்க கூட்டிய பெத்து கூட்டினா அவ ஒருத்தி என்கிட்ட கடந்து வந்தவ, இந்த அலுமூஞ்சி பொம்பளை பிள்ளைய பெத்துட்டு போயிட்டா. இது கட்ட கட்டுக்கு படிக்கணுமா? படிச்சு சில்லா கலெக்டர் ஆக போறாலும் சில்லா கலெக்டர் கைய காலம் முறிச்சு விடுவேன். ஆமா ஒரே முறி.
1: ஏய் நிறுத்துடா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன சோத்துல விஷத்தை வச்சு கொண்டு போடுவேன். பெத்த புள்ளன்னு கூட பாக்க மாட்டேமா. போ எங்கயாவது தொலைஞ்சு போயிட்டு வா, அந்த பச்சை புள்ள வந்து சோறு ஆக்கி வைக்கோ, தின்னு கொளுத்துட்டு போ.
0: இப்போ சொன்னியே, இது நியாயமான பேச்சு. எங்க சுருக்கு பையே, சுருக்கு பையில இருந்து கொஞ்சம் திட்ட வெட்டு ஒரு ஊத்து ஊத்திட்டு வந்துடுறேன். கூட கூட
1: இந்த தொலைஞ்சு போடா முதல்ல. கடவுளே என் பேத்திக்கு நல்ல காலம் பிறக்காதா, இந்த படுபாவிக்கு நல்ல புத்தி வராதா, உன்னைத்தான் கடவுளே நம்பி இருக்கேன்.

0: அப்பத்தா அப்பத்தா, ஏ அப்பத்தா தூங்கிட்டியா?
1: இல்லம்மா, சும்மா அப்படியே படுத்தேன். என்னறியாம படுத்து கண்ணை மூடிட்டேன்.
0: வடக்கு தெரு கடைக்காரர் வீட்டுல விசேஷம் அப்பத்தா, அதான் பாத்திரம் நிறைய சேர்ந்து போச்சு, அதான் லேட் ஆயிருச்சு.
1: இந்த பச்சை மண்ணு இந்த வயசுல கஷ்டப்படுதே. அட கடவுளே, இந்த புள்ளைய கரை சேர்க்க மாட்டியா?
0: என்ன அப்பத்தா நீயே பேசிக்கிற?
1: ஒண்ணு இல்லடா, சும்மா நானா புலம்புறேன்.
0: அப்பத்தா, மளிகை கடைக்கார வீட்டு அம்மா ரொம்ப நல்லவங்க அப்பத்தா. என்னைய

0: சாப்பிட சொன்னாங்க அப்பத்தா, எனக்கும் ஆசையா இருந்துச்சு, பசிக்க வேற செஞ்சுச்சு.
1: சாப்பிட்டுருக்க வேண்டியதானம்மா.
0: அவங்களும் தட்டுல எடுத்து வச்சாங்க அப்பத்தா, ஆனா நான் சாப்பிடல.
1: ஏமா, பசியோட இருந்தேன்னு சொல்ற, சாப்பிட்டுருக்கலாம்ல அத்தா.
0: எனக்குதான் உன் நினப்பு வந்துருச்சே.
1: அடி அத்தே, அடுத்த பிறவியில உனக்கு நான் மகளா பிறக்கணும் தாயி.
0: அழுகாத அப்பத்தா, நாங்க இருந்து கிளம்பிட்டேன், ஆனா அந்த அம்மா தான் என்னை கூப்பிட்டு உனக்கு சாப்பிட பார்சல் கட்டி கொடுத்துருக்கேன், நீ அங்க போய் சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்தா நீ சாப்பிடு.
1: கொண்டா கொண்டா தாயி, பிரிச்சு உனக்கு நான் வைக்கிறேன், பசியோட இருக்கேன்னு சொன்னியே, கொண்டா.
0: நீ சாப்பிட அப்பத்தா, இந்தா இந்த வடைய சாப்பிட அப்பத்தா, உனக்குதான் வடைனா ரொம்ப பிடிக்கும்ல.
1: கொண்டா தாயி, சாப்பிடறேன் சாப்பிடறேன். அத்தா, உங்க அப்ப வந்துருவான், சீக்கிரம் உலைய வைக்கணும். நீ ரொம்ப களைப்பா வந்திருக்க, நீச்சத்தை உட்காரு, அப்பத்தா அடுப்ப பத்த வைக்கிறேன்.
0: அட சும்மா அப்பத்தா, நீ உட்காரு, நீ தண்ணிய சட்டியில ஊத்துறதுக்கு பதிலா அடுப்புல ஊத்திருவ, உனக்குதான் கண்ணு தெரியாதுல்ல.
1: அடி ஆத்தி, எனக்கே சமையல் சொல்லி கொடுக்கறியா? நான் அரிசிய களையிறேன், வா வந்து அடுப்ப பத்த வைதாயி. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? அந்த பசியா இருக்கேன்னு சொன்னிய, ஒரு வாய் சாப்பிடு.
0: அப்பத்தா இருக்கட்டும் அப்பத்தா, நான் சமைச்சத நான் சாப்பிட்டுக்கிறேன்.
1: அப்ப கொண்டு வந்தத என்னமா பண்ண போற?
0: அது அப்பா பாவம் அப்பத்தா, அப்பாவுக்கு கொடுத்துடலாம்.
1: இன்னுமாடி அந்த மிருகத்தை உன் அப்பான்னு சொல்ற, எதுக்கெடுத்தாலும் கைய ஓங்குறியா, மனசு நோகுற மாதிரி பேசுறியா, திட்டுறியா, அவன் சாப்பிடணும்னு நீ பட்டினியா இருக்கியாத்தா, என்ன புள்ள நீ.
0: நான் உன் செல்ல பேத்தில அப்பத்தா, என்ன இருந்தாலும் அது என்னோட அப்பா இல்ல, என்னைய எப்படி பேசினாலும் அடிச்சாலும் எனக்கு என் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்பத்தா.
1: அதாண்டி பெத்த பாசங்கிறது, குடிச்சு குடிச்சு மிருகமாயிட்ட உன் அப்பனுக்கு இந்த பாசமே வறண்டு போச்சுடி. காவியா, நாளையில இருந்து நீயே பள்ளிக்கூடம் போற, சரியா?
0: ஐயோ வேண்டாம் அப்பத்தா, அப்பா அடிப்பாரு.
1: அத நான் பாத்துக்கிறேன், நீ ஒரே முடிவாரு.
0: ரொம்ப நாளா நான் பள்ளிக்கூடம் போலையே அப்பத்தா, இப்ப போனா டீச்சர் திட்டுவாங்களே என்ன?
1: அதெல்லாம் ஒன்னும் திட்டமாட்டாங்க.
0: உனக்கு எப்படி தெரியும் அவங்க திட்டமாட்டாங்கன்றது?
1: நேத்து உன் பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன் காவியா.
0: நெசமாவா அப்பத்தா? எங்க விமலா டீச்சரை பாத்தியா? அப்பத்தா எங்க டீச்சர் ரொம்ப நல்லவங்க, எனக்கு எங்க டீச்சரை ரொம்ப பிடிக்கும்.
1: உங்க டீச்சர் அம்மாவுக்கும் உன்னைய ரொம்ப பிடிக்குமா?
0: அப்படியா, யாரு சொன்னா அப்பத்தா?
1: உங்க விமலா அம்மாவே தான் சொன்னாங்க, நீ அவங்களுக்கு புள்ள மாதிரியா.
0: நீ சும்மா தானே சொல்ற அப்பத்தா, நான் அவங்க பிள்ளை மாதிரி நான் சொன்னாங்க.
1: நான் எதுக்கு சும்மா சொல்ல போறேன், அவங்க சொன்னதை வச்சு தானே சொல்றேன். அதுக்கு மேல நீ தான் நம்பர் ஒன்னா, நல்லா படிப்பேன்னு சொன்னாங்க.
0: ஆமா அப்பத்தா, விமலா டீச்சர் நல்லா சொல்லி கொடுப்பாங்க, எனக்கும் ஆசை ஆசையா இருக்கு பள்ளிக்கூட போக. அப்பாதான் என் புத்தகம் பை எல்லாத்தையும் எரிச்சுட்டாங்களே.
1: நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, விமலா டீச்சருக்கு எல்லாம் தெரியும், அவங்க உனக்கு எல்லாம் வாங்கி தருவாங்களாம். நீ இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு போகலனா அவங்களே நேரடியா வந்துருவாங்க. ஆமா.
0: ஐயோ வேண்டாம் வேண்டாம், நானே போயிடுறேன், ஆனா அப்பாவை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு.
1: படிக்கிற வயசுல போய் படி, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்.
0: அன்னைக்கு நீ சொன்னதான் நான் போனேன், தெருவில வச்சு விரட்டி விரட்டி அடிச்சிருச்சு அப்பா, இன்னைக்கு நீ பாட்டுக்க சொல்லிட்டு போயிருவ.
1: பயப்படாம நீ போமா, அப்பத்தான் நான் இருக்கேன். நான் நாளைக்கு வேலைக்கு போகல, என்ன எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன்.
0: நான் வீட்டு வேலைக்கு போறேனே, அவங்க கேட்டாங்கன்னா?
1: இனிமே நான் வரமாட்டேன், பள்ளிக்கூட போறேன்னு சொல்லு.
0: என்னவோ பயமா இருக்கு அப்பத்தா, அப்பாட்ட வேணா நீ கேக்குறியா? அப்பத்தா நீ களைஞ்ச அரிசிய கொடு, ஒலை கொதிச்சிருச்சு, நான் போடுறேன்.
1: இந்தா இந்தா பாத்து போடுமா, கையில சுற்றாம போடு, இந்தா அரிசிய போடு முதல்ல.
0: கொடு அப்பத்தா, என்னவோ புதுசா போடுற மாதிரி சொல்ற அப்பத்தா.
1: என்னதா?
0: என் பென்சிலு பேனா யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து வைக்கட்டுமா?
1: எடுத்து வை. காலையில கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்பத்தா பள்ளிக்கூடத்துல போய் உன்னை விட்டுட்டு வந்து போறேன்.
0: சந்தோஷமா இருக்கு அப்பத்தா.
1: நல்லா அடுப்பை எரிய விடு, முதல்ல எங்க அப்பன் வர்ற நேரம் சுடுதண்ணிய காலில் ஊத்திட்டு வருவேன். நேத்து வச்ச கருவாட்டு குழம்ப சுட வை, இல்லாட்டி அதுக்கும் கத்திவேன்.
0: அப்பாவுக்கு தான் நான் கொண்டு வந்த பலகாரம் இருக்கே.
1: அது உனக்கு கொடுத்ததுடி, அதை நீ சாப்பிடு.
0: அப்பா சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிறத நான் சாப்பிடுறேன்.
1: நீ தான் உங்க அப்பா அப்பான்னு உருகுற, அவன் உன்னைய வெறுத்து ஒதுக்குறான். என்னைக்கு இந்த பயலுக்கு பிள்ளையோட பாசம் தெரிய போதோ தெரியல. நாய் வேற குறைக்குது.
2: இந்த மச்சை கால வர ரோட்ல ஒரு பயம் நிக்க கூடாது, அது நாயா இருந்தாலும் சரி பேரா இருந்தாலும் சரி.
1: காவியா, உன் அப்பன் வர்ற மாதிரி சத்தம் கேக்குதுடி பாரு. ஊரையே கூட்டிக்கிட்டு வரையா?
0: ஆமா அப்பத்தா, நான் ஒரு ஓரமா போய் உட்காந்துக்கிறேன்.
2: அத்தா கோவிந்தம்மா, அத்தா குழபசியா இருக்கு. சாப்பாடு சாப்பாடு வையே.
1: தாடா சாப்பாடு போட்டலாம், சாப்பிடு.
2: நல்லா இருக்கா?
1: ஏண்டா மெதுவா சாப்பிடேண்டா, அவுக்கு அவுக்குன்னு திங்கிறவன்.
2: யார் கொடுத்ததா இவ்வளோ ருசியா இருக்கு?
1: உன் மக வேலை செஞ்ச இடத்துல சாப்பிட சொல்லியிருக்காங்க, வேணான்னு சொல்லி கையில கட்டி கொண்டு வந்திருக்கா.
2: இப்ப தெரியுதா இந்த அப்பாவோட அருமை? பேத்திக்கு வீடு வீடா வேலைக்கு போன இப்படி நல்லா சோறு கிடைக்குதுல்ல.
1: டேய், எல்லாத்தையும் வலிச்சு தின்னுப்படாத, அந்த பச்சை மண்ணுக்கு கொஞ்சம் வயிடா.
2: குழல் பசியில இருக்கான். எனக்கு இத பத்திலாம் கவலை இல்லை. எனக்கு தெரியும் இவ அங்க திருப்பிட்டுதான் வந்திருப்பா. தூக்கமா வருது, தூங்குறேன்.
0: அப்பத்தா, அப்பா கிட்ட பள்ளிக்கூடம் போறத பத்தி சொன்னியா?
1: அத விடு, நாளைக்கு நீ பள்ளிக்கூடம் போறது உறுதி. வந்து வடிச்ச சாப்பாடை முதல்ல சாப்பிடு காவியா, வா. மிச்சம் வைக்காம முழுங்கி புட்டு எப்படி கொரட்ட விடுறேன் பாரு, கொரட்ட. நீ வா, நீ சாப்பிடு முதல்ல.

0: வணக்கம் குழந்தைகளே.
1: வணக்கம் அம்மா.
0: காவ்யா, பரவாயில்லையே, உங்க பாட்டி சொன்ன மாதிரியே உங்களை அனுப்பி வச்சிட்டாங்களே.
2: வணக்கம் டீச்சர். எங்க அப்பத்தா நேத்து ராத்திரியே சொல்லிட்டாங்க நீ பள்ளிக்கூடத்துக்கு போகலாம்னு. சந்தோஷத்துல எனக்கு தூக்கமே வரல. ரொம்ப நன்றி டீச்சர்.
0: எனக்கெல்லாம் நன்றி சொல்லாத காவ்யா, உங்க பாட்டிக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க தான் நேத்து இங்க வந்து என்னைய பார்த்து கண்டிப்பா பள்ளிக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க.
2: டீச்சர், என் புத்தகம் பையு.
0: அத பத்திலாம் நீ எதுக்கு கவலைப்படுற? இங்க பாரு, நானே உனக்கு புதுசா புத்தகம் பையு எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். அந்த மேஜையில வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கோ. தினமும் பள்ளிக்கு தவறாம வந்துடணும், சரியா?
2: கண்டிப்பா வருவேன் டீச்சர். என் அப்பத்தா நான் இருக்கேன், கவலைப்படாம போன சொல்லுச்சு டீச்சர். டீச்சர், என்னைய ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்களாமே, அது உண்மையா டீச்சர்?
0: ஆமாண்டா, நீதான் எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கியே. பெஸ்டா இருந்தா எல்லாத்துக்கும் பிடிக்கும் தானே? உனக்கு எது வேணும்னாலும் டீச்சர் கிட்ட தயங்காம கேளு, சரியா? நீ ரொம்ப பெரிய ஆளா வரணும், ஓகேயா?
2: டீச்சர், நானும் உங்களை மாதிரியே பெரிய டீச்சரா வரணும் டீச்சர்.
0: உனக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் டீச்சர் என்ன டீச்சர், அதுக்கும் மேல பெரிய ஆளா வருவ. சரி, இந்தா இந்த சாக்லேட்டை எல்லா பிள்ளைங்களுக்கும் போய் கொடு.
2: எதுக்கு டீச்சர் சாக்லேட் எல்லாருக்கும்?
0: வரமாட்டியோன்னு நினைச்சிட்டே இருந்தேன், ஆனா இப்ப வந்திருக்கீல, அந்த சந்தோஷத்தை கொண்டாட வேணாமா? அதுக்குதான் சாக்லேட்.
2: நானும் உங்களுக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன் டீச்சர்.
0: அப்படியா, எனக்கு கொண்டு வந்திருக்கியா? என்னது அது?
2: பூவ டீச்சர். காலையில அப்பத்தாவோட கோவிலுக்கு போனேன், அங்க வாங்கினது டீச்சர்.
0: ரொம்ப நன்றிடா செல்லம். இப்ப நான் இதை வாங்கிக்கிறேன், அதுவும் உனக்காக. இனிமே இந்த மாதிரி எல்லாம் நீ வாங்கிட்டு வரக்கூடாது. நீ நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் ஒரு நாள் என்னைய வந்து பார்க்கணும், அப்ப நீ எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன், சரியா செல்லம்? இப்ப நீங்க வகுப்புக்கு போங்க.
3: காவ்யா, காவ்யா, எங்க இருக்க?
2: டீச்சர், டீச்சர், எங்க அப்பா, எங்க அப்பா கூப்பிடுறாரு, நான் போகவா?
0: நீ உட்காரு காவ்யா, என்ன கேட்காம வெளியே எங்கேயும் போக கூடாது, நான் பாத்துக்கிறேன்.
3: ஏய் காவ்யா, எங்க இருக்க? உள்ள வந்தேன், வெளுத்து முடுவே வெளுத்து.
0: காவ்யா, என்ன நடந்தாலும் நீ வெளியே வராத, நான் போய் என்னன்னு பாக்குறேன். ஹலோ, என்ன உங்களுக்கு இங்க அனாவசியமா சத்தம்? ஸ்கூல்ல எல்லாம் சத்தம் போடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? முதல்ல ஸ்கூல் கேம்பஸ் விட்டு வெளியே போங்க.
3: போறேன், தாராளமா போறேன், ஆனா என் மக காவியாவை அனுப்பு.

0: பள்ளிக்கூடத்துல படிக்கிற சின்ன குழந்தைய வீட்டு வேலைக்கு அனுப்பி அந்த காசுல குடிக்கிறீங்களே, உங்களுக்கு அவமானமா இல்ல?
1: மான அவமானத்தை பத்தி நீ பேசாதம்மா. மரியாதையா என் புள்ளைய அனுப்பு. அது ஏன் புள்ள, அதுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலைய மட்டும் பாரு.
0: நான் என்னோட வேலைய சரியா தான் பாக்குறேன். நீங்க தான் தேவையில்லாம இங்க வந்து தொந்தரவு செஞ்சுக்கிருக்கீங்க.
1: நல்லா இருக்குமா உங்க பெத்த பிள்ளைக்கு படிப்பு வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான், நீ இல்லை.
0: ஒரு குழந்தை படிக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டிய உரிமை அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. காவ்யா நல்ல பொண்ணு, நல்லா படிப்பா. தயவு செஞ்சு அவளை படிக்க விடுங்க.
1: எனக்கு ஏ காவ்யா, வெளியே வரியா இல்ல நான் உள்ள வரவா?
2: டீச்சர், டீச்சர், பயமா இருக்கு டீச்சர், நான் போயிடுறேன் டீச்சர்.
0: காவ்யா நீ பயப்படாத, அப்படியே உள்ளேயே உட்காரு. அவ எப்படி கூப்பிட்டாலும் வரமாட்டா. தயவு செஞ்சு நீங்க போங்க.
1: எப்படி போறது? துட்டுமா துட்டு. வீட்டு வேலைக்கு அட்வான்ஸா துட்டு வாங்கியிருக்கேன்ல, இவளை நம்பி நீ தருவியா?
0: நான் தரேன், அவளுக்காக நான் தரேன். ஆனா அவளை மட்டும் தொந்தரவு பண்ணாதீங்க, அவ படிக்கணும்.
1: நீ தெரியா என்ன பிச்ச போடுறியா? வந்தாமா டீச்சர் சொல்லிய பார்த்தாமா போனமான்னு இருக்கணும். எனக்கு இவங்க தராங்களாம்ல, தராங்க நான் மானஸ்தன்.
3: போடா இவனே, வெக்கமா இல்ல? மானத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு யோக்கியதை வேணா? நான் நினைச்சேன்டா பள்ளிக்கூடத்துக்கு வந்து குட்டி கலாட்டா பண்ணுவேன்னு நினைச்சேன்டா. அதனால தான்டா நான் வந்தேன். முதல்ல வெளியே போடா.
1: நினைச்சே பெத்த தாயின்னு பாக்குறேன், ஒரே அடியில மண்டைய புலந்து விடுவேன். ஆமா, நீ கூலி வேலைக்கு போகாம இங்க என்ன பண்ற?
3: நான் வேலைக்கு போறத பத்தி உனக்கு என்னடா அக்கறை? நீ உழைச்சு சம்பாதிச்சு பெத்த வயிறுக்கு முதல்ல கஞ்சி ஊத்துறா, வேலைக்கு போகாம கிடைக்கிற காசையும் குடிச்சு அழிக்கிற, நீ எப்படா என்னை கேள்வி கேட்க முடியும்?
1: நான் கேட்காம ஏன் கேப்பேன்? சாகுற வயசுல உனக்கு
3: கேளுடா கேளு. உன்னைய பெத்த கொடுமைக்கு என்ன வேணாலும் கேளு. அந்த மகராசி என் மருமகளோட நானும் மேல போயிருக்கணும். இந்த பச்சை மண்ணுக்கு தாண்டா தவிச்சுக்கிட்டு
1: கிடைக்கேன். காஞ்ச மண்ணாவது பாசம் பொங்கி வழியுதோ பத்தி மேல?
3: ஆமாடா, அவளுக்காக தான் நான் உசிரியே வச்சிருக்கேன். உன்ன மாதிரி ஒரு கொடுமைக்காரங்கிட்ட விட்டுட்டு நான் எப்படா இருக்க முடியும்? பெத்த புள்ளன்னு அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிருப்பியா நீ? ஒரு நாளைக்காச்சும் அன்பா நாலு வார்த்தை பேசிருப்பியா நீ? அந்த பிள்ளைய படிக்கவாத விட்டுருப்பியாடா நீ பாவி.
1: உன்ட்டு பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. மோல் நீ விலகு, விலகு. இது அப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு. நீ யார் இதில் தலையிடுறது?
3: டேய், நீ நல்ல அப்பனாக இருந்தா நான் ஏண்டா தலையிட போகிறேன்? போடா, அந்த பிள்ளைய படிக்க விடு.
1: ஏய் ஆத்தா, என் பிள்ளைய எனக்கு பார்த்துக்கிற தெரியும், போவில்லை. கிளம்பு முதல்ல, நீ எடுத்த காலி பண்ணு. ஏ காவியா, வெளியே வரியா? நான் வரவா.
4: என்னைய மீறி நீ உள்ள போடா பாக்கலாம்.
1: நீ என்ன கோட்ட சேவர? உன்ன மீறி போற ரொம்ப பெரிய விஷயம் பாரு.
3: ஏய், என் பணத்தை தாண்டி தாண்டா நீ உள்ள போக முடியும்?
1: வாசிய என்ன என் கெடுக்குன்னா இந்தா வரேன், உன்னை போட்டு தள்ளிட்டே போறேன். இரு, அந்த
3: இந்த பர்றா கம்ப தூக்காதரா.
1: ஏய்
3: அடிக்காதரா.
0: ஐயோ அம்மா, ஐயோ அடிக்காதீங்க, அடிக்காதீங்க.
5: ஐயோ அப்பதான்,
0: ஐயோ ஐயோ, அவங்க மண்டை உடைஞ்சு ரத்தமா வருது. அவங்க கீழே விழுந்துட்டாங்க.
1: அப்பவே சொன்னேன்ல மண்டைய புலப்பேன்னு. அப்படியே கேட அந்த புலந்த மண்டையோட உன் மண்டையில.
0: ஐயோ ஐயோ, ரத்தம் ரொம்ப போகுது. யாராவது வாங்கலே, யாராவது வாங்க.
1: மூச்சிருக்கா இல்லையா தாய் கிழவிக்கு?
5: அப்பதான், அப்பதான், கண்ணு திறந்து பாரு. அப்பதான்
1: அழு மூஞ்சி, உன்னாலதான் இவ்வளவும் ஆச்சு. உன்னைய
2: அடிக்காதீங்கப்பா, அடிக்காதீங்க, வலிக்குது ப்ளீஸ்ப்பா.
0: காவியா, காவியா, நீ உள்ள வந்துரு. யோ, நீ மனுஷனா? மனுஷனா நீனு? இந்த சின்ன பிள்ளைய போட்டு அடிக்கிற?
2: டீச்சர், டீச்சர், அப்பா கையில கத்தி வச்சிருக்காங்க டீச்சர், நீங்க போயிடுங்க டீச்சர். அம்மா, அப்பா, என்ன விட்டுருங்கப்பா.
1: இனியோட உன்னைய தலை முழுகிறேன், வீட்டுக்கு வா. உன்னைய பொம்பளை பிள்ளை, உனக்கு என்ன படிப்பு? நீ நான் படிச்சு கிளிக்க போற.
0: இங்க பாருங்க, அந்த பிள்ளைய விட்டுருங்க, இல்ல இந்த கம்பால உன் தலைய
1: உடைச்சிருவேன். நான் அடிக்க வர டீச்சர். நீ டீச்சர்னா கரும்பலைகள் எழுதணும், ஊர்காரங்களை அழிக்க கூட தெரியாதம்மா.
0: காவியா, காவியா, நீ ஓடாத, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். காவியா, காவியா,
1: அழுமூஞ்சி, என்னால ஓடி வர முடியல. எங்க சுத்தியும் நீ வீட்டுக்கு தானே வரணும். வா, உனக்கு இருக்கு கச்சேரி, வா. Oh, no.

0: தண்ணி இல்லைன்னா பரவாயில்ல, சீக்கிரம் வாங்க. என்னங்க வண்டி புறப்பட போகுது, சீக்கிரம் வாங்கங்க. வாங்க கைய பிடிங்க, ஏறுங்க.
1: ஐயே அந்த பாட்டில் முதல்ல கொடுங்க.
2: கடைக்காரே சில்லறை எடுத்து தேடி தர்றதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு.
1: ஒரு நிமிஷம் லேட் ஆயிருந்தாலும் ட்ரெயினை பிடிச்சிருக்க முடியாது தெரியுமா?
2: என்ன உன சொல்ற? சரி சரி, தண்ணி முக்கியம்ல. இருந்த ஒரு பாட்டில் தண்ணியும் கீழே கொட்டிருச்சு. அடுத்து எங்க வண்டி நிற்கும்னு யாருக்கு தெரியும்? வாங்கி வச்ச சாப்பாடு வேற அப்படியே இருக்குது.
1: வாங்க வந்து உட்காருங்க, முதல்ல வேர்வையை தொடங்க.
2: இந்த முதல்ல தண்ணியை குடி. அப்போல இருந்து ரொம்ப தண்ணி தாகமா இருக்குன்னு சொன்னேல, இந்த
1: ஒரு நிமிஷம் ஆடியே போயிட்டேங்க. நினைச்சு பார்த்தா உடம்பே பதறுது, இன்னும் மனசு ஆறல.
2: என்னை விட உனக்குத்தான் ரொம்ப வேர்க்குது. பதட்டப்படாத, அதான் வந்துட்டேன்ல.
1: இன்னொரு முறை இழப்ப தாங்குற சக்தி எனக்கு இல்லைங்க.
2: தமயந்தி ரிலாக்ஸ். எதுக்கு பழசெல்லாம் நினைக்கிற?
1: எப்படிங்க நினைக்காம இருக்க முடியும்?
2: நினைச்சு என்ன ஆக போகுது? வேதனை தான் மிஞ்சோ. இத மறக்கிறதுக்கு தானே ஊர் ஊரா கோவில் கோவிலா சுத்திட்டு இருக்கிறோம்.
1: என்னால மனசை கட்டுப்படுத்த முடியலங்க. நைட் எல்லாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது.
2: இந்த வேதனை உனக்கு மட்டும்தானா? நானும் தினமும் இந்த சித்திரவதை அனுபவிக்கிறேன். புரிஞ்சுக்க தமயந்தி.
1: நாம யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு?
2: கடவுளே, கடவுளுக்கு நம்ம மேல ரொம்ப பிரியம் அதிகம்னு நினைக்கிறேன். என்ன துன்பம் கொடுத்தாலும் தாங்குவாங்கன்னு நினைச்சாரு என்னமோ. கடவுள் நமக்கு ஒரு வழி கொடுக்காம இருக்க மாட்டார் தமயந்தி.
1: ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போதும் இதைத்தான் தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். எங்களுக்கு அமைதியான வாழ்க்கையை கொடுன்னு தான் கேட்டுக்கிறேன்.
2: கண்டிப்பா அந்த தெய்வம் நமக்கு கொடுக்கும்னு நாம் நம்புவோம். நமக்கு அந்த தெய்வத்தை விட்டா வழி இல்ல தமயந்தி, வேற வழி இல்ல.
1: திடீர்னு யாருமே இல்லாத மாறிட்டோமோன்னு தோணுதுங்க.
2: உண்மைதான் தமயந்தி. நாம செஞ்சுக்கிட்டது காதல் கல்யாணம். உன் வீட்லயும் சரி என் வீட்லயும் சரி யாரும் நம்மளை ஏத்துக்கல. அதனாலதான் தொலைதூரமா வந்து யாரோட தொடர்பும் இல்லாம நம்ம வாழ்க்கைய ஆரம்பிச்சோம்.
1: நல்ல வாழ்க்கையா தாங்க நம்ம வாழ்க்கை அமைஞ்சது. சந்தோஷமா தானே இருந்தோம். அழகான புத்திசாலியான காவியா பிறந்ததுல இருந்து நம்ம வாழ்க்கை சந்தோஷமா தானே போச்சு.
2: உண்மைதான் தமயந்தி, உண்மைதான். நம்முடைய ஒரே ஆறுதல், ஒரே சந்தோஷம் நம்முடைய மக காவியாதான்.
1: யாரு கண்ணு பட்டுச்சோ நம்ம தலை மேல இப்படி ஒரு இடி விழுந்துருச்சு?
2: அது நான் செஞ்ச தப்பு. நீ அப்பவே வேணாம்னு சொன்ன, நான் தான் உன் பேச்ச கேட்கல தமயந்தி.
1: நீங்க உங்களை குறை சொல்றத முதல்ல நிறுத்துங்க பிளீஸ்ங்க.
2: இல்ல தமயந்தி, இல்ல, நான் உன் பேச்ச கேட்டிருக்கணும். நான் தான் பிடிவாதமா அனுப்புனேன்.
1: அதுக்கு பேர் பிடிவாதம் இல்லைங்க, உங்க பிள்ளை மேல நீங்க வச்ச அன்பு செல்லம்.
2: அதே தான் என்னுடைய செல்லத்தை

0: பிரிச்சிருச்சு, என்கிட்ட பிரிச்சிருச்சு.
1: அழுகாதீங்க, நீங்க அழுத நானும் அழுதுருவேன். டூர் போறதுக்கு தகப்பனா நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்க. இப்படி ஒரு விபத்து நடக்கணும் யாரு நினைச்சது? காலேஜ் ஃபைனல் இயர் லாஸ்ட் சான்ஸ்ல உங்க பொண்ணு உங்களை வற்புறுத்தி கேட்டதால தானே நீங்க சம்மதிச்சீங்க.
0: விதி தமேந்தி, இப்படிதான் நடக்கும்னு கடவுள் எழுதி வச்சத யார் மாத்த முடியும்? இருந்ததை பறிச்சுக்கிட்ட கடவுளுக்கு புதுசா ஒண்ணு கொடுக்க முடியாமல போகும்.
1: போதுங்க, இந்த பேச்ச நிப்பாட்டிடுவோம். போங்க, போய் கையை கழுவிட்டு வாங்க, சாப்பிடுவோம்.
0: இந்த ரயில் பயணத்துல நிறைய புதிய முகங்களை சந்திக்கிறது நம்ம பழைய நினைவுகளை மறக்கிறதுக்கு உதவியா இருக்கும் தமேந்தி.
1: நிச்சயமாங்க. சரி வாங்க, பசிக்குது, கைய கழுவிட்டு வாங்க.
0: சரி வர்றேன்.
2: யாருங்க இந்த சின்ன பொண்ணு? எங்க இருந்து கூட்டிட்டு வர்றீங்க?
0: கை கழுவ போன இடத்துல பாத்ரூம் கிட்ட அந்த பொண்ணு பரிதாம உட்காந்துருந்தா, கையில வேற காயமா இருக்குது.
2: என்ன
0: பார்த்து பயந்தா? அதான் உன்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கிறேன்.
2: வாடா செல்லம், ஸ்கூல் யூனிஃபார்மோட இருக்கியே, கையில வேற ரத்த காயமா இருக்கு. உங்க அப்பா அம்மா எங்க? எப்படி நீ ட்ரெயின்ல ஏறின?
3: என் அப்பத்தான், எங்க அப்பா.
0: பாப்பா, நீ எதுவும் சொல்ல வேணாம்ப்பா, என் பக்கத்துல வந்து உட்காரு. உன்னை பார்த்தா ரொம்ப களைப்பா தெரியுதே. சாப்பிட்டாடா செல்லம்?
3: இல்லை இல்லை.
0: முதல்ல சாப்பிடுமா? தமேந்தி, சாப்பாடு எடுத்து பிள்ளைக்கு வை. முதல்ல சாப்பிடட்டும், அப்புறமா விசாரிக்கலாம். சாப்பிடு பாப்பா. பாப்பா சாப்பிடுமா? சாப்பிடு.
3: ரொம்ப நன்றிங்க.
2: நன்றியெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம், முதல்ல சாப்பிடு.
0: அந்த தயிர் சாதத்தையும் எடுத்து வை தமேந்தி.
2: ஏங்க, இந்த வாழைப்பழத்தை எடுத்து கொடுங்க.
3: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
2: மெதுவா மெதுவா, இந்த இந்த தண்ணியை குடி பாப்பா.
3: அங்க போய் நின்னுக்கவா?
0: நீ அங்கெல்லாம் போக வேணாம் பாப்பா, நீ எங்க கூடவே இரு. உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? நீ எப்படி இந்த ட்ரெயின்ல ஏறின?
3: எங்க அப்பத்தாவ எங்க அப்பா அடிச்சு போட்டாரா? எங்க அப்பா என்னைய விரட்டிட்டே வந்தாரா? நான் ஓடி வந்தேனா, இந்த ட்ரெயின் நின்றுட்டு இருந்தது, அப்படியே ஏறிட்டேன்.
2: உங்க அப்பா ஏன் விரட்டிட்டு வந்தாரு?
3: வீட்டு வேலைக்கு போகாம பள்ளிக்கூடத்துக்கு போனேனா, அதனாலதான்.
0: நீ ஏமா படிக்காம வீட்டு வேலைக்கு போகணும்?
3: அப்பாவுக்கு காசு வேணும்ல.
0: அடப்பாவி, இப்படி ஒரு அப்பனா?
2: உங்க அம்மா உன்னை தேட மாட்டாங்களா கண்ணு?
3: எனக்கு அம்மா இல்ல. நான் சிறு பிள்ளையா இருக்கும் போதே என் அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்க அப்பத்தா தான் என்னை வளர்த்துச்சு.
0: சரி, உங்க அப்பத்தா உன்னை தேடுவாங்கல்ல?
3: அப்பத்தா தான் அப்பா அடிச்ச அடியில விழுந்து போச்சே.
2: ஏன்பா, ஏன் உங்க அப்பத்தாவ உங்க அப்பா அடிச்சாரு?
3: என்னைய பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்த்துச்சுல, அதனாலதான்.
2: அட பாவமே, இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு சோகமா?
0: பாப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத. உங்க அப்பாவை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம். நீ எந்த ஊர்னு சொல்லு.
3: வேண்டாம் வேண்டாம், நானே போயிடுறேன்.
2: பயப்படாதரா கண்ணு, உனக்கு பிடிக்கலனா நீ எங்கேயும் போக வேண்டாம், தனியா போய் நிக்க கூடாது. எங்க கூடவே இரு, உட்காரு, இந்த அந்த காயத்துக்கு மருந்து போட்டு விடுறேன், சரியா?
3: நீங்க எங்க போறீங்க?
0: நாங்க எங்க ஊருக்கு போறோம்.
3: ரொம்ப தூரமோ?
2: எவ்வளவு தூரமா இருந்தா என்னம்மா, நீ எங்க இறங்கணும்னு சொல்லு, அங்க இறக்கி விட்டுறோம்.
3: நான் எங்கேயும் இறங்கல, எங்க அப்பா வந்துருவாரு. வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
2: அப்ப எங்க கூட வந்துடு.
3: நீங்க யாரு?
0: உன்னோட அப்பா அம்மா?
3: நீங்க என்னோட அப்பா அம்மானா, உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போவீங்களா?
2: கண்டிப்பா. உனக்கு பிரியம்னா எங்க கூட வா.
3: அப்பனா என்ன பள்ளிக்கூடம் அனுப்பி வைப்பீங்களா?
0: நிச்சயமா நிச்சயமாப்பா, கண்டிப்பா அனுப்புவோம். உன்னை நல்ல ஸ்கூல்ல சேர்க்கிறோம், எங்களோட வர்றியா?
3: எனக்கு சோறெல்லாம் ஆக்க தெரியும்.
2: அதெல்லாம் நீ சமைக்க வேண்டாம்டா கண்ணு, அம்மாவே பாத்துக்குவேன். நீ எனக்கு பொண்ணா இருந்தா மட்டும் போதும். எனக்கு இந்த பொண்ண நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாங்க. நீங்க என்னங்க நினைக்கிறீங்க?
0: நான் அப்பவே முடிவு பண்ணிட்டு இருந்தேன் மேந்தி, இது கடவுள் நமக்காக அனுப்பின குழந்தை. நம்ம வேண்டுதல கடவுள் கேட்டுட்டாருமா, இனி இந்த பொண்ணுதான் நம்ம குழந்தை.
2: எனக்கும் முழு சம்மதங்க. பாப்பா, உன் பேர் என்ன?
3: காவியா.
4: காவியா.
2: காவ்யா நமக்கு கிடைச்சிட்டாங்க. இவதான் இனிமே நம்ம பொண்ணு காவ்யா. காவ்யா வா, வந்து அம்மா மடியில வந்து உட்காந்துக்கோமா.

0: எல்லாருக்குமே வணக்கம். இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். மெழுகுவர்த்தியா தன்னைத்தானே உருக்கிக்கிட்டு ஒளி வீசுற ஆசிரிய பெருமக்கள் எல்லாரையுமே நினைச்சு பார்க்குற ஒரு அற்புதமான நாள். ஒவ்வொரு வருஷமும் ஆசிரிய பெருமக்களை அவங்களோட திறமைகளை சாதனைகளை போற்றும் விதமாக நல்லாசிரியர் விருது அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு வருது. இதை வருஷா வருஷம் நடக்கக்கூடிய நிகழ்வாக தான் நம்ம பார்க்குறோம். அப்படி இருந்தாலுமே இன்றைக்கி நாம் எல்லாருமே ஒன்று கூடி இருக்கிற ஒரு சிறப்பான ஏற்பாடு இது. நம்ம மாவட்டத்துக்கு புதுசாக வந்திருக்கிற கலெக்டர் அம்மாவோட விருப்பத்தின் பேரில் மாநில அளவில் நல்லாசிரியர்களாக தெரிவு பெற்றவர்களை கௌரவிக்கிற விதமாக இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ஒவ்வொரு மாணவ மாணவியரோட வளர்ச்சிக்கு பின்னாடியும் நிச்சயமாக ஒரு ஆசிரியர் இருப்பாங்க. தன்னலம் இல்லாமல் மாணவர்களோட வளர்ச்சிக்காக தன்னோட உழைப்பு மட்டும் இல்லாமல் சொந்த பணத்தையுமே செலவு செய்கிற ஆசிரியர்களோட அர்ப்பணிப்பை நாம் நினச்சி பார்க்குற தருணம் இது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச மரியாதைக்குரிய கலெக்டர் அம்மா, நல்லாசிரியர்களாக தேர்வு செய்யப்பட்ட ஆசிரிய பெருமக்கள், பொதுமக்கள் எல்லாரையுமே இந்த தருணத்தில் வரவேற்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த கட்டமாக நல்லாசிரியர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட யாராவது ஒரு ஆசிரியர் தங்களோட கருத்தை பதிவு செய்யணும் அப்படின்னு இங்கே அழைக்கிறேன். வாங்க, உங்களில் யார் வேணும்னாலுமே முன் வரலாம். உங்கள் சந்தோஷமான உணர்வுகளை தாராளமாக இங்கே பகிர்ந்துக்கலாம். இது மற்ற ஆசிரியர்களுக்கும் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். வாங்க,
1: ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க, உங்களை பாதித்த விஷயங்களையும் சொல்லுங்க. எஸ், வாங்க, யூ ஆர் வெல்கம்.
2: மரியாதைக்குரிய கலெக்டர் மேடம், என்னுடன் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரிய பெருமக்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விமலா. நான் ஆரம்ப பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக வேலை செஞ்சிட்டு இருக்கேன். இந்த விருதுகள்லாம் கிடைக்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, இன்னும் நல்லா வேலை செய்கிறதுக்கு ஊக்கத்தை தருது. நம் மாவட்டத்திற்கு புதிதாக வந்திருக்கிற இந்த கலெக்டர் அம்மா கல்வித்துறைக்கு அதிக கவனம் கொடுக்கறது அதிக பெருமைப்பட வேண்டிய விஷயம். எல்லாரும் பாராட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கலெக்டர் அம்மா விசேஷமாக புதுசாக இப்படி ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் ஒரு விஷயம் என் மனசுக்குள்ள உறுத்தலாகவே இருக்குது, அதை இந்த விழா முன்னாடி பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். குழந்தைகளை படிக்க வைக்கணுன்ற ஒரு ஆசையில் நான் செஞ்ச ஒரு காரியத்தால் ஒரு அதிபுத்திசாலியான என்னோட ஒரு மாணவ கண்மணியை இழந்துட்டேன். பள்ளிக்கூடம் வராமல் இருந்த தாயில்லாத ஒரு பெண் குழந்தைய பள்ளிக்கூட வர வைக்கிற முயற்சியில் நான் தோத்து போயிட்டேன். அந்த குழந்தையோட பேர் காவ்யா. அவளோட மதுக்கு அடிமையான அப்பா கிட்ட இருந்து அவளை படிக்க வைக்கிறதுக்கு நான் செஞ்ச முயற்சியில் தோத்து போயிட்டேன். அந்த குழந்தைய நான் இழந்துட்டேன். என்னைய பாதுகாக்கிறதான்னு நினச்சிட்டு அந்த குழந்தை எங்கேயோ வெகு தூரமாக போயிட்டா. அது ஒரு வடுவா அழியாமல் என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. நல்லாசிரியர் விருது வாங்குறப்ப கூட அது என்னை உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் இழந்த அந்த காவ்யா, காவ்யா அனைவருக்கும் நன்றி.
0: நன்றி விமலா டீச்சர். மாவட்ட அளவில் விருதுகள் வழங்குவதற்கு முன்பாக மதிப்பிற்குரிய கலெக்டர் அம்மாவை உரையாற்ற அளிக்கிறேன்.
1: மதிப்பிற்குரிய அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்பார்கள். குருக்களாகிய நம் தெய்வங்களை வாழ்த்த கிடைத்த அற்புதமான நாள் இது. ஒவ்வொரு ஆசிரியரும் வெறும் கற்றுக் கொடுக்கிற கருவிகளாக இல்லாமல் அதுக்கும் மேலே குழந்தைகளுக்கு சிறந்த வழிகாட்டியாக வாழணுன்றதே என்னோட விருப்பம். அன்பிற்கும் பாசத்திற்கும் அறிவுக்கும் ஏங்குற குழந்தைகளுக்கு வாஞ்சையுள்ள அப்பாவா அம்மாவா நீங்கள் வாழ வேண்டும். இதைத்தான் இந்த சமூகமும் உங்ககிட்ட எதிர்பார்க்குது. இதுக்கு சாட்சி வேற எங்கேயும் தேட வேண்டாம், நான் தான் அதுக்கு சாட்சி. நல்லாசிரியர் விருது பெற்ற அந்த ஆசிரியர் சொன்னாங்கல்ல, தொலைந்து போன அந்த மாணவி காவியாதான் அவங்களோட வடுவுக்கு காரணமா இருந்ததா சொன்னாங்க. மை டியர் விமலா டீச்சர், தயவு செஞ்சு மேடைக்கு வாங்க, நான் உங்களுக்கு விருது வழங்குறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். எந்த உறுத்தலும் இல்லாம நீங்க வாங்கிக்கங்க. உங்க மனசுல இருக்கிற வடு இன்னையோட அழியட்டும். தொலைந்து போன காவியாவிற்காக வடிக்கும் கண்ணீர் நீங்கள் தெய்வம் என்பதற்கு அடையாளம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
2: ஐயோ கலெக்டர் அம்மா, நீங்கெல்லாம் என் காலில் விடக்கூடாது. நீங்க நல்லா இருக்கணுமா. எந்திரிங்கம்மா. மொத
1: என்ன சொன்னீங்க விமலா டீச்சர், உங்க காலில் நான் விழக்கூடாதா? நான் விழாம வேற யார் விழுவாங்க? புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது யாரு? நீங்க தான். புது பை வாங்கி கொடுத்தது யாரு? நீங்க தான். ஒவ்வொரு நாளும் பசிச்ச வயிறுக்கு சாப்பாடு தந்தது யாரு? நீங்க தான். தெரியலையா டீச்சர்? இன்னும் தெரியலையா டீச்சர்? என்ன நல்லா பாருங்க டீச்சர், எப்படி என்ன மறக்க முடிஞ்சது? உங்க காவியா டீச்சர்? இல்ல இல்ல, நான் தான் உங்க மகள் காவியா டீச்சர்.
2: யாரு? என்னோட காவியாவா? என்னோட காவியா கலெக்டரா? இதை விட எனக்கு வேற என்ன விருது வேணும்? நீ எனக்கு திரும்ப கிடைச்சிட்ட காவியா, திரும்ப கிடைச்சிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு காவியா.
1: டீச்சர் நான் ஒன்னு கேக்கட்டுமா?
2: கேளுமா.
1: சாக்லேட் கொண்டு வந்திருக்கீங்களா?
2: நான் தான் எப்பவுமே ஒரு சாக்லேட் கையில வச்சிருப்பேன்ல. இரு ஒரு நிமிஷம். இந்தாம்மா.
1: ஞாபகம் இருக்கா விமலா டீச்சர், பல நாள் பள்ளிக்கு வராம உங்க முயற்சியால வந்தப்ப அதை கொண்டாடுறதுக்காக என்னை விட்டு சாக்லேட் கொடுக்க சொன்னீங்கல்ல, இன்னைக்கு நான் திரும்ப வந்துட்டேன். எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுக்குறேன். இந்த விமலா டீச்சரை விட்டு நான் பிரிஞ்சு போயிருக்கலாம், என் வாழ்க்கை திசை மாறி போயிருக்கலாம், ஆனா அந்த சிறு வயதில் நீ பெரிய ஆளா வருவ அப்படின்னு அவங்க சொன்ன வார்த்தை தான் என்னை வாழ வச்சுச்சு, என்ன உயர வச்சுச்சு. டீச்சர் எங்க பாட்டி இறந்து.
2: உங்க அப்பா அடிச்சதுல உங்க பாட்டி மயக்கம் ஆயிட்டாங்க. உன்னை விரட்டிட்டே வந்த உங்க அப்பா பாட்டி இறந்துருச்சுன்னு நினைச்சு எங்கேயோ போயிட்டாரு. இது வரைக்கும் நான் அவரை பார்க்கவே இல்லைம்மா.
1: பாட்டி இப்ப இருக்காங்களா டீச்சர்?
2: இல்லைம்மா. நீ இல்லாதது அவங்களுக்கு பெரிய வருத்தம், ரொம்ப விரக்தியா இருந்தாங்க. ஏறக்குறைய நீ போன 2 வருஷத்துல அவங்க இறந்து போயிட்டாங்க.
1: அம்மா முகம் எனக்கு சரியா தெரியாது. எனக்கு எல்லாமே பாட்டி தான். எனக்காகவே கஷ்டப்பட்டு வாழ்ந்த என் பாட்டியை நினைக்கல தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு.
2: வருத்தப்படாதம்மா.
3: கலெக்டர் காவியா, உங்களுடைய உரை ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு. வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள்.
1: டீச்சர் இதுதான் என்னோட அப்பா. அப்பாவுக்கு பயந்து ஓடி போய் ரயிலில் ஏறினேன்ல, அங்கதான் புது அப்பாவும் அம்மாவும் கடவுள் கொடுத்தாங்க. அப்பா நான் அடிக்கடி சொல்வேன்ல விமலா டீச்சர்.
2: வணக்கம் ஐயா.
3: வணக்கங்கம்மா. அடிக்கடி உங்களை பத்தி காவியா சொன்னதே சொல்லுவா. வாழ்றதுக்கு வசதியை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம், ஆனா நம்பிக்கையான வார்த்தைகளை ஆசிரியரான உங்களால தான் விதைக்க முடியும். ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி.
1: டீச்சர் இந்தாங்க என்னோட நம்பர், நீங்க எப்பனாலும் என்கிட்ட பேசலாம். நானும் நம்ம படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு நான் வரேன்.
2: அவசியமா வாங்க கலெக்டர் அம்மா.
1: வா காவியான்னு சொல்லுங்க டீச்சர்.

0: நல்ல வேலை டாக்டர் செக்அப்புக்கு போகும்போது நீங்க வரல, அதனாலதான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் மீட்டிங்க்கு அனுப்பிட்டு நான் கிளினிக்ல இருந்தேன். செக்அப்புக்கு என்னோட நீங்க இருந்தீங்கன்னா விழாவுக்கு நீங்க போயிருக்கவே முடியாது.
1: உண்மைதான் தமயந்தி, அந்த விழாவுக்கு போனதாலதான் காவியாவுக்கு பிடிச்ச அந்த விமலா டீச்சரை பார்க்க முடிஞ்சு.
2: ஆமாமா, உண்மையிலேயே இன்னைக்கு மனசு நிறைவா இருக்கு. அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினத பெரிய புண்ணியமா நினைக்கிறேன்.
1: டிரைவர், காரை ஓரமாக நிப்பாட்டிருங்க, நாங்கள் இறங்கிக்கிறோம். தமயந்தி மெதுவாக இறங்கு. காவியா நீயும் வாமா.

0: நான் செஞ்ச பாவம் என்னை இப்படி கோயில் வாசலில் உட்கார வச்சிருச்சு. பெத்த பிள்ளையும் பார்த்துக்கல, கட்டின பொண்டாட்டியும் பார்த்துக்கல. என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் நீதான் தேவை.
1: நான் அந்த டீச்சரை பார்க்க முடியாம போச்சு காவியா. நாம போய் அவங்கள பார்க்கணும். நீ என்ன அவசியமா கூட்டிக்கிட்டு போ.
2: கண்டிப்பா, நீங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து போய் பார்க்கலாம். ஒரு தடவை டீச்சருக்கு ரோஜா பூ கொடுத்தேன். அப்பா அவங்க சொன்னது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு.
3: என்னமா சொன்னாங்க?
2: நீ பெரிய ஆளா வருவ, அப்ப நீ எனக்கு கொடு, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கப்பா.
3: ஒரு கோல்டு செயின் வாங்கி கொடுத்தலாமா காவியா?
1: நல்ல காஸ்ட்லியான பட்டுச்சேலையா வாங்கி கொடுக்கலாமா காவியா?
2: அப்பா அம்மா நீங்க ரெண்டு பேருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எங்க டீச்சர் எப்பயுமே அவங்களுக்காக எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க வேலை பாக்குற பள்ளிக்கூடத்துக்கு வேணா என்ன தேவையோ அதை நம்ம வாங்கி கொடுக்கலாம்.
3: ஓகே ஓகே, தாராளமா செஞ்சலாம்ப்பா.
2: வாங்கப்பா கோயிலுக்கு போலாம்.
3: காவியா இந்தாமா பழம், வரிசையா அந்த யாசை கேக்குறவங்களுக்கு நீ கொடுத்து.
0: கையில அதே கத்தியால கீர்ன காயம் கையில தெரியுதே. என் மக கலெக்டரா? என்ன ஒரு மிடுக்கு அவன் நடையில! அப்படியே அவ அம்மா மாதிரி இருக்கா? என்ன தெரியலையா அவளுக்கு? எப்படி தெரியும்? உடம்பு மெலிஞ்சு வயிறு ஓட்டி போய் பரட்டை தலையோட முகமெல்லாம் தாடி, அப்பாவா எப்படி தெரியும்? நல்லாரு மகளே, நல்லாரு. என் மனசில் இருந்த ஆறாத வடு உன்னை பார்த்ததில் போயிடுச்சுமா. எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருமா. இன்னும் ஒரு தடவை கடைசியா என் மகளை எங்காவது ஒளிஞ்சிருந்தாவது பார்த்துட்டு போறேன். வரட்டும் வரட்டும், சாமி கும்பிட்டு வரட்டும், காத்திருக்கேன் அந்த பக்கம். அந்தா அந்தா என் மக வரா, என் மக, என் ரத்தம், இந்த மாவட்டத்தோட கலெக்டர். அதோ அதோ நான் அப்பதே உட்காந்துருந்தனே, அந்த இடத்த பார்த்துக்கிட்டே வராளே. அவ ஒருவேளை என்ன கண்டுபிடிச்சிருப்பாளோ. அந்த வந்துட்டா, நான் இருந்த இடத்துக்கே வந்துட்டா. ஐயோ என்ன தேடுறா!
2: எங்க? இங்க ஒரு பெரியவர் இருந்தாரே, அவர் எங்க?
4: ஐயே அவர் அப்பவே போயிட்டாரு தாயே.
3: காவியா ஏமா அவரை பத்தி விசாரிக்கிற?
2: அவர் என்ன பார்த்த பார்வை அப்படியே எனக்குள்ள ஊடுருன மாதிரி இருந்துச்சு அந்த கண்கள்.
1: காவியா வாமா, ஒரு நாளைக்கு எத்தனையோ பேரை பாக்குற நீ. ஒவ்வொரு அப்பாவுக்கும் உன்ன போல ஒரு பிள்ளை இருக்க ஆசை கண்டிப்பா இருக்கும். வாமா போலாம்.
0: இப்படி கொடூரமா பார்த்து பழகின என் கண்கள் எப்படி அவன் மறந்திருப்பா? மகளே, பாசம் அன்பு பரிவு இது எதுவும் காட்டாத தகுதி இல்லாத அப்பமண்ணா. கொடுமை மட்டும் செஞ்சு பழகின என்னோட கைகள் வலுவிழந்து போச்சுமா. நான் ஒன்றும் இல்லை மகளே, உன் இழப்பில் நான் என்னை தொலைச்சி தெரிஞ்சுக்கிட்டேம்மா. காலம் போயிருச்சு, நான் என்னை உணர்றதுக்குள்ளேயே காலம் போயிருச்சு. என்னை வந்து தேடுனிய என் அருமை மகளே, இதுதான் ரத்த பாசமா? போதும், எனக்கு இது போதும். என்ன மாதிரி தகுதி இல்லாத அப்பாக்களுக்கெல்லாம் இதாமா தண்டனை? நீ இருந்தும் உன் கூட இல்லாம இருக்கிறது தான் தண்டனை. என் அருமை மகளே, எங்க இருந்தாலும் நீ நல்லா இருமா. நிச்சயமா நான் உன்கிட்ட வந்து உன்னோட என்னால இருக்க முடியாது. உன்னை பார்த்துட்டேன், இதுவே எனக்கு போதுமா. நீ என்ன தேடின பார்த்தியா, அது என் மனசுல இருந்த வடுவை அழிச்சிட்டு தாமா போயிருக்கு. அந்த வடுவை அழிச்சிட்டு தான் போயிருக்கு. என்னை போல அப்பாவுக்கு இதுதான் தண்டனை, இதுதான் தண்டனை. இருந்தும் இல்லாம இருக்கிறது தான் அனுபவிக்கிறேன் என் செல்ல மகளே, என் செல்ல மகளே. எங்க இருந்தாலும் நீ நல்லா இருமா.

0: நேர்கள் இதுவரை கேட்டது வடு நாடகம். எழுதியவர் ஜே. மெட்டில்டா விமலா. கதை மாந்தர்கள்: குழந்தை காவியாவாக எம். தான்யா, குழந்தை செல்வியாக பி. நிலாயனா, குழந்தை ஆனந்தியாக பி. நட்சத்ரா, குழந்தை சுமதியாக எம். ரக்ஷனா, மச்சக்காளையாக மயிலப்பன், கோவிந்தம்மாளாக சாந்தி சுரேஷ், ஆசிரியர் விமலாவாக பாலின் லெனினா, தாமோதரனாக எஸ். எம். முத்துகிருஷ்ணன், தமயந்தியாக கீதா மணி, மாவட்ட ஆட்சியர் காவியாவாக சோபனா, விழா அமைப்பாளராக எல். என். ஜி. ரவிசங்கர். அமைப்பு மயிலப்பன்.
1: படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
2: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போது, தெரியுமா?
3: எதே? எஸ், ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, பேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக். வாட், என்ன சொல்ற? இரு, கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, பேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். சோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. சோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
4: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

இன்னைக்கு நம்ம குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில நம்ம கூட ஜாலியா பேசுறதுக்கு விஷ்ணு குட்டி வந்திருக்காரு. வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாமா? பொதுவாகவே குழந்தைகள் என்றாலே ஒரு குதூகலம் தான். அவங்க பேசுற மழலை பேச்சுக்கும் அவங்க பண்ற சின்ன சின்ன குறும்புக்கும் ஈடு இணையே கிடையாது. ஒரு 10 வயதுல நம்ம உலகம் எப்படி இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன மிட்டாய்க்காகவும் அந்த ஸ்கூல் கிரவுண்ட்ல ஓடி பிடிச்சு விளையாடுறதுக்காகவும் நாம

நிலையத்தில் நேரம் 5:02. நேர்களிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுதில் வாடாமலர், நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. எப்படி ஒரு தேனோட சுவை காலம் போக போக வந்து டைம் ஆக ஆக அதோட சுவை இன்னும் மேலும் மேலும் அதிகரிக்குமோ, அந்த மாதிரி தாங்க நம்ம தமிழ் திரைப்பட பழைய பாடல்களும். எவ்வளவு பழசானாலும் அந்த பாடல்களின் சுவையும் இனிமையும் என்னைக்குமே குறைய போறதில்ல. அந்த மாதிரி சூப்பரான தமிழ் பாடல்களை தான் இந்த ஒரு மணி நேரம் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது உங்கள் நண்பன் ஆர்ஜே சதீஷ். நிகழ்ச்சியில சூப்பரான முதல் பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கார்த்திகை தீபம் திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள் இசையோடும் 101.8.

பி சுஷிலாவோட குரல்ல பாடல் வலித்தது. பாடலை கேட்டோன்னு உங்களுடைய என்ன பறவையும் சிறகரிச்சு பறந்திருக்கும் நினைக்கிறேன். ஓகே, அடுத்த பாடல் கேட்டு ரசிக்கலாம். யார் நீ திரைப்படத்திலிருந்து, சுதர்சனம் இசையில் பி சுஷிலாவின் குரலில்.

நான் என்பதும் நீ என்பதும் ஒரு ராகம் அல்லவா? நாம் ஒன்று சேர்ந்து வாழும்போது வார்த்தை வேண்டுமன் சூப்பரான கண்ணதாசனோட பாடல் வரிகளோட பாடல் ஒலித்தது யார் நீ திரைப்படத்திலிருந்து. பொன்மாலை பொழுது வாடாமல நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் அடுத்த பாடல், பாக்கியலட்சுமி திரைப்படத்திலிருந்து. இளைஞர்கள் இது ஊட்டி FM 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.

கண்ணதாசனின் பாடல் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் பாடல் ஒலித்தது படகோட்டி திரைப்படத்தில் இருந்தது. பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் அடுத்த பாடல், பெரிய இடத்து பெண் திரைப்படத்தில் இருந்தது.

ஒரு சூப்பரான ஏன் துள்ளலான பாடல் கேட்டோனே சொல்லலாம். பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து அடுத்த பாடல் சூப்பரான பாடல் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

இத்தனை காலம் இருந்தேன், இனி தனிமை இல்லை. எப்படி வாழ்ந்த போதும் இந்த இனிமையில் சூப்பரான வாலியின் பாடல் வரிகளில் பாடல் வலித்தது குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதனின் இசையல்.

புதிய பறவை திரைப்பட பாடல் ஒலித்தது விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுதில் வாடா மலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு.

கண்ணதாசனின் பாடல் வரிகளில் பி சுசீலாவின் குரலில் பாடல் ஒலித்தது ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து. ஒலிக்கிறது கற்பகம் திரைப்பட பாடல்.

ஒலித்த பாக்கியலட்சுமி திரைப்பட பாடல் பழைய திரைப்பட பாடல்களை விரும்பி கேட்கிற எல்லாருடைய மனசுலையும் நீங்காத ஒரு இடத்த பிடிச்சிருக்குன்னே சொல்லலாங்க. ஏன்னா இந்த பாடல்ல பயன்படுத்தி இசைக்கருவிகள் அவங்க கூட சேர்ந்து அந்த சோகத்தை பரிமாறி இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த பாடலை விரும்பி கேட்கிற நேயர்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த பாடலை. அதே மாதிரி சூப்பரான பாடல் உங்களுக்காக அடுத்து வந்துட்டே இருக்கு. ஆடி பேருக்கு திரைப்படத்துல இருந்த

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: பத்து லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
2: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் நம் நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம் நேர்களை. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டத கமலு பழுகுமொழி பாடல்கள் இடம்பெறும், 7:00 திரைகானம், 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் வீட்டு தோட்டம் அமைத்தல் குறித்து விவசாயி ரேகா அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். இரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நிகர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 திரைகானம், 10:00 ரவி வாஷ்ரிய அகில் பாரத் சங்கீத் சபா, PT கைலாஷ் சந்த் சர்மாவின் புல்லாங்குழல் இசை இடம்பெறும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். தொடர்ந்து நாளை நம் நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம் நேயர்களே. காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவே கேட்க, காலை 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கையின் மொழி இந்நிகழ்ச்சியில் நெகிழியால் ஏற்படும் பாதிப்புகளும் அதை கையாளும் முறைகளும் குறித்து நீலகிரி மாவட்ட பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும், காலை 7:00 காலை கதிர் இதில் நலமுடன் வாழ, உயர் இரத்த அழுத்த நோய் குறித்து மருத்துவர் ஏஞ்சல் சன்னி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும், தொடர்ந்து திரைகானம், நிறைவாக சட்டமறிவோம், நாளைய சட்டமறிவோம் நிகழ்ச்சியில் இந்திய தண்டனை சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் MV குணசேகரன் அவர்கள். நாளை காலை 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ், தொடர்ந்து புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 3வது பருவம், தொடர்ந்து நுட்பம் கற்போம், மின்னஞ்சல் பாதுகாப்பு முறைகள் குறித்து மென்பொருள் பொறியாளர் மில்டன் சாம் மோசஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும், காலை 8:15 ஆங்கிலத்திய செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 திரைக்கானம், காலை 9:00 ரெட்ரோ ராகங்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், காலை 9:15 உதகை உழவச்சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேர்களை, தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:10. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி விளக்கேற்றும் வேலை.

வைக்கும் பிருந்தாவனம், குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம்.

0: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: அக்கா வேலை கிடைச்சிடுச்சு.
2: ஆஹா, வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
1: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
2: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
1: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
2: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
1: ஆனா அக்கா
2: பாரு, பருமானத்துல ஒரு பகுதிய எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி குடுக்காம நழுவ முடியாது.
1: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணை தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணை தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் காணொலி வாயிலாக 25,863 கோடி ரூபாயை மாநிலங்களுக்கு விடுவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்க இந்த தொகை உதவிடும் என்று கூறினார். மாநில அரசும் இந்த திட்டத்திற்கான தங்களது பங்களிப்பை குறித்த காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஆந்திரா, கேரளா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் முதல் நாளிலேயே ஏராளமான வேலை வாய்ப்புகளை இந்த திட்டத்தின் கீழ் வழங்கியது பாராட்டுதலுக்குரியது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியம் 10% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் பணியாளர்களுக்கான ஊதியம் குறைந்தது நாள் 1க்கு 300 ரூபாய் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் முன்னேற்றத்திற்கு ஜனசங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஆற்றிய பணி

0: இன்றியமையாதது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாள் விழா கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் அர்ப்பணிப்பும் தியாகமும் இன்றளவும் நமக்கு வழிகாட்டியாக உள்ளது என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் நல்லகவுண்டன் பாளையத்தில் நியாய விலை கடையை திறந்து வைத்து அவர் பேசினார். உரங்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார்.
1: உரத்தை பொறுத்தவரை தட்டுப்பாடு விரைகிற போது தொடர்ந்து நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆட்சியில் அது நடக்கக்கூடாது என்கிற முறையிலேதான் விரைந்து அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட இங்கே தட்டுப்பாடுகள் உருவாக்குற அதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதோடு மட்டுமல்ல, அதை யார் பதுக்கி வைத்திருக்கிறாரோ அவர் மீது உரிய நடவடிக்கை விரைந்து அரசு எடுத்துக் கொண்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு பகுதியும் வரையறுக்கப்பட வேண்டும். ஒன்று, அதிலே மக்கள் ஜனத்தொகைக்கேற்ப மாற்றங்கள் அதில் உருவாகும். ஏனென்று சொன்னால் மகளிர், பொது மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படுகிற மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடு பொறுத்தவரையிலும் மக்கள் ஜனத்தொகை அடிப்படையில் அது வரையறுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் செய்வதற்கு விரைந்து பட்ஜெட் முதலமைச்சர் அவர்கள் தேதி அறிவிக்கிறார்.
0: சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் திமுக உறுதியுடன் உள்ளதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இஸ்லாமியர்களுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவினை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமீபத்தில் நடைபெற்ற குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தவிக அரசு தவறிவிட்டதாகவும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தவேக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: மத்திய அரசின் முத்ரா கடனுதவி திட்டத்தின் மூலம் சிறு வணிகர்கள் அதிக அளவில் பயனடைந்து வருகின்றனர். தங்களின் தொழில் வளர்ச்சிக்கு இந்த திட்டம் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: எங்கள் ஊர் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்காசி நகர். இங்கே நாங்கள் வந்து சிறு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய புண்ணியத்தில் சிறு தொழில் மற்றும் வியாபாரிகளுக்கு முத்ரா கடன் திட்டம் வங்கிகள் மூலமாக வழங்கினாங்க. முதல்ல 50,000 வழங்கினாங்க. அடுத்தபடியாக இந்த கடனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனாங்க. இந்த கடன் வழங்கியதுனால எங்களுடைய தொழில் வளம் மற்றும் தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இதற்காண்டி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.
4: பேர் பத்திரகாளி. நான் ஒரு சின்ன சிறு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி பேங்க்ல லோன் கேட்க போகும்போது முத்ரா லோன் திட்டத்தில் ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னாங்க. அது மூலமாக கொஞ்சம் அப்ளை பண்ணதில் ஒரு 5 லட்சம் எனக்கு தந்தாங்க. அதில் கொஞ்சம் லோனு சரியாக கொஞ்சம் கட்டினதுனால 1 லட்சம் எக்ஸ்ட்ரா தந்தாங்க. அப்படியே ஒரு 10 லட்சம் வரை தந்திருக்காங்க. இப்போ இதனால ஒரு சிறு தொழில் தொடங்கின எனக்கு இப்போ நல்ல ஒரு லாபகரமாகவும் இருக்குது. தொழில் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. தொழில் முனைவருக்கான ஒரு சின்ன உதவியாக முத்ரா லோன் திட்டம் அமைஞ்சிருக்கு. பாரத பிரதமருக்கு மிக்க நன்றி.
0: வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஒடிசா சத்தீஸ்கட் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். தஞ்சாவூரில் நடைபாதை உணவு வணிகர்களுக்கான உணவு பாதுகாப்பு பயிற்சி மற்றும் பதிவு சான்றிதழ் வழங்கும் முகாம் நடைபெற்றது.
2: மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1000 ஆண்டு

0: பழமை வாய்ந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கர்நாடகாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட ஒரு டன் போதைப் பொருளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவரை கைது செய்தனர். பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் 41 மின்சார ரயில் சேவைகள் இன்று ரத்து செய்யப்பட்டன. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள பூலாம்பட்டி படகுத்துறையில் சுற்றுலாப் பயணிகள் இன்று குவிந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் சுமித்குமார் லக்ஷ்மண் தங்கப்பதக்கம் வென்றார். 61 கிலோ எடைப்பிரிவில் புஷ்பும், 79 கிலோ எடைப்பிரிவில் சௌரவ் யாதவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 57 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 74 கிலோ எடைப்பிரிவில் ஆதர்ஷ் யுவராஜ் பாட்டீலும், 97 கிலோ எடைப்பிரிவில் லாக்கியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ், டனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் ஷோஹான் மென், ஸ்லோவேனியாவின் ஆனா டோஃபண்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 1-6, 10-7 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் பிராண்ட்மியர், அலானிஸ் ஹாமில்டன் இணையை வென்றது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனனை எதிர்கொள்கிறது. மாநில அளவிலான ஸ்பீட் ஸ்கேட்டிங் போட்டி காஞ்சிபுரத்தில் இன்று தொடங்கியது. 6 முதல் 18 வயதுக்குட்பட்டோருக்கான 700க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணைத் தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஏற்பாடாயிடுச்சு. எதுக்கு?
2: குட்டியோட ஃபீஸுக்கு.
1: காட்டு.
2: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்க.
1: ஏற்பாடாயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பிருக்கேன்.
3: RBI சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: ஆகாஷ்வாணி.
6: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 6:41.
7: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: ஏற்பாடாயிடுச்சு.
2: எதுக்கு?
1: குட்டியோட ஃபீஸுக்கு.
2: காட்டு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்க.
1: ஏற்பாடாயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பியிருக்கேன்.
3: RBI சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: ನಾಕುಬಿಟ್ಟನ ಜನಎಲ್ಲಾಗ ನಮಸ್ಕಾರ. ಇದು ಊಟಿ ಎಫ್ಎಂ 101.8. ಜನವು ಸಂತತ್ತು 6:41 ಇಜುಮಣಿಗಟ್ಟ ನಂಗ ಊಟಿ ಎಫ್ಎಂ ದೊಗೆ ಕೇತುಂಡಿದ್ದ. ಇದು ಬೆಟ್ಟದ ಗಮಲು ಎಂಬ ತಲೆಪದೊಗೆ ಬಪ್ಪ ಬಡುಗುಮಡಿ ಪಾಡಲು. ಇದು ಇಂದಿನ ಜನದೊಗೆ ನಿಗಾಯ ಈ ಕದೆ.

0: நங்கை நகட்ட கேட்டதோ இதோ வெட்டத கமலும் படுகுமழி பாடல்கள். ஜனாவோ சந்தித்து ஆறு நலவத்துக ஊட்டி எஃப்எம் டியூன் மாட்டுக்க மாதிரியே பேடுவி. நீங்ககாய் படுக்கதை நீங்கவ தேடி பண்ணுறா நீங்க ஊட்டி எஃப்எம் தோகை மர்ச்சி நீங்கவ நாயக சொந்தத்து இதே ஜாம தொகை சந்திச்சின.
1: நிலையத்தில் நேரம் 7 மணி. இனி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் திரைகானம்.

கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வாய்மலை பகுதியில் விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கல்வராயமலை ஒன்றியத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் கல்வராயன் மலையில் வட்டத்திற்கு உட்பட்ட சேராப்பட்டு கிராமத்தில் பழங்குடியினர் நலத்துறையின் ஐந்தனை திட்டம், திருவனந்தபுரம் மத்திய மரவள்ளி கிழங்கு ஆராய்ச்சி நிறுவனம் ₹1.67 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் மரவள்ளி கிழங்கு உற்பத்தி அதிகரிப்பு மற்றும் மதிப்பு கூடுதல் அலகு அமைக்கும் பணி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து சேராப்பட்டு பகுதியில் ₹3.9 கோடி மதிப்பீட்டில் நாற்றங்கால் மையம் அமைப்பதற்கும் திட்டப்பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட இடத்தினை நேரில் பார்வையிட்டு மதிப்பீடு உள்ளிட்ட தகவல்கள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார். இன்னாடு கிராமத்தில் செயல்பட்டு வரும் நியாய விலைக்கடையினை நேரில் பார்வையிட்டு இருப்பு, பொருள்களின் விவரம், நியாய விலைக்கடை, பொருள்களின் தரம், பணி நேரம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்தார். பின்னர் வெள்ளிமலை கிராமத்தில் காளான் வளர்ப்பு பணியினை நேரில் பார்வையிட்டு காளான் வளர்க்கும் பணிகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார். ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள கிராம ஊராட்சிகளில் பல்வேறு திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் முன்னேற்றம் குறித்து மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் செயல்படுத்தப்படும் வளர்ச்சி திட்டங்களில் முன்னேற்றம் குறித்து மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விபிஜி ராம்ஜி திட்டம், முதலமைச்சரின் வீடுகள், மறு கட்டுமான திட்டம், முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து தனித்தனியாக விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்தார். விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலை வாய்ப்புகள் அளிக்க வேண்டும் என்றும், அனைத்து தொகுப்புகளிலும் ஊராட்சிகளிலும் குளம்

0: 15.77 மதிப்பீட்டில் விலையில்லா வீட்டுமனை பட்டாக்களுக்கான ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இப்பகுதி மக்களின் பல்லாண்டு கால கோரிக்கை தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வானாபுரம் வட்டம் மூங்கில்துறைப்பட்டைச் சேர்ந்த ஒரு பயனாளிகளுக்கு ஜாதி சான்றிதழ், மாவட்ட தொழில் மையம் சார்பில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தின் கீழ் ஒரு பயனாளிக்கு ரூபாய் 12.02 லட்சம் மதிப்பீட்டில் தொழில் கடன் ஒப்பளிப்பு ஆணையம் என மொத்தம் 115 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. பேரூராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேரூராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள், குடிநீர் விநியோகம், திடக்கழிவு மேலாண்மை, பொது சுகாதாரம் மற்றும் இதர பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வில் பொதுமக்களுக்கும் சீரான குடிநீர் விநியோகம் வழங்குவதை உறுதி செய்யவும், மின் விளக்குகள் முழுமையாக செயல்படவும், மரம் நடுதல் பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளவும், பேராட்சி பகுதிகளில் குப்பைகள் தேங்காமல் உடனுக்குடன் அப்புறப்படுத்தவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே வீரசுரபுரம் கிராமத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் 12 ஏக்கர் பரப்பளவில் மாவட்ட விளையாட்டு அரங்கம் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த மாவட்டம் விளையாட்டு அரங்கத்தின் கட்டுமான பணிகளில் இதுவரை 10% பணிகள் நிறைவடைந்துள்ளது. இந்த விளையாட்டு அரங்கத்தில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதுடன் நீச்சல் குளத்திற்கான அடித்தள பணிகள் நிறைவடைந்துள்ளது. இந்த வளாகத்தில் 50 மீட்டர் நீளமுள்ள மிகப்பெரிய நீச்சல் குளம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நீச்சல் குளமானது சென்னையில் அமைக்கப்பட்ட நீச்சல் குளத்திற்கு அடுத்தபடியாக மாநிலத்தின் மிகப்பெரிய நீச்சல் குளமாக அமையும். மேலும் மாவட்ட விளையாட்டு அரங்க பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடிக்க சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா தெரிவித்தார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் கேட்டோம். எழுதியவர் என் முருகேசன். நேரம் 7:15. ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழ் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கட்டில் இன்று காலமான பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றன. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் நீர்வளம் குறைவாக உள்ள 256 மாவட்டங்களில் நீர் சேமிப்பு இயக்கம் கடந்த 2019 தொடங்கப்பட்டதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2021 மழைநீர் சேமிப்பு இயக்கத்தை பிரதமர் தொடங்கி வைத்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமுதாய பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இயக்கம் மாற்றியமைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல் நலனை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணம் இயக்கத்தின் கீழ் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சைக்கிள் பயணத்தால் ஏற்படும் நன்மைகள் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார். சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுப்பதற்கும் இது உதவிடும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தம்மை சந்தித்த பாரதிய மஸ்தூர் சங்க பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடினார். அலுவலர்களின் பிரச்சினையை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதில் இதுபோன்ற சங்கங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற கலந்துரையாடல்கள் அரசு ஊழியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் பயனளிக்கும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 421 கோடி லிட்டராக இருந்த இந்த வகை பெட்ரோல் உற்பத்தி தற்போது 2000 கோடி

0: லிட்டரை எட்டியுள்ளதாக பெட்ரோலியத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைத்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆந்திராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தின் நிம்மாடா கிராமத்தில் இப்பணிக்கான தமது படிவத்தினை தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். எவ்வித குளறுபடியும் இன்றி வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்கு சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் அவசியமாகிறது என்றும் அவர் கூறினார். தேர்தல் நடைமுறைகள் நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்வதில் வாக்காளர் பட்டியல் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தனியார் நிறுவனத்தின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி பிரிவிற்கான கட்டுமானப் பணிகளை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியாவுடன் இணைந்து இன்று தொடங்கி வைத்தார். இந்த உற்பத்தி பிரிவு ஷிவ்புரி மாவட்டத்தில் 2,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுயசார்பு இந்தியா மற்றும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் ஜெனீவா புறப்பட்டுச் சென்றார். ஐநா சார்பில் நடைபெறவுள்ள இந்த உச்சி மாநாடு நாளை தொடங்குகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பாக ஐநா சார்பில் நடைபெறும் முதல் உச்சி மாநாடு இது என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் மத்திய ஊரக வளர்ச்சித்துறையின் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து மூத்த அதிகாரிகள் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இன்று தொடங்கிய இந்த ஆய்வுப் பணி வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தொடர்பாகவும் இக்குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சத்தீஷ்கட்டில் பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தீஜான் பாய் இன்று அதிகாலை ராய்ப்பூரில் காலமானார். அவருக்கு வயது 70. உடல்நலக்குறைவு காரணமாக ராய்ப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். டாக்டர் தீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் அவரது சொந்த ஊரான கனியாரி கிராமத்தில் முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை நடைபெற்றது. அசாம் சட்டப்பேரவையில் அலுவல் மொழியாக ஹிந்தியும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ரஞ்சித்குமார் தாஸ் கூறியுள்ளார். இன்று குவஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். தற்போது ஆங்கிலம் மற்றும் போடோ மொழிகள் அலுவல் மொழிகளாக பயன்பாட்டில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நாளை தொடங்கவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரின்போது அலுவல் மொழியாக ஹிந்தியும் அறிமுகப்படுத்தப்படும் என்று திரு ரஞ்சித்குமார் தாஸ் கூறினார். தில்லியில் உள்ள அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கென இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் பள்ளி வளாகங்களை தூய்மையாக பராமரிப்பதோடு நவீன வசதிகள் இடம்பெறுவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த இயக்கம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். பள்ளி வளாகங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதில் மக்கள் பங்களிப்பும் இன்றியமையாதது என்று திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். அமர்நாத் யாத்ரீகர்களின் நலனுக்காக ஜம்மு ஸ்ரீநகர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக ரயில்வே அறிவித்துள்ளது. செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த ரயில்வேயின் ஸ்ரீநகர் கோட்ட மேலாளர் திரு கபில் சர்மா, கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு தேவையான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று

மாஸ்கோவில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களிடையே ஆலோசனை மேற்கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நிதின் நவின் கேட்டுக்கொண்டார். பீகாரின் பங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சியின் சார்பில் அதன் நிறுவனர் திரு பிரசாந்த் கிஷோர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதியில் வரும் 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 543 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 168 ரன் குவித்தார். கெஷேரா நுவந்தா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய இலங்கை ஏ அணி 209 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக ஆஷன் பந்தாரா 87 ரன் எடுத்தார். குர்னூர் பிரார் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து 33 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய இந்தியா ஏ அணி விக்கெட் இழப்பின்றி 36 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கோட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் சவுஹான் மென், ஸ்லோவேனியாவின் அனா சோஃபாண்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கட்டில் இன்று காலமான பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தேஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றன. இலங்கை ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் பூட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
0: நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேக மூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 17 முதல் 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 10 முதல் 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100% இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை: கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மை, விதைத்த 45 மற்றும் 50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரான்ட்ரா லிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணிலிட வேண்டும். முட்டை கோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிடோ குளோரைடு லிட்டருக்கு 2.5 கிராம் என்ற அளவில் இலைவழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். வாழை பயிரிட்டுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை

பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் வேண்டும். பூண்டு நடவு செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, பூண்டு ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை முறைகள், பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30-45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்ட சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். பூண்டு பயிரில் இலைப்புள்ளி மற்றும் ஊதா நிற கருகல் நோய் ஏற்படுவதை நிர்வகிக்க மார்கோசெப் 2 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிடோ குளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றாங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2 அல்லது 3 வரிசை மக்காச்சோள கதிர் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும்.

மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கவும். விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின் கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவ கால நோய்களுக்கு எதிரான தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள் நேர்களே.

நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். தோட்டமும் தொழிலும்.

இன்றைய நிகழ்ச்சியில் வீட்டு தோட்டம் அமைத்தல் குறித்து நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியின் துவக்கமாக வீட்டு தோட்டம் அமைத்தல் குறித்து வீட்டு தோட்டம் அமைத்து பராமரித்து வரும் ரேகா அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். உடன் உரையாடுபவர் ஆர். முருகேசன்.
1: வணக்கங்க.
2: வணக்கங்க.
1: உங்களை பத்தி சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் வந்து தேயிலை தோட்டம் பார்த்துட்டு இருக்கிறேங்க. கொஞ்சம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோங்க.
1: இலையெல்லாம் எடுத்தாச்சுங்களா?
2: ஆ, இப்போ எடுத்துருக்கோங்க.
1: விலையெல்லாம் எப்படி போகுதுங்க?
2: விலை இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டுக்கே போச்சு. நாங்கள் கண்டினியூவாக எடுத்துட்டுருக்கனால அது நல்ல ரேட்டுக்கே போச்சு. இப்போ
1: காய்கறி தோட்டங்களும் வந்து அதிக அளவில் இல்லைங்களா?
2: காய்கறி தோட்டம் நம்ம அதிக அளவில் இல்லைங்க. ஏன்னா இது பூரா எஸ்டேட் போட்டிருக்கோம், ஒரு ஏக்கரை எஸ்டேட் வச்சுருக்கிறோம். அதனால் காய்கறி தோட்டம் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 2 சென்டில் மட்டும் வீட்டுக்கு தேவையான காய்கறி மட்டும் போட்டுட்ருக்குறேங்க.
1: வீட்டு தோட்டம் அப்படின்னா என்னென்ன காய்கறிகளை வந்து பயிரிடுவீங்க?
2: வீட்டுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லாமே போட்டுக்கலாங்க. கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு, வெங்காயம், பூண்டு, கீரை வகைங்க, இந்த மாதிரி தேவையான எல்லாமே போட்டுக்கலாங்க.
1: அதாவது மலை காய்கறிகள் எல்லாமே பயிரிடுறீங்க?
2: ஆமாங்க.
1: இப்போ வீட்டு தோட்டத்தில் என்னென்ன இருக்குதுங்க?
2: இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேரட் போட்டிருக்கேன், கொஞ்சம் கிழங்கு போட்டிருக்கேன், கொஞ்சம் அவரைக்கொடிங்களாம் வளர்த்துட்ருக்கேன், அப்புறம் கொஞ்சம் கீரைங்கெல்லாம் போட்டிருக்கேங்க.
1: இதுக்கு குறைஞ்ச அளவு விதைகள் இருந்தால் போதும் இல்லைங்களா?
2: ஆ, போதுங்க. இதுக்கு ஒரு 50 கிராம் 100 கிராம் இருந்தாலே போதும். எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட மிச்சம் இருந்தாலும் நாங்கள் திரும்பி வரும்போது அடுத்த ஒரு போகம் எடுத்ததுக்கப்புறம் திரும்பி போட்டுக்கலாம்.
1: 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் அதிக அளவில் சாகுபடி பண்ணுறாங்க, அதுக்கான விதைகள் வந்து அதிகமாக தேவைப்படும். இப்போது குறைஞ்ச அளவு விதைகள் வந்து கிடைக்குதுங்களா?
2: ஆ, கிடைக்குதுங்க. கடைங்களில் கேட்டிங்கனாலே 100 கிராம் 200 கிராம்லேருந்து 50 கிராமில் கூட கிடைக்குது, போட்டுக்கலாம்.
1: என்னென்ன காய்கறி விதைகள் வந்து கடையிலேருந்து வாங்கி போடுறீங்க?
2: காய்கறின்னு பார்த்துட்டீங்கன்னா கேரட்டு, பீட்ரூட் விதை, அப்புறம் உருளைக்கிழங்கு, முள்ளங்கி போட்டுக்கலாங்க, நூக்கோல், தென்னாப்பீஸு, இதெல்லாம் விதை வாங்கி தான் போடுறோங்க. பீன்ஸ் விதையை கூட கடையிலேருந்து வாங்கி தான் போடுறோம்.
1: நீங்களா சொந்தமாக எடுத்து அதை வந்து போட முடியாதுங்களா?
2: அப்படி போட முடியாதுங்க. ஏன்னா சில காய்கறிகளுக்கு வந்து விதை கிடைக்கும், சில காய்கறிகளுக்கு நம்மக்கிட்ட விதை கிடைக்காது. அதனால் இதெல்லாம் நாங்கள் வெளியிலேருந்து தான் வாங்கி போடுறோம். கீரைங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பருப்பு கீரைக்கெல்லாம் விதை அதுலேருந்தே எடுத்துருவோம். ஏன்னா ஒரு பாதி எடுத்துட்டோம்னா பாதி ஒரு 4 செடி விட்டோம்னாக்கா அதுலேயும் விதை வந்துடும். அதுக்கப்புறம் அந்த விதையை எடுத்து நாங்கள் காய வச்சு போட்டுக்குவோம். அதேமாதிரி கொத்தமல்லிக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியிலையும் விதை வரும், அதனால அதை காய வச்சு எடுத்து போட்டுக்குவோம். மற்ற காய்கறிகள்லேருந்து போட முடியாது. கிழங்கு வேணால் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நீங்கள் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் முளை வந்துச்சுன்னா அதை போட்டுக்குவோம். அது வீட்டு யூஸுக்குன்றனால நாங்கள் பெருசாக வெளியே வாங்குறதில்லைங்க.
1: கேரட், பீட்ரூட் இதுலேருந்து விதை எடுக்க முடியாதுங்களா?
2: கேரட்டு பீட்ரூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாதுங்க. உருளைக்கிழங்கு போடலாம் நம்ம சொந்தமாக, முள்ளங்கி போட்டுக்கலாம், கீரை பருப்பு கீரை போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம். இந்த மாதிரி சில இதுக்கு மட்டும் தான் நம்ம போட முடியுங்க.
1: பயிர்கள் வந்து நோய் பாதிப்பு அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா மருந்துகள் எப்படி நீங்கள் பயன்படுத்துறீங்க?
2: நாங்கள் மருந்து வந்து யூஸ் பண்ணுறது இல்லைங்க. காரணம் கேட்டிங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால எந்த பொருளுக்கும் நாங்கள் மருந்து யூஸ் பண்ணுறது இல்லை. வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த காய்கறிகள் இதெல்லாம் தான் நாங்கள் அதுக்கு போடுறோம். வேஸ்டான காய்கறிகள், பழங்கள், இதோடைய உரம் மட்டும்தான் அதுக்கு நாங்கள் போடுறோம். அதை கூட நான் ஒரு பக்கெட்டில் போட்டு மூடி வச்சிட்டோன்னா ஒரு 2-3 நாள் போச்சுன்னா அதே அழுகின மாதிரி இதாயிரும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நாங்கள் இதுக்கு போட்டுருவோம்.
1: இயற்கை முறையிலும் காய்கறி உற்பத்தி பண்ணுறீங்க?
2: ஆமாங்க. நாங்கள் சாப்பிட்றதுனால அதை சுத்தமாக நாங்கள் வெளியிலேருந்து வாங்கினா நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு தூய்மையான காய்கறிகள் நமக்கு கிடைக்காது. அதனால நாங்கள் வீட்டில் உற்பத்தி பண்ணுறதுனால அதை நாங்கள் சுத்தமான ஒரு காய்கறியாக நாங்கள் எடுத்துக்கிறோங்க. அதுக்கு நாங்கள் வெளியேருந்து எந்த மருந்தும் யூஸ் பண்ணுறதில்ல, வேற உரங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு பக்கெட்டில் போட்டு கோமியம் கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் மண் அது மேலே போட்டுட்டிங்கனாக்கா தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டிங்கன்னா அது வந்து உரமாக மாறி வரும். உங்களுக்கு 2 மாதம் வச்சிங்கனாலே போதும், அப்போ அது உங்களுக்கு மண்ணாட்டை களைஞ்சி வந்துடும். அந்த மண்ணை கூட நீங்கள் அதுக்கு உரமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. மாட்டு சாணம் கிடைச்சாலும் மாட்டு சாணத்தையும் அதில் போட்டு இது பண்ணோம்னாக்கா உரம் பண்ணிக்கலாங்க. நம்மளே
1: கீரை வகைகள்லாம் வந்து போடுறீங்க, அது எத்தனை நாளில் முளைக்கிங்க, எத்தனை நாளில் நீங்கள் எடுப்பீங்க?
2: இப்போ பருப்பு கீரை பார்த்தீங்கன்னா அது 8 நாளில் முளைச்சிருங்க. கொத்தமல்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் ஆகும் முளைப்பு வர்றதுக்கு. 1.5 மாதம் ஆகும் ஒரு கீரை இது சரியாக வளர்றதுக்கு. ஆனால் வீட்டுக்கு நாங்கன்றனால வளர்க்கும் போதே நாங்கள் அதை கிள்ளி எடுத்துருவோம் யூஸுங்கன்றனால. அப்போ எடுக்க எடுக்க திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கும். நம்ம அடுத்தது போட்டுகிட்டே இருக்கலாம். வீட்டுக்கு வந்து வெந்தயக்கீரை போட்டுக்கலாம், பருப்பு கீரை போடலாம், புதினா போட்டுக்கலாம், கொத்தமல்லி போடலாம், சுகட்டி கீரை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வகை கீரைங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டுக்குவாங்க வீட்டுக்கு தேவையான அளவுக்கு.
1: காய்கறிகள், கீரை வகைகள் இது இல்லாம வேற என்னென்ன இருக்குங்க தோட்டத்துல?
2: தோட்டத்தை சுத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா கொடி நட்டி இருப்பேன். அது வந்து இந்த அவரைக்கொடி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பூரா நட்டி வச்சிருக்கிறேன். அதெல்லாம் வேலிக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். கொடி உங்களுக்கு அதுல இருந்து அவரையும் கிடைக்கும். நம்ம வீட்டு யூஸ் போக இருந்து வெளியே கொடுத்துக்கலாம். அதுக்கு தவிர நீங்க இன்னும் பாத்தீங்கன்னாக்கா பிளமஸ் மரம் வச்சிருக்கிறேன், பிச்சிஸ் மரம் வச்சிருக்கிறேன், அப்புறம் ஆப்பிள் மரம் கூட வச்சிருக்கிறோம், ஆரஞ்சு மரமும் வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி மரங்கள் வைக்கும் போது இது எங்களுக்கு நிறைய அதிகமான பயன் தருது. கொய்யா மரம் கூட வச்சிருக்கிறோம்.
1: பல மரங்கள் பத்தி சொன்னீங்க, எதனால பலன் தருதுங்க?
2: பல மரங்கள் வந்து உங்களுக்கு அதிகப்படியான வருஷத்துக்கு ஒரு வருஷம் தான் பழங்கள் முளைக்கும், அந்தந்த சீசனுக்கு தகுந்தாப்புலதான். லெமன்ஸ் எடுத்தீங்கன்னா ஜூன் ஜூலை மாசம் தான் நல்லா காய் காய்க்கும். பிச்சிஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா அது மே மாச டைம்ல காய் காய்க்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்தாப்புலதான் பழம் கொடுக்குங்க.
1: இது வந்து அதிக அளவுல பழங்கள் கிடைச்சுன்னா மார்க்கெட்டுக்கு அனுப்புறீங்களா?
2: வீட்டுக்கு நாங்க எடுத்துக்கிறதுக்கு போக அக்க பக்கத்துல கொஞ்சம் கொடுப்போம், அவங்களாம் எடுத்து போக மீதி வந்து நாங்க மார்க்கெட்டுக்கு தான் கொண்டு போய் கொடுக்குறோங்க.
1: இதனால வந்து ஒரு வருமானம் இருக்குதுங்கிறீங்க?
2: கண்டிப்பாங்க, இதனால வருமானம் இருக்குது எங்களுக்கு, இதுல இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வீட்டுல வளர்க்கறனால இன்னும் நல்ல ஒரு காய்கறி நம்ம வெளியே கொடுக்கறோன்ற இது இருக்குது.
1: பல மரங்கள் இல்லாம வேற என்ன இருக்குங்க?
2: வீட சுத்திலும் இந்த மூலிகை செடிகள் எல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கிறோம். கற்றாழை, கற்பூரவள்ளி செடி,

0: துளசி இந்த மாதிரி கீரைங்கள்லாம் கொஞ்சம் வச்சிருக்கிறோம். அதெல்லாம் நம்ம ஓன் யூஸ் பண்ணிக்கிறோங்க.
1: மூலிகை தாவரங்கள் எப்படி பயன்படுத்துங்க?
0: இப்போ கற்றால பார்த்தீங்கன்னா உடல் சூட்டெல்லாம் கம்மி பண்ணுங்க. நீங்கள் கற்றால வந்து மூலம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது. அப்புறம் தலை சூட்டை கம்மி பண்ணும். முடி வளர்ச்சிக்கு, அளவு குறிப்புக்கு, இந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்து கற்றாழை யூஸ் பண்ணுறோம். இப்போ கற்பூர வலி எடுத்தீங்கன்னா கற்பூர வலின்னு சளி பிடிச்சிச்சுனாக்கா இங்கே நீலகிரி மாவட்டம் பொறுத்தவரையிலும் சளி அதிகமாக பிடிக்கும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து இதில் கஷாயம் வச்சு குடித்தோம்னாக்கா உங்களுக்கு அது கிளியர் ஆகும். ரெண்டு நாள் குடித்தாலே போதும் உங்களுக்கு. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டியதில்ல. புதினா இருக்குது, புதினாலாம் நீங்கள் டீ போட்டு கொடுக்கலாம். அது வந்து பசியை உங்களுக்கு தூண்டக்கூடிய ஒரு உணவாக இருக்குதுங்க. புதினாவை நீங்கள் சாப்பிடும் போது அது பசி இல்லாமல் நிறைய பேர் சாப்பிடாமல் இருக்கிறாங்கல்ல, இந்த டயட்டெல்லாம் இருக்கிற சமயத்தில் இந்த புதினா உட்கொண்டாங்கனாக்கா அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இதை கொடுக்கும், பசியை தூண்டுற ஒரு இதை கொடுக்கும். ரெண்டாவது இந்த துளசி எல்லாம் பார்த்தீங்கன்னா துளசி செடியிலேருந்து அந்த ஒரு இலையை பொறிச்சு நீங்கள் சும்மா மென்று முழுங்கினாலே சளி குறைபாடு ஏற்படும், சளியெல்லாம் நீங்கிடும். லெமன் கிராஸ்ன்னு சொல்லிட்டு இந்த செடி ஒன்று வச்சிருக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் டீ போட்டு குடிச்சா அதுவும் அதே தான், சளிக்கு முறிச்சலுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். கொய்யா இலையை கூட நீங்கள் டீ போட்டு குடிக்கலாம். கொய்யா இலையெல்லாம் டீ போட்டு குடித்தோம்னாக்கா நல்லபடியான அந்த சுகர் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, சுகர் பிரச்சனை இருக்கிறவங்களாம் அந்த கொய்யா இலையை போட்டு டீ குடிக்கும் போது சுகர் பிரச்சனை முழுசாக குணமாகுதுங்க. கொழுந்தை வந்து சாப்பிட்டாங்கனாக்கா இந்த வயிற்று கடுப்பு இருக்கிறவங்க வந்து இதை சாப்பிட்டாங்கன்னா இது சீக்கிரம் குணமாயிரும். இந்த மாதிரி நிறைய பயனுள்ள செடிங்கள்லாம் நம்ம வீட்டை சுற்றி நம்ம வச்சிருக்கிறோங்க.
1: வெயில் காலங்களில் தண்ணி எப்படி பாய்ச்சறீங்க?
0: இப்போ வெயில் காலன்ற சமயத்தில் நீங்கள் எப்போவுமே நார்மலாக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா வீட்டில் நாங்கள் பாத்திரம் வளர்க்குற தண்ணி, துணி துவைக்கிற தண்ணி ஊற்ற முடியாதுங்க. துணி அலசுற தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சோப்பு தண்ணி ஜாஸ்தி ஊற்றக்கூடாது செடிங்களுக்கு. துணி அலசுற தண்ணியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா நமக்கு அவ்வளோ ஒன்றும் இது பண்ணாது, விளைச்சல் ஜாஸ்தி கொடுக்கும். அதே மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. வேற பூச்சி தாக்குறது அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்காதுங்க. அப்படியே உங்களுக்கு பூச்சி தாக்குதல் அப்படியெல்லாம் இருந்தாக்கா தயிரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிச்சுட்டு நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாலும் கூட பூச்சி இதெல்லாம் வராதுங்க.
1: களைகள்லாம் வந்து அதிக அளவில் வரும் இல்லைங்களா, அதை எப்படி நீங்கள் கட்டுப்படுத்துறீங்க?
0: அதெல்லாமே கையில் தாங்க க்ளீன் பண்ணிக்கிறோம். ஏன்னாக்கா இதில் எந்த விதம் மருந்தும் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ வெளியிலேருந்து நாங்கள் காய்கறி அதிகமாக வாங்குறது இல்லைங்க. எங்கள் வீட்டு தேவைக்கு நாங்கள் என்ன வேணுமோ அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம்.
1: பயிர்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க?
0: பயிர்களை பாதுகாக்கணும்னு பார்த்தீங்கன்னா வேலி போட்டிருக்கோம். ஏன்னா நைட்டில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா காட்டெருமை வரும், பகலில் பார்த்தீங்கன்னா இந்த குரங்குகளோட தொல்லை ஜாஸ்தி இருக்கும். அதனால் நாங்கள் வீட்லேயே ஒரு ஆள் இருக்கிறனால அந்த இதை பார்த்துக்குறோம். நாங்கள் காய்கறியில் பார்த்துக்குறோம். நைட்டில் மட்டும் வரனால எங்களுக்கு நாங்கள் சுற்றிலும் வேலியை போட்டு வச்சுருக்குறோங்க. அதனால் எந்த பாதிப்பும் எங்களுக்கு ஏற்படுறதில்லை.
1: வீட்டு தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா குறைஞ்ச அளவு எந்த அளவுக்கு சாகுபடி பண்ணலாங்க?
0: இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறிகளும் வீட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறனால நாங்கள் ஒவ்வொரு பாத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளாமல் பண்ணியிருக்கிறோங்க. கேரட் தனியாக, பீட்ரூட் தனியாக, உருளைக்கிழங்கு தனியாக, வெங்காயம், பூண்டு இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு பாத்தி போட்டிருக்கோம். எங்களுக்கு ஒரே காய்கறி போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கேரட் மட்டும்னா கேரட் மட்டும் கூட ஒரு ரெண்டு சென்டில் போட்டுக்கலாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது. அதே போல் பீட்ரூட் வேணுன்னா பீட்ரூட் தனியாக போட்டுக்கலாம். இப்போ பீட்ரூட்லாம் போட்டால் பீட்ரூட் கீரையை கூட தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கேரட் கூட இப்போ யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் இடத்துலேருந்து வந்து கேட்குறாங்க. அந்த மாதிரி தேவைப்படுறது நமக்கு என்னென்ன தேவையோ அது தனித்தனியாக கூட பண்ணிக்கலாங்க. ஆனால் நமக்கு அப்படி தேவையில்லை, நமக்கு எல்லா பொருளும் தேவைன்றனால எல்லாம் ஒவ்வொரு பாத்தி போட்டிருக்கோங்க.
1: காய்கறி பயிர்கள் அப்படின்னா உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட் இதெல்லாம் வந்து எத்தனை மாதத்தில் நீங்கள் எடுப்பீங்க?
0: இப்போ கேரட் பீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேரட் எல்லாம் போட்டால் ஒரு இப்படியே 3 மாதம் ஆகணுங்க வெள்ளாமல் எடுக்கிறதுக்கு ஃபுல்லாக. இப்போ வீட்டுக்குன்றனால நாங்கள் சின்னதாக இருக்கும் போதே நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். பீன்ஸும் அப்படி தான், உருளைக்கிழங்கும் அப்படி தான், பீட்ரூட்டும் அப்படி தான். பீட்ரூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 மாதம் ஆகுங்க. ஆனால் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துலேயே சின்ன சின்னதாக வரும்போதே நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம். அது முளை வந்துருச்சுனாலே கொஞ்சம் கொஞ்சம் பெருசாச்சுனாலே நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்குவோங்க. ரொம்ப நாளைக்கு இது பண்ண மாட்டோம் நாங்கள்.
1: விதைகளை கடைகளில் வாங்காமல் நீங்களே எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி வந்து பராமரிக்கணுங்க?
0: இப்போ கீரை விதைகள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பருப்பு கீரைலாம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா கீரை விதையை எடுத்து வச்சு நல்லா ஒரு காயை வச்சுக்கிட்டு அது வந்து எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி ஒரு டின்ல போட்டு நாங்கள் எடுத்து வச்சிட்டோம்னாக்கா அது 2 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அது எப்படியும் ஒரு 5-6 மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியும், அப்போவே யூஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது எப்படின்னாக்கா ஒரு டின்னில் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா இந்த எலிகள் வந்து ஏதாவது வாய் வச்சிருச்சுனாக்கா அது யூசேஜ் பண்ண முடியாது, நம்மளால் அது விளையாது. அதனால் அதை டின்னில் பாதுகாப்பாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்கா பின்னாடி நம்ம அது வந்து 2 வருஷம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெட்டிக்கிழங்கு, இந்த எலி கடித்த கிழங்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா முளை வந்ததுக்கப்புறம் அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், திரும்பி கிழங்கு போட்டுக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாது. கொத்தமல்லி விதையும் கூட நல்லா கொஞ்சம் காய வச்சுட்டு அதுவும் கூட ஒரு 5 மாதம் கழிச்சு தான் நம்ம போட முடியும். நல்லா காய வச்சு எல்லாமே ஒரு டின்னில் போட்டு நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும். எதுவும் வாய் வைக்காது.

0: படிக்கு.
1: விதைகளை எடுக்கக்கூடிய முறைகள் அப்படின்னா எப்படிங்க?
0: இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு கிடைன்னு பார்த்துட்டீங்கன்னாக்கா பக்கத்து பக்கத்தில் செடி விட மாட்டோங்க, கீரையை விட மாட்டோம். ஒரு அடிக்கு ஒரு அடி தள்ளி விட்டு தான் ஒரு நாலு செடி விடுவோம். அப்படி விடும்பொழுது இந்த பருப்பு கீரை வந்து நல்லா முத்தி வரணும், நல்லா அதுவே காஞ்சி விழுகிற அளவுக்கு அந்த கீரை வந்து காயணும். நல்லா காஞ்சி அதுவே உதிர்ந்து போகிற அளவுக்கு வரும், அந்த சமயத்தில் தான் நாங்கள் எடுத்து அதை காய போட்டு பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுக்குவோம். அதே போல் அந்த கொத்தமல்லி அதே மாதிரி தான், கொத்தமல்லி வந்து ஒரு பாத்தி அப்படியே விட்டுருவோம். அது நல்லா காய் விட்டு அது நல்லா விதை நல்லா காஞ்சி விழுகிற அளவுக்கு விட்டுடணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி வைப்போங்க. அப்படி வச்சா மட்டும்தான் நீங்கள் அது ரெண்டு வருஷம் வச்சு வரைக்கும் வச்சு போட முடியும், இல்லைனாக்கா போட முடியாது.
1: எல்லா காய்கறிகளுமே பயிரிடுறீங்க, பயிரிடுறது எப்படி பயிரிடுறீங்க?
0: இப்போ பயிரிடுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக இதெல்லாம் பண்ணுறது இல்லைங்க. மற்ற காய்கறிகள் விதைக்கும் போது மற்ற ஆட்கள் எப்படி பாத்தி எடுத்து இது பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் நாங்களும் பாத்தி எடுத்து போடுறோம். ஆனாக்கா நாங்கள் வீட்டுக்குன்றனால அது ஒரு லைன் பை லைனாக போட்டு எடுத்து வச்சிடுறோம். இப்போ கீரை வயல்னு பார்த்தீங்கன்னா சும்மா தூவி விட்ருவோம், அது எப்படி எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். கிழங்கு வந்து எப்படி மற்ற இதில் எப்படி ஊனி வைக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நாங்களும் ஊனி வைக்கிறோங்க. வெங்காயம், கிழங்கு, பூண்டு இதெல்லாம் ஊனி வைக்கிறது தாங்க. இதெல்லாம் ஊனி வைக்கும் போது நமக்கு அதில் வீட்டுக்குன்ற அளவுக்கு வந்துடுதுங்க. பெருசாக ஒன்றும் நாங்கள் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க.
1: கொடி வகை பயிர்கள் அப்படின்னா என்னென்ன பயிர்கள் போட்டிருக்கீங்க?
0: அவரை, புஷ் பீன்ஸு, கரி பீன்ஸு, பில்லி பீன்ஸு இந்த மாதிரி பீன்ஸ் வகையெல்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் இந்த பாத்திங்களுக்கு நடுவில் கேப் இருக்க இடத்துல நாங்கள் அந்த ஊடு பயிராக அதை போடுறோங்க, பட்டாணியெல்லாம். அது இல்லாமல் மேரக்காயும் நாங்கள் போட்டிருக்கோங்க. அது வந்து மேரக்காய் பார்த்தீங்கன்னா நாங்கள் எஸ்டேட்டுக்குள்ளே போட்டிருக்கோம், இங்கே போடலை. காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா மேரக்காய் வந்து இந்த செடிகள் மேலெல்லாம் படர்ந்து வரனால, இந்த பழ செடிங்க மேலெல்லாம் படர்ந்து வரனால எங்களுக்கு அவ்வளோ விளைச்சல் தர மாட்டேங்குது. அதனால நாங்கள் வந்து அதை தனியாக போட்டிருக்கோங்க.
1: அது வந்து அதிக அளவில் சாகுபடி பண்ணாமல் ஏதாவது ஒன்று ரெண்டு அப்படி வைக்கலாம் இல்லைங்களா?
0: மேரக்காய் வந்து இப்போ ஒரு கோடி நீங்கள் வச்சிங்கனாலும் மற்ற எல்லா மரத்துலையும் படர்ந்து வரனால நமக்கு அவ்வளோ இது விளைச்சல் தராதுங்க. மேரக்காய் மட்டும்தான் அதிகமாக விளைச்சல் கொடுக்கும். ஆனால் அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இப்போ எஸ்டேட்டில் இருக்கிற வேலிங்களில் படர விட்டுருக்கோம்.
1: வீட்டு தோட்டம் அமைக்கிறதுனால என்ன லாபம் இருக்குங்க?
0: இப்போ வீட்டு தோட்டம் அமைக்கிறதுன்னு பார்த்தீங்கனாக்கா நாங்கள் அதிகப்படியான காய்கறிகள் நாங்கள் வெளியே வாங்க வேண்டியதே இல்லைங்க. இதனால் எங்களுக்கு கொஞ்சம் வருமானம் இருக்குது. ரெண்டாவது எங்களுக்கு செலவு கம்மி. வெளியே வாங்குற காய்கறிகளோடைய எண்ணீட்டு ரேட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகம் நம்ம விலை ஜாஸ்தியாக இருக்குது காய் ரேட்டுலாம். அதெல்லாம் நாங்கள் வீட்டில் போடுறதுனால எங்களுக்கு நல்ல காய்கறியும் கிடைக்குது, செலவும் ஆகிறதில்ல எங்களுக்கு அந்த அளவுக்கு. அதனால் வீட்டு காய்கறி தோட்டம் எங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குதுங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கும் போது தான் காய்கறி எல்லாம் சும்மா இருக்கும் போது நம்ம காய்கறி கிளீன் தோட்டம் கிளீன் பண்ணிக்கிட்டு ஏதோ கொஞ்சம் போட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோங்க. இதுக்கு அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுறது இல்லை. ரெண்டாவது கேட்டீங்கன்னா நம்ம இதுக்கு பராமரிப்பு அதிக அளவு தேவையில்லை. கடையிலேருந்து வாங்குற செலவு நமக்கு கொஞ்சம் கம்மியாகுதுங்க. இதனால நாங்கள் சுத்தமான நல்ல காய்கறிகள் வீட்டுக்கு கிடைக்குதுங்க, ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாங்க.
1: வீட்டு தோட்டம் எல்லாருமே அமைக்க முடியுங்களா?
0: கண்டிப்பாங்க, வீட்டு தோட்டம் எல்லாருமே அமைக்க முடியும். ஏன்னா கொஞ்சம் இடம் இருக்கவங்களே வீட்டுக்கு நமக்கு தேவையான ஒரு காய்கறிகள்லாம் சின்ன சின்ன தொட்டிகளில் யூஸ் பண்ணிக்கலாம். வருமானம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், இப்போ மீசோலெல்லாம் நிறைய ப்ராடக்ட் எல்லாம் விற்கிறாங்க, பேக் மாதிரியெல்லாம் விற்கிறாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு வந்து போடலாம். வருமானம் இல்லாதன்றவங்க வீட்டில் நமக்கு வேஸ்ட் ஆகிற அந்த சின்ன சின்ன பிளாஸ்டிக் பாத்திரங்க இதெல்லாம் கிடைக்குது, அந்த மாதிரி டபாங்களெல்லாம் போட்டு தேவையான அளவுக்கு வீட்டுக்கு ரொம்ப பெருசை அளவுலாம் நம்ம செய்ய வேண்டியதில்லை, வீட்டு அளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாங்க. பத்ததுக்கு மாடியில் இடம் இருந்தால் மாடியில் போட்டுக்கலாம், மாடி தோட்டம் பண்ணிக்கலாம். மாடியில் இருந்து அதிகமான விளைச்சலே நம்ம கொடுக்கலாங்க இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு. இது மட்டும் இல்லைங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டுடைய அழகுப்படுத்துறது கூட நிறைய பூச்செடி வகைகளெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சட்டிங்களில் அந்த பேகுங்களெல்லாம் வாங்கி பூச்செடிங்களை கூட நம்ம வச்சுக்கலாங்க. வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாமந்தி வைக்கலாம், செம்பருத்தி வைக்கலாம், டேலியா போடலாம், இன்னும் நிறைய பூக்கள் எல்லாம் இருக்குதுங்க. அந்த மாதிரி பூக்கள் வகையெல்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா போட்டோம்னா வீட்டுக்கு இன்னும் அழகு கொடுக்குங்க. இந்த மணி பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வாசலில் வைக்கும் போது இன்னும் வீட்டுக்கு அவளுடைய அழகு கூடும்.
1: இது வரைக்கும் வீட்டு தோட்டம் எப்படி அமைக்கலாம் இதை பத்தி உங்களுடைய அனுபவங்கள்ல சொன்னீங்க, நன்றிங்க.
0: நன்றிங்க.
2: இதுவரை வீட்டு தோட்டம் அமைத்தல் குறித்து தோட்டம் அமைத்து பராமரித்து வரும் ரேகா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஆர். முருகேசன்.
3: இனி கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். தொடர்வது தகவல் களஞ்சியம்.
1: எலுமிச்சை பற்றிய தகவல்கள் கேட்கலாம். காயாக இருந்தாலும் கனி என்றே அழைக்கப்படுவது நெல்லிக்கனி என்றால், மறுபுறம் கனியாக இருப்பினும் காயாக கருதப்படுவது எலுமிச்சையே. இந்தியர்களால் ஜீவனுள்ள பழம் என்று கொண்டாடப்படுவதும் அதுவே. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான அசாம்தான் எலுமிச்சையின் பிறப்பிடம் என்பது பெரும்பாலானோரின் கருத்து. பின்னர் பர்மா, சீனா ஆகிய தேசங்களுக்கு பரவியது. தெற்கு இத்தாலியிலிருந்து பிற ஐரோப்பிய தேசங்களுக்கு சென்றது. அதிகம் தண்ணீர் தேவைப்படாத எலுமிச்சை பழ மரங்கள் வருடம் முழுவதும் காய்க்கும் தன்மை கொண்டவை. சராசரியாக வருடத்திற்கு ஒரு எலுமிச்சை மரம் 225 கிலோ முதல் 270 கிலோ வரை காய்க்கக்கூடியவை. சிட்ரிக் அமிலம் நிறைந்துள்ளதால் மீன்கள் மற்றும் விரைவில் அழுகக்கூடிய பொருட்கள் கெட்டுப்போகாமல் பதப்படுத்தி வைக்க எலுமிச்சை பழங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பயணங்களின் போது தலைசுற்றல், வாந்தி வராமல் தவிர்க்க எலுமிச்சம் பழத்தை கையோடு எடுத்துச் செல்வது எல்லோரும் அறிந்த வைத்தியம். தாமிர கலன்கள், பாத்திரங்கள் துலக்க எலுமிச்சை கலந்த சோப்பு பவுடர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சர்க்கரையிலிருந்து ஒருவித வாயு, ஆல்கஹால் மற்றும் அமிலங்களை பிரித்தெடுக்க நொதித்தல் என்னும் வேதியியல் செயல்பாட்டிற்கு எலுமிச்சம் பழங்கள் உதவுகின்றன. சித்தர்களின் தமிழ் மருத்துவ குறிப்புகள் மிக நுட்பமானவை. குழந்தைகளுக்கு வேதி மருந்து தந்து அவர்களது வயிற்றை சுத்தம் செய்வது தமிழர் மரபில் தொன்று தொட்டு வருகின்ற பழக்கம். எலுமிச்சை பழத்தை பிழிந்து சாரெடுத்து அதில் தேன் கலந்து பருகி வந்தால் கல்லீரல் பலப்படுமாம். கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் பொடிகளை கலந்து இரவில் தண்ணீரில் காய்ச்சி ஊறவைத்து காலையில் எலுமிச்சை பழச்சாறு கலந்து கலக்கி தலையில் தேய்த்து குளித்து வர முடி உதிர்வது நிற்கும். எலுமிச்சம் பழத்துண்டை இரண்டாக வெட்டி தேள் கொட்டிய இடத்தில் அழுத்தி தேய்த்தால் விஷம் நீங்கும். அஜீரண வாந்தி மற்றும் கருவுற்ற தாய்மார்களின் வாந்தியை நிறுத்துவதோடு எலுமிச்சை பழச்சாருடன் ஒரு தேக்கரண்டி தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் சுகப்பிரசவத்திற்கு வாய்ப்பு உண்டாகும். எலுமிச்சை பழங்களில் பல்வேறு வகைகள் உலகம் முழுக்க இருந்தாலும் குறிப்பிட்ட சில வகைகள் அதிகம் காணப்படுகின்றன. இந்தியாவில் பரவலாக விளையும் அளவில் சிறிய ரக எலுமிச்சை பழங்கள் காக்கஜி எனப்படும். அதேபோன்று தோற்றமளிக்கும் பழங்கள் ஸ்பெயினில் யுரேகா என்று பெயர். நீள் வடிவத்தில் காணப்படும் எலுமிச்சை வகை கொடி எலுமிச்சை என தமிழகத்தில் அழைக்கப்படுகிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள சாண்டியாகோ பகுதியில் விளைவிக்கப்படும் மோனிப்ரே எலுமிச்சை விதைகள் அற்றவை. இத்தாலியில் காணப்படும் சாரண்டோ ரகங்கள் அதிக சாறு கொண்டவை. தெற்காசியாவின் சில நாடுகளில் விளையும் ஜாம்பரி ரக எலுமிச்சைகள் அதிக புளிப்பு தன்மை உடையவை. கதிரியக்க அபாயத்தை தடுக்கும் ஆற்றல் எலுமிச்சை தோலில் புளோப்ளேன் என்ற சத்தில் உள்ளது. உலகில் ஏறக்குறைய 50 நாடுகளில் பயிரிடப்படுகிறது. தமிழ்நாடு, ஆந்திரா, மத்திய பிரதேசம், கர்நாடகா, அசாம், குஜராத், மராட்டியம், பஞ்சாப், டெல்லி ஆகிய மாநிலங்களில் எலுமிச்சை சாகுபடி செய்யப்படுகிறது. எலுமிச்சை குளிர்ச்சி தரும் கனியாகும். இது உலகம் முழுவதும் பொதுவாக பயன்படுகிறது. மா, வாழை ஆகியவற்றிற்கு அடுத்தாற்போல் அதிக பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுவது எலுமிச்சைதான். டிசம்பர் முதல் பிப்ரவரி மாதமும் ஜூன் முதல் செப்டம்பர் மாதமும் நடவுக்கேற்ற மாதங்களாகும். சாகுபடிக்கு ஏற்ற ரகங்கள் BKM 1, சாய் சர்பதி, தெனாலி, விக்ரம், பிரமாலினி, ராஸ்ராஜ், VRM 1 ஆகிய ரகங்கள் ஆகும். நல்ல வடிகால் வசதியுள்ள செம்மண் கலந்துள்ள நிலங்களிலும் களிமண் இல்லாத மணல் பாங்கான நிலங்களிலும் எலுமிச்சை செழிப்பாக வளரும். நிலத்தை நன்கு உழுது சமன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் 20 அடி இடைவெளியில் 3 அடி ஆழம் மற்றும் 3 அடி அகலம் இருக்கும்படி குழிகள் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு குழியிலும் 1 கிலோ எரு மற்றும் மேல்மண் ஆகியவற்றை ஒன்றாக கலந்து நிரப்பி 1 வாரம் ஆற போட வேண்டும். பதியன் செடிகளைத்தான் நடவு செய்ய வேண்டும். 1 ஏக்கருக்கு 100 பதியன் செடிகள் தேவைப்படும். 40 நாட்கள் வயதுள்ள பதியன் செடிகளை குழியின் மையத்தில் 1 அடி ஆழத்தில் நடவு செய்ய வேண்டும். செடிகள் சாய்ந்து விடாமல் இருக்க ஒவ்வொரு செடியின் அருகிலும் ஒரு நீளமான குச்சியை ஊன்றி அதனுடன் செடியை இணைத்து கட்ட வேண்டும். நடவு செய்த 15 நாட்கள் வரை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணீர் விட வேண்டும். அதற்கு பிறகு மண்ணின் ஈரத்தன்மையை பொறுத்து 7 முதல் 10 நாட்களுக்கு ஒருமுறை நேரடி பாசனம் செய்தல் போதுமானது. எலுமிச்சை மரங்களுக்கு 3 மாதங்களுக்கு ஒருமுறை மரத்தின் அடிப்பகுதியில் இருந்து 1 ஆதி இடைவெளி விட்டு 1/2 அடி விட்டத்தில் வட்டப்பாத்தி எடுத்து 2 கிலோ ஆட்டு எரு, 1/2 கிலோ மண்புழு உரம், சிறிதளவு வேப்பம் புண்ணாக்கு ஆகியவற்றை சேர்த்து கலந்து வைக்க வேண்டும். இவ்வாறு செய்வதனால் நல்ல விளைச்சல் கிடைக்கும். செடிகள் வளரும் வரை களை இல்லாமல் பாதுகாக்க வேண்டும். களையின் வளர்ச்சியை பொறுத்து களை எடுக்க வேண்டும். நட்ட 3வது ஆண்டிலிருந்து காய்கள் அறுவடைக்கு வந்துவிடும். திரண்ட கரும்பச்சை நிறத்திலிருந்து மஞ்சள் நிறமாக மாறும்போது அறுவடை செய்ய வேண்டும். எலுமிச்சம் பழத்தில் உள்ள அமில சக்தியை பயன்படுத்தி பேட்டரிகள் தயாரிக்க முடியும் என்றும், அவை கைகளில் அணியக்கூடிய சிறிய ரக டிஜிட்டல் கடிகாரங்களை இயக்கும் வலிமை கொண்டவை என்றும் கண்டறியப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி தோன்றியது. எலுமிச்சை பழம் பயணத்தின் போது மட்டுமல்ல, வாழ்க்கை முழுதும் நம்மை சக்தியூட்ட நாம் சுமந்து செல்ல வேண்டிய ஆன்ம பலம் மிக்க பழம். தகவல் களஞ்சியத்தில் இதுவரை எலுமிச்சை

0: நிகழ்ச்சி பற்றிய தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அமைப்பில் உதவி ஆர். முருகேசன். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
1: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
3: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
4: பாடுபட்டு உழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
1: உங்க களைப்பை போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடிதம் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
5: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமாடா.
1: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

0: செய்தி அறிக்கைகளுக்கு பிறகு கிரிக்கெட் வர்ணனை தொடரும்.
1: அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் காணொலி வாயிலாக 25,863 கோடி ரூபாயை மாநிலங்களுக்கு விடுவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்க இந்த தொகை உதவிடும் என்று கூறினார். மாநில அரசும் இந்த திட்டத்திற்கான தங்களது பங்களிப்பை குறித்த காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆந்திரா, கேரளம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் முதல் நாளிலேயே ஏராளமான வேலை வாய்ப்புகளை இந்த திட்டத்தின் கீழ் வழங்கியது பாராட்டுதலுக்கு உரியது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியம் 10% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் பணியாளர்களுக்கான ஊதியம் குறைந்தது நாளொன்றுக்கு 300 ரூபாய் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014ஆம் ஆண்டு 421 கோடி லிட்டராக இருந்த இந்த வகை பெட்ரோல் உற்பத்தி தற்போது 2000 கோடி லிட்டரை எட்டியுள்ளதாக பெட்ரோலியத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைத்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் நீர்வளம் குறைவாக உள்ள 256 மாவட்டங்களில் நீர் சேமிப்பு இயக்கம் 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2021ஆம் ஆண்டு மழைநீர் சேமிப்பு இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமுதாய பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இயக்கம் மாற்றியமைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தாவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் நல்லகவுண்டன்பாளையத்தில் நியாய விலைக் கடையை திறந்து வைத்து அவர் பேசினார். உரங்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் திமுக உறுதியுடன் உள்ளதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இஸ்லாமியர்களுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவினை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமீபத்தில் நடைபெற்ற குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தாவிக அரசு தவறிவிட்டதாகவும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. எல்னினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தாவேக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஒடிசா சத்தீஸ்கர் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கலேயில் இன்று நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இஸ்தான்புலில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கோட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் சௌஹான் மென், ஸ்லோவேனியாவின் அனா டோஃபண்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 8:05.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடும் எல்லோரும் சேர்ந்து ஆடும் இசைக்கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.

0: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில 70 மற்றும் 80களில் வெளியான தமிழ் திரைப்பட பாடங்கள் இந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்டு ரசிக்கலாம். உங்க விருப்ப பாடல்களுடன் நிகழ்ச்சியில் இணைய நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344901018, 9342901018, 04232 இனிப்பு எண்ணோடு 29667781. வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாகவும் உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்கள் விருப்ப பாடல் மற்றும் உங்கள் பெயர் விவரங்களை வாட்ஸ்அப் மெசேஜ் செய்ய வேண்டிய மொபைல் எண் 83001019108. ஓகே, நிகழ்ச்சியில முதல் நேயர் கூட பேசலாம். வணக்கம்.
1: இதமான இரவு நேர வணக்கத்தோடு பழனி வட்டம் குளுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: இனிய இரவு வணக்கம், உங்களுக்கு எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ஓகே, முதல் நேயரா வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். நான் ரொம்ப நல்லா இருக்கேன், சொல்லுங்க என்ன

0: கொடுக்கலாம்.
1: ஒரு அருமையான பாடல், மேயர் மீனாட்சி படத்திலிருந்து, கண்டேன் கல்யாண பெண் போன்ற மேகம் என்ற பாடல்.
0: ஓகே, நினைத்தாலே இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல் பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, அழைத்ததுக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி.

0: மேயர் மீனாட்சி திரைப்படத்துல இருந்து சூப்பரான அந்த பாடல் கேட்டோம். அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: இனிய இரவு. வணக்கம். யார் எங்க இருந்து?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் சார். இரவு வணக்கம் சார் உங்களுக்கும்.
0: ஓகே, என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு நினைத்தாலே இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: ஆமா சார், படம் வந்து சவாலே சமாளி.
0: ஓகே,
1: பாடல் வந்து நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதேன்னு.
0: அப்படியா? ஓகே, பாட்டு உங்களை தொட வந்துட்டே இருக்கு. அடுத்ததுக்கு நன்றி.
1: நன்றி.
0: தேங்க்யூ.

ஓகே, நிகழ்ச்சியில தொடர்ந்து நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காரு. சென்னையிலிருந்து ராஜேஷ் அவரின் விருப்ப பாடல் கேட்டு ரசிக்கலாம். இளையராஜாவின் இசையல்.

0: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் நம்முடன் இனியும் அடுத்த நேர்கூட பேசலாம். வணக்கம். நலமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: பாடல் கொடுக்கலாம்
1: இன்னைக்கு? இனத்தை முடிப்பவன் வந்து ஒருவர் மீது ஒருவர் சயந்து கருவாட்டு வைங்கண்ணா.
0: சூப்பரான பாடல் கேட்டிருக்கீங்க, அடுத்ததுக்கு நன்றி.
1: தேங்க்யூண்ணா.

0: ஓகே, நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டோம். ஓகே, அடுத்த நேயர் எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டாருன்னு பார்த்தலாம். வணக்கம்.
1: உதிக்கின்ற சூரியனும் உறங்குகின்ற வேளை, நிலா மகளும் விழித்திருக்கும் நிசத்தமான இரவில், உங்களோடு கோவை வைதேகி சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: ஓகே, நிசப்தமான இரவில் என்ன பாடல் கேட்கலாம் இப்போ இன்னைக்கு?
1: அதாவதுங்க, இரவுக்கு நேரத்துக்கு இதமான பாடல் நான் கேட்கறது மிருதங்க சக்கரவர்த்தி அடி வண்ணக்கிளியே என்ற பாடல். இந்த பாடலுங்க ஈரோடு இளங்கோ,
0: ஓகே,
1: ஊட்டி ராஜ்குமார் ரவிச்சந்திரன் ஆகியோருக்காக சார்.
0: ஓகே, எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு. அழைத்ததற்கு நன்றி.
1: நன்றி நன்றி சார், நன்றி.

0: தன்னந்தனியே என்னை விட்டு விட்டு.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரம் 8:30. ஓகே, நிகழ்ச்சியில தொடர்ந்து மெல்ல பேசுங்கள் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் செஞ்சிருக்காங்க. சுதாகரன், அம்பிகா, கீர்த்திகா, தனிதா, பூங்கோதை, சுமித்ரன் இவங்க எல்லாருமே தேவலாட்டி பகுதியிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க விருப்ப பாடல் கேட்டு ரசிக்கலாம் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சிகள்.

0: ஓகே, அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: இனிய இரவு. வணக்கம். யார், எங்க இருந்த?
1: சார், நான் மார்க்கெட்ல சிவா பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே, மார்க்கெட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? கடை பூட்டியாச்சா?
1: எல்லாம் நல்லா இருக்கேன். இல்லைங்க சார், இதை எடுக்கிறது எடுத்து வைக்கிறீங்க. இது 9 மணி ஆயிருங்க சார். ப்ரோக்ராமா முடிச்சுட்டு தான் கிளம்பணுங்க.
0: ஓகே, மழையில என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப கடையில, இல்லையா? பாடல் கேட்டுட்டு.
1: ஆமாங்க சார், குளிர், சரியான குளிர் இன்னைக்கு.
0: ஓகே ஓகே, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு
0: காவல் கீதம் பாடல் கேட்டிருக்கீங்க. உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கீங்க. அழைத்ததுக்கு நன்றி.
1: நன்றி. வணக்கம் சார்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. மேரிசில் பகுதியிலிருந்து ராஜா ஒரு விருப்ப பாடல் கேட்டு ரசிக்கலாம். நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சிகள்

0: ஓகே, நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் நம்முடன் இணையும் மருத்துவ நேயர், வணக்கம்.
1: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க சார்?
0: நலமா இருக்கங்க. இனிய இரவு வணக்கம் உனக்கு, உங்களுக்கு
1: உங்களுக்கும் இனிய இரவு வணக்கம். எப்படியோ முக்கால் மணி நேரம் போராட்டத்துல லைன் பிடிச்சதுல ரொம்ப சந்தோஷம்.
0: வெற்றி வந்துருச்சப்போ.
1: அதுதான் அதுதான் பாருங்க, எங்களுக்கு மனசுக்கு குழுக்குள்ளு இருக்கு. ஊட்டி எஃப்எம்ல பாட்டு கேட்கறது.
0: சொல்லுங்க, குழுக்குள்ளுன்னு ஒரு பாடல் கொடுத்துல என்ன பாடல் வேணும்?
1: கண்டிப்பா கண்டிப்பா. முதல் மரியாதை, இது திரைப்படத்தின் பெயர். அதுல இருந்து அந்த நிலாவைத்தான் நான் கையில புடிச்சேன்னு. இந்த பாட்டினுடைய இசையும் வரிகளும் காட்சி அமைப்பும் ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பாடல ஒலிபரப்புறீங்களா?
0: விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குங்க. அழைத்ததுக்கு நன்றி.
1: நன்றி சார், பை.

0: ஓகே, நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில லாஸ்ட் காலர் கூட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம். நினைத்தாலே இன்னைக்கு நிகழ்ச்சியில் இணைவதே கோவை செல்பவரம் சையத்ரசூன்.
0: ஓகே, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கு, நீங்கள எப்படி இருக்கீங்க?
0: எல்லாம் நலமா இருக்குங்க. லாஸ்ட் கலர் லைன் பிடிச்சி வந்துட்டீங்க இல்லையா?
1: நன்றி.